நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 3 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை 102.8 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிலையத்து நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:49. தொடர்வது மங்கள இசை.

0: நாலொரு குரல் அறநழுகி அல்லவை செய்தலின் தீதே புறநழுகி பொய்த்து நகை. அதிகாரம் புறங்கூறாமை. விளக்கம்: அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவர்களை செய்தலை விட ஒருவன் இல்லாத இடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும்.
1: Hey man, உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன். தெரியுமா உனக்கு என்னடா சொல்ற? நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுல கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க. ஜிகேல டாப்ல இருக்க. எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்ல எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன். தினமும் காலை 7:35
1: இருக்கு. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல கேளுங்க. 1 1 1 1

0: வீட்டையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, 4, 2வது குறுக்கு தெரு, இந்த

0: நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006,
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
7: தாத்தா
4: சொல்றாங்க,
7: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.
8: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
9: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
10: உங்கள் FM ரெயின்போவில்
9: தினமும் காலை 9:02
10: நேயர் விருப்பம்.
11: பாட்ட சொல்லி பாட சொல்லி,
10: பாட சொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
9: FM ரெயின்போக்கு
12: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
13: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
9: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
13: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
9: கண்டிப்பா தேவையில்லை.
13: என்றும் அக்கறையுடன்
9: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, FM ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
1: ஹாய் ஸ்நேகிதியே.
3: ஏய் மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
4: என்னடா சொல்ற
3: நீ? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதில்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
4: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
3: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
1: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. கலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு

திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். ஆறு பதினைந்திற்கு தெய்வீக ராகம். ஆறு முப்பத்து ஐந்திற்கு உழவர்களுக்கான செய்திகள். வெண்பன்றி வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ஆறு ஐம்பத்து ஐந்திற்கு ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். பருவமழை காடுகளும் லியானா எனும் கொடி தாவரமும் வழங்குபவர் முனைவர் எஸ். காயத்ரி அவர்கள். ஏழு இரண்டிற்கு புதுவை புதுமை மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. பதின் பருவத்தினரும் தலைமுறை இடைவெளியும் குறித்து சமூக ஆர்வலர் மருத்துவர் க. கலைவேந்தன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். ஏழு ஐந்திற்கு நலம் ஆய்வாள இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை புகைப்பழக்கம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார் அவர்கள். ஏழு முப்பதற்கு வணக்கம் மக்களே. எட்டு இரண்டு முதல் எட்டு பதினைந்து வரையிலும் எட்டு முப்பது மணி முதல் எட்டு ஐம்பத்து ஐந்து மணி வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சந்தியா. காலை எட்டு ஐம்பத்து ஐந்திற்கு சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். ஒன்பது இரண்டிற்கு இணைய வழி நேயர் விருப்பம். பத்திரண்டிற்கு கெட் செட் கோ. பதினொன்று இரண்டிற்கு மெலடி மேஜிக். பன்னிரண்டு இரண்டிற்கு வரலாற்றில் இன்று. பன்னிரண்டு ஐம்பதற்கு புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். ஒன்றிரண்டிற்கு ஹாய் ஸ்நேகிதியே. சட்டம் அறிவோம் அவதூறு வழக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி. இரண்டு பதினைந்திற்கு காலத்தை வென்ற காலங்கள். மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர். தைராய்டு சம்பந்தமான அறுவை சிகிச்சை மற்றும் பராமரிப்பு குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் அறுவை சிகிச்சை நிபுணரும் தலைமை மருத்துவ அதிகாரியுமான மருத்துவர் டாக்டர் பி. சித்தார்த்தன் அவர்கள்.

மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்டி. மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

இரவு 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேயர்களே, முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. கலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். நகருலா முதல் 8:15 மணி வரை தகவல் தளம். எட்டு 30 இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் இலக்கிய பேருரை சென்னை அஞ்சல். 9 அரங்கிசை, இதில் சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்கள் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஜீரா.

பதினொன்று நடருக்கு நேய நேரம். தலைப்பு கண்களை காப்போம். பன்னிரண்டு மணிக்கு வளம் கொடுக்கும் திருவக்கரை வக்ரகாளியம்மன் சித்திரம். எழுதியவர் எஸ் மோகன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பன்னிரண்டு முப்பதற்கு பன்னிசை மாலை. எம் சுந்தர் ஓதுவார் பாட்டு. பன்னிரண்டு ஐம்பதற்கு புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். தொடர்வது இணைத்தானம் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல்.

0: தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
1: நம் எல்லோருக்குமே ஏதாவது ஒன்று வேண்டியிருக்கிறது. கடன் தீர வேண்டியிருக்கிறது, கல்யாணம் ஆக வேண்டியிருக்கிறது, அரசாங்க அலுவலகத்தில் ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது, வாழ்க்கையை நடத்த பொருள் வேண்டியிருக்கிறது, வாழ்ந்து முடித்து விட்டோம் என்று நினைப்போருக்கு ஆண்டவன் அருள் வேண்டியிருக்கிறது. இப்படி எதுவுமே வேண்டியில்லாவிட்டாலும் அக்கடா என்று இருக்கும் நிம்மதி வேண்டியிருக்கிறது. வேண்டுகின்ற காரியங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களிடம் மக்கள் வேண்டுதல்கள் வைக்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேற்றிவிட்டால் என்ன காணிக்கை என்றும் சொல்லி வைத்து விடுகிறார்கள். சொகுசு வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்க விரும்பிய ஒருவன் கடவுளை நோக்கி தவம் இருந்தானாம். அவனுடைய அதிர்ஷ்டம் உடனே கடவுள் காட்சி தந்து விட்டார். பக்தனே, நீ வேண்டும் வரம் அருளினேன், கேள் என்கிறார். அவன் 21ஆம் நூற்றாண்டு பக்தன் அல்லவா? கடவுளிடம் வரத்தை கேட்பதற்கு முன் ஒரு விவரத்தை கேட்கிறான். தெய்வமே, தேவலோகத்தில் உங்களுக்கெல்லாம் காலக்கணக்கு எப்படி? கடவுள் சொன்னார், மனித வாழ்க்கையின் 1 நூற்றாண்டு எங்களுடைய தேவலோகத்தில் 1 நிமிஷம், இதுதான் எங்களுடைய காலக்கணக்கு. அது சரி தெய்வமே, இந்த காசு பண மதிப்பெல்லாம் உங்களுடைய உலகத்தில் எப்படி? உனக்கு புரியும்படி சொல்கிறேன் பக்தனே, கேட்டுக்கொள். இப்போது உலகத்தின் எல்லா நாடுகளிலும் மதிப்புமிக்க செலாவணியாக இருக்கிறதே அமெரிக்க டாலர். அதில் 1 டிரில்லியன் டாலர். அது சரி, டிரில்லியன் என்றால் எத்தனை என்று உனக்கு தெரியுமா? 1 லட்சம் கோடி, அதுதான் 1 டிரில்லியன். 1 டிரில்லியன் டாலர் எங்களுடைய 1 பொற்காசுக்கு சமம். சரி தெய்வமே, தேவலோக கணக்குப்படி எனக்கு 1 நிமிஷம் ஆயுள், 1 பொற்காசு பணம், இதை மட்டும் வரமாக கொடுங்க, அது போதும் என்று கேட்டான் பக்தன். கடவுள் கொஞ்சமும் யோசிக்காமல், சரி பக்தனே, 1 நிமிஷம் இரு, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டார். கடவுள் சொன்ன 1 நிமிஷம் என்பது தேவலோகத்து கணக்கில். இப்படித்தான் நாம் பலரும் தப்பு தப்பாக கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம். மாக்கவிஞன் பாரதி வேண்டியது என்னவென்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்பதுதான் பாரதியின் வேண்டல். வையத்தாரின் பசிப்பிணியை போக்கிவிட்டால் துயரங்கள் இல்லை, தொல்லைகள் இல்லை, பிணக்குகள் இல்லை, பிறரை ஏமாற்றி வஞ்சிக்கும் கணக்குகளும் இல்லை. எனவே உயிர்களிடத்து அன்பு வேண்டும் என்பது பாரதியின் வேண்டுதலாக இருந்தது. அன்னதானம், ஔஷத தானம், அவயதானம், சாஸ்திர தானம் என்ற 4 விஷயங்களை மக்கள் தம் வாழ்வியல் நெறியாக கொள்ள வேண்டும் என்று சமண சமயம் போதிக்கிறது. பசித்தோருக்கு சோறிடுவது அன்னதானம், நோயுற்றவருக்கு மருந்திட்டு குணமாக்குவது ஔஷத தானம், அஞ்சி நடுங்கி வருவோர்க்கு அடைக்கலம் தருவது அபயதானம், அறியாமையில் உழல்வோர்க்கு அறிவு கொளுத்துவது சாஸ்திர தானம். இந்த கொடை செயல்கள் தழைத்தோங்கினால் வையகத்தில் அமைதி தவழும். ஜீவகாருண்யம் என்ற உயிர் இரக்கத்தை மக்களிடம் வேண்டுகின்ற வடலூர் வள்ளல் பெருமான், வீடுதோறும் சென்று இறந்தும் பசியறாத வெற்றரை கண்டு உளம் நொந்து, ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என வேண்டினார். அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை பாலை நிலத்தில் பசும்புல் தலை காட்டுவது போன்றது. உள்ளத்தே அன்புடையா தமது என்பும் பிறருக்கு தருவார். தன்னை சிலுவையில் அறைந்தோர் மீதும் அன்பை பொழிந்த இயேசுபிரான் அவர்களுக்காக மன்றாடினார். பிதாவே, தாம் செய்வது இன்னதென்று அறியாத இவரை மன்னியும் என்று வேண்டினார். கைமாறு வேண்டாத வான்மழை போல பிறர் மாட்டு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை சொரியும் மனம் வேண்டும் நமக்கு. அடுத்தவர் உற்ற நோய் கண்டு கண்ணீர் உகுத்து அந்த துயரத்தை துடைக்க நீளும் நற்கரங்கள் நமக்கு வேண்டும். நம்மிடம் பகைமை பாராட்டுவோர் மீதும் வெறுப்பின் இழலும்படியாத அருட்கருணையை பொழியும் நல் மனம் நமக்கு வேண்டும். தன்னுயிர் போல் இந்த மாநிலத்து மண்ணுயிரெல்லாம் மகிழ்வுற்று வாழ சிந்திக்கும் சீரிய பண்பு நலம் நமக்கு வேண்டும். மானிடப் பண்பு துலக்கமாவது அன்பின் ஒளியால்தான். அன்பே மனிதநேயத்தின் ஆதார சுருதி. அன்புக்கு சாதியில்லை, மதமில்லை, நிறவேற்றுமை இல்லை, பால்பேதமில்லை. இனம், மொழி, நாடு என்ற எல்லா எல்லைகளையும் கடந்து உலக மக்களை ஒன்றிணைக்கும் ஆற்றல் கொண்டது அன்பு. அன்பு பெருகினால் நாடுகளிடையே போர் இல்லை, துயரில்லை, கேடில்லை. இந்த நல்லறிவு நாடுகளை ஆள்வோர்க்கு இல்லையே. இந்த மண் பயனுற வேண்டும், நன்று இதை தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும்?
0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: எஃப்எம்

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் இல்லங்கள் தோறும் பக்தி மனங்களை கமழ வரும் இந்நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் மீரா கிருஷ்ணன் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 8 நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

செல்வங்களா தங்கங்களா, கொட்டகையிலே இருங்க, டவுன் வரைக்கும் போயிட்டு தவிடு வாங்கிட்ட திரும்பி வந்துடுறேன், வந்து உங்களுக்கு தண்ணி காட்டுறேன், புல்லு போடுறேன். பைக் எங்க இருக்குது? இதோ இருக்கு. எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு

0: ஹே ரகிட ரகிட ரகிட ஹூ ரகிட ரகிட ரகிட ஹூ ரகிட ரகிட ரகிட ஹூ ரகிட ரகிட ரகிட. காத்தம்மா, கருத்தம்மா, முனியம்மா, வெள்ளையம்மா, மாரியம்மா, சின்னம்மா, பெரியம்மா, ஓரம் ஓரம் ஓரம் வண்டி வருது, ஓரம் ஓரம் ஓரம்.
1: எப்பா கருத்தமுத்த?
0: யார் கருத்தமுத்தா? வாப்பா வாப்பா.
1: என்னப்பா எப்ப புது வண்டி வாங்கின?
0: கருத்தமுத்த, அந்த ஆத்தோரத்துல இருந்த தினந்தோப்ப, அதுல மூணு லாரி இளநீரும் தேங்காவும் பெங்களூர், கல்கட்டா, சென்னைக்கு அனுப்பினா. அதுல வந்த வருமானத்துல ஒரு பைக் வாங்கிட்டான்.
1: ஓஹோ, பைக் வாங்குற அளவுக்கு நீ தென்னந்தோப்பு உனக்கு லாபம் கொடுத்துருக்கு.
0: ஆமாப்பா,
1: இம்மனால சைக்கிள்ல போயிட்டு இருந்த, இல்லன்னா மாட்டு வண்டியில போயிட்டு இருந்த.
0: ஆமா,
1: இப்ப பைக்ல வர்ற.
0: ஆமா,
1: சரி, பைக்ல வர்றதுதான் வர்ற.
0: ஆமா,
1: எதுக்கு வாயால ஓரம்போ ஓரம்போ அப்படின்ட்டு இருக்க?
0: காத்தமுத்த, பக்கத்தூர் அக்கத்தூர் நான் வண்டி வாங்கினது நான் தான் வரணும்னு தெரியணும் இல்ல எல்லாருக்கும்?
1: ஓஹோ, எல்லாருக்கும் தெரியணும்.
0: ஆமா,
1: அதனால வாயாலேயே வட சுட்டு வந்த.
0: ஆறு நடிச்சா யாரோ வராங்கன்னு ஒதுங்குவாங்க. சரி, வாயால சொன்னா கருத்தமுத்து வரான்னு திரும்பி பாப்பாங்க.
1: ஓஹோ, சரி சரி, என்னதான் இருந்தாலும் நீ இவ்வளவு மகிழ்ச்சியா உன்ன நான் பார்த்தது இல்லையா? எங்க போயிட்டு வந்த நீ?
0: கருத்தமுத்த, ட்ரைனிங் போயிட்டு வரம்பா. ஆனா ட்ரைனிங் போய் வந்தது ரொம்ப சந்தோஷம்தான். அங்க ட்ரைனிங் வந்த கால்நடை மருத்துவர் என்ன ஒரு தொழில் ஆரம்பிச்சு சொன்னாருப்பா, அதான்பா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது.
1: எப்பா கால்நடை மருத்துவர் ட்ரைனிங்க்கு வந்தாரு?
0: ஆமா.
1: உன்னை பார்த்து ஒரு தொழில ஆரம்பிக்க சொன்னாரு, அதுல என்ன வருத்தமான செய்தி?
0: அவரு வெண்பன்றி வளர்த்தா நல்ல லாபம் வரும்னு சொன்னாருப்பா, பண்ணி வளர சொல்றாருப்பா.
1: கருத்தமுத்து, அவரு கரெக்டா சொல்லிருக்காரு.
0: என்னது?
1: எப்பா, நம்ம ஊர் காட்டுல எல்லாம் இந்த கருப்பு பண்ணி இருக்கோம்.
0: ஆமா,
1: அது சாக்கடையில கிடக்கும், அப்புறம் அது சாப்பிடுறதெல்லாம் ரொம்ப அசிங்கமானதை சாப்பிடும்,
0: நாத்தம் வர அடிக்கும்,
1: அதனால நமக்கு ஒரு அறிவுறுப்பு. ஆனா இந்த வெண்பன்றிங்கிறது இப்ப வியாபார ரீதியா வளர்க்கக்கூடிய ஒரு பன்றிப்பா.
0: ஓ, அப்படியா சொல்ற?
1: நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில்.
0: உன்ன போலதான்பா அவரும் சொன்னாரு.
1: இப்ப நிறைய பேர் இப்ப அதை செஞ்சு நல்ல லாபம் அடைறாங்கப்பா. பொதுவா வெண்பன்றிய ரொம்ப சுத்தமானதுப்பா.
0: ஓஹோ,
1: அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்.
0: சரி சரி சரி.
1: இன்னொன்னு நான் உன்கிட்ட சொல்றேன். இப்ப நீ வந்து ஆத்தோரத்துல ஒரு தென்னந்தோப்பு வாங்கின.
0: ஆமா.
1: அது பக்கத்திலே இன்னொரு இடம் ஏதோ விலைக்கு வருதுன்னு வேற பேசிட்டு இருந்த.
0: மாந்தோப்பு வருது.
1: இப்ப ஊர்ல இருந்து வெளியில இருக்குது அது. அப்ப ஊர்காரங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது.
0: ஆமா.
1: அதுல நீ வந்து வெண்பன்றி வளருப்பா.
0: அட, சூப்பர் ஐடியா சொல்ற பண்ணியா.
1: ஆமாப்பா, வெண்பன்றிய வளர்த்தினா நல்ல லாபம் கிடைக்கும். நீ ஓஹோன்னு ஆயிடலாம்ப்பா.
0: ஐயோ, சொக்கா சொக்கா சொக்கா. காத்தமுத்த, நீ சொல்றதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா. அது எப்படி வளர்க்கணும், அதனுடைய விவரம் தான் சொல்லலாம்.
1: எப்பா நின்னுகிட்டே பேசினா எப்படிப்பா சொல்றது? வாப்பா, அப்படி ஓரமா போய் உட்காருவோம்.
0: சரி சரி, அந்த மரத்தடியில உட்காருவோம்பா.
1: சரி சரி, பக்கத்துல உட்காருப்பா.
0: சரி, சொல்லு காத்தமுத்த.
1: பன்றிகள் வந்து முதல்ல நீ குட்டியா வாங்கிக்கலாம், அல்லது தாயும் அப்புறம் குட்டியும் சேர்த்து வாங்கிக்கலாம், அல்லது ஒரே சைஸ்ல கூட ஒரு 25-50 வாங்கிக்கலாம். இப்படி முதல்ல ஆரம்பி.
0: சரி,
1: ரைட்டா? காலையிலேயே ஏஞ்ச உடனே நாம அந்த இடத்த சுத்தம் பண்ணிடணும். அதுக்கு பிறகு அதுக்கு உணவை கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 5 கிலோ அப்படிங்கிற உணவு வந்து நம்ம ஒவ்வொரு பன்றிக்கும் கொடுக்கணும்பா.
0: சரி சரி, பெண்பன்றி ஷெட்டு போடணுமா?
1: ஆமாப்பா, எப்படி நம்ம வந்து மாடு ஆடுக்கு வந்து கொட்டை காமிக்கிறோமோ அதே மாதிரிதான்ப்பா வெண்பன்றிக்கு நல்ல கொட்டை காமிக்கணும்.
0: சரி சரி,
1: நல்ல காற்றோட்டம் ரொம்ப முக்கியம். இனப்பெருக்கத்துக்கான தாய் பன்றி, அதுக்கு நம்ம தினமும் கடலை புண்ணாக்க உணவோட கலந்து கொடுக்கணும்பா. அப்பதான் நல்ல முறையில அது இனச்சேர்க்கையில வந்து கரு உருவாகி நமக்கு வத வத வதன்னு 14 குட்டி வரைக்கும் கூட போடும்பா அது.
0: காத்துமுத்த, சிங்கம் 1 குட்டி போட்டா பண்ணி 10 குட்டி போடுறாங்களா, அது மாதிரியா?
1: ஆமாப்பா, பண்ணி நிறைய குட்டி போடும், அதிகபட்சமா 14 குட்டி வரைக்கும் கூட போடும்பா.
0: ஓஹோ,
1: புரியுதா?
0: சரி சரி.
1: பன்றிகளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பன்றி காய்ச்சலுக்கான தடுப்பூசி, அத மறக்காம போட்டுருணும்பா.
0: நம்ம ஊர்லதான் இருக்குது கால்நடை ஆஸ்பத்திரி, அங்க போட்டுடலாம்.
1: ஆமா, வெளி பண்ணைகள்ல இருந்து நம்ம பன்றி வாங்கிட்டு வர்றோம்னா நம்ம பன்றி கூட்டத்துல அதை கலந்து விடுறதுக்கு முன்னாடி நாம தடுப்பூசியே போட்டுடணும்.
0: ஓஹோ,

0: ரைட்டா?
1: ஆ சரி சரி
0: 6 மாசத்துக்கு ஒரு தடவை கோமாரிக்கான தடுப்பூசி, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை சிர்கோ வைரஸ் அப்படிங்கிறதுக்கான தடுப்பூசி.
1: ஓஹோ,
0: இதெல்லாம் கரெக்டா போட்டுட்டே வரணும்பா.
1: சரி. ஏம்பா அது கூட்டமா போகுதுங்களா? வென் பண்றி இதைத்தான் வளர்க்க சொன்னியா?
0: ஆமா, இந்த வென் பன்றி 6 மாச வயசுக்கு மேல இனச்சேர்க்கைக்கு தயாராயிடும். பருவத்துக்கு வந்த அந்த பெண் பன்றிய 2-3 நாளைக்கு நம்ம கூட்டத்துல இல்லாத வெளியிலேந்து ஒரு ஆண் பன்றிய கொண்டு வந்து அது கூட தான் நம்ம இனச்சேர்க்கைக்கு விடணும்.
1: ஓஹோ,
0: நம்ம கூட்டத்திலேயே இருக்கக்கூடிய பன்றியா இருந்ததுன்னா ஒரே இனமா இருக்குல்ல, அது வந்து ஏதாவது மரபணு கோளாறு அப்படி இப்படின்னு வந்துடும்.
1: ஓஹோ,
0: அதனாலதான் வந்து வெளிக்கூட்டத்திலிருந்து நம்ம ஆண் பன்றிய கொண்டு வந்து இனச்சேர்க்க முடிஞ்ச உடனே 2-3 நாள்ல திருப்பி அதை அனுப்பிடணும்.
1: ஓஹோ,
0: புரியுதா?
1: புரியுது கதை முத.
0: ஆண் பன்றிய அனுப்பின பிறகு அந்த பெண் பன்றிய பிரிச்சு தனியா வச்சிடணும். தாய் பன்றி பால் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனா நம்ம வந்து அதை பிரிச்சிட்டோம்னா சீக்கிரம் அடுத்த பருவத்துக்கு தயாராயிடும்.
1: ஓஹோ,
0: அதனால அடுத்த தடவை நம்ம குட்டிகளை உடனே அதை தாயை பக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம 45 நாள் குட்டி அப்படி இருக்கும் போதே தாய் பன்றிகிட்ட இருந்து அந்த குட்டிகளை பிரிச்சிடணும். இதெல்லாம் கவனமா செய்யணும்பா. ஒரு நல்ல ஒரு நோட்டு ஒன்னு வச்சுக்க, ஒவ்வொரு பன்றிய பத்தியும் எழுதி அதை டீட்டெயில மெயின்டைன் பண்ணி இத மாதிரி நம்ம முறையா செஞ்சினா நல்ல லாபம்ப்பா. நான் சொன்னவன்ட்ட என்ன 14 குட்டி வரைக்கும் போறக்கும்.
1: ஐயோ, நிறைய லாபம் வரும்.
0: ஆமாப்பா, நல்ல வேலை போயிட்டு இருக்கு.
1: கதமுத்த, வளர்க்கறத பத்தி சொன்ன, இதனால எப்படி லாபம் கண்டுபிடிக்கிறது?
0: கத்தமுத்து, நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல பெரிய டவுன் இருக்கு.
1: ஆமா,
0: டவுன்ல எல்லாம் போனோம்னா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் இந்த பன்றி கறிய விரும்பி சாப்பிடறவங்க வர்றாங்க.
1: அப்படியா சொல்ற?
0: நாம இவங்கள்ட்ட போய் ஒரு பேசி நமக்கும் அவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு சப்ளை பண்ணியே மாளாதுப்பா.
1: என்னப்பா இது?
0: ஆமாப்பா, இன்னைக்கு நீ பைக்ல வந்தீல, நீ ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு பாரு, கார்ல வருவ.
1: அப்படியே சொல்றான்?
0: ஆமாப்பா.
1: அப்ப நான் நிறைய பன்றி வளர்க்கறேன்பா.
0: நிச்சயமா நீ பன்றிகளை நிறைய வள, 100 கணக்கில் வளர்க்கலாம்ப்பா, ஒன்னும் கவலை இல்ல.
1: ஓஹோ,
0: ஈஸியான வழிதான்.
1: சரி சரி சரி, நீ சொன்னதெல்லாம் நோட்ல எழுதி வச்சுக்கணும்.
0: கருத்தமுத்து, உனக்கு நல்லது சொல்றதுக்கு தான்ப்பா நான் இருக்கேன்.
1: ஆமா,
0: உன்னை பைக்ல பாக்கும் போதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. கிளம்புற கருத்தமுத்து.
1: கதமுத்து, ஆடு மாடுங்க தண்ணி இல்லாம புள்ளி இல்லாம பட்டினியா கிடக்கும், அதுங்களை போய் பாக்கணும். நானும் வீட்டுக்கு கிளம்புறேன்.

இன்றைய உழவர்களுக்கான செய்திகளில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கைத் தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். இரண்டு நாள் பயணமாக

0: மாஸ்கோ சென்ற அவர் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு, எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உயர்நிலை மாநாடுகள் குறித்து ஆலோசித்தார். பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தகம் மற்றும் எரிசக்தி துறையில் இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டாண்மை வளர்ச்சியடைந்து வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது பேசிய ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், இந்தியாவின் வேளாண் துறைக்கும் விவசாயிகளுக்கும் ஆதரவு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவிற்கான உர விநியோகம் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா ரஷ்யா இடையேயான நடப்பாண்டு வர்த்தகம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இதற்கான ஏற்றுமதி கொள்கையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறிப்பிட்ட கோதுமை ரகத்தின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. தமிழகத்தின் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். திருவாரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண்மையை பாதிக்காத வகையில் இடங்களை தேர்வு செய்து விமான நிலையங்களை அமைக்கலாம் என்று தெரிவித்தார். மக்கள் கருத்தறிந்து திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேகமலையில் தொன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை பாதுகாக்க மாநில அரசு சட்டரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வீட்டிற்கு 3 சிலிண்டர் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களை வரவேற்பதாக திரு வீரபாண்டியன் கூறினார். நீலகிரி மாவட்டம் கொடலூர் பகுதியில் புலி தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூடலூர் ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் புலி தாக்கியதில் அண்மையில் அடுத்தடுத்து 2 பேர் உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் மாநில அரசு உடனடியாக தலையிட்டு புலி அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் சாலை விதிமீறல்களை கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் நடைமுறை நாமக்கல் சேலம் சாலை சந்திப்பில் தொடங்கப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு மாறாக அவர்களுடைய பாதுகாப்பு கருதி இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிரீஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் வாட்டி தான் இன்டெலிஜென்ஸ் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதே மாதிரி இன்டிகிரேட்டட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக ANPR கேமராஸ் வித் ஆட்டோமேட்டிக் சலான் சிஸ்டம் நம்ம சேலம் ரோட் ஜங்ஷன்ல ஸ்டார்ட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 3 ஆஃபென்சஸ் தான் இப்போதைக்கு டார்கெட் பண்றோம். 1 இஸ் செல்போன் டிரைவிங் விதவுட் ஹெல்மெட் இன் ட்ரிபிள்ஸ் ரைடிங். ஸோ மோர் தென் 2 டிரைவர்ஸ் ரைடுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலா சலான் ஜென்ரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலா சலான் ஜென்ரேட் ஆகிட்டு அவரோட வெஹிக்கல் நம்பருக்கு என்ன போன் நம்பர் இருக்கோ ஆட்டோமேட்டிக்கலா அவர் மொபைல் போன்ல அந்த சலான் வித் என்ன ஆஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆஃபென்ஸோட போட்டோ வித் போட்டோ அதை ஜென்ரேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்கலா அவர் ஆப்ல போயிட்டு ஃபைன் கட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இதை இன்டிகிரேட்டட் கேமராஸ் மூலியமான ANPR கேமராஸ் மூலியமா எல்லா அஃபென்ஸ் நம்ம எடுக்க போறோம். என்போர்ஸ்மெண்ட்காக பார்க்காம உங்களுடைய சேஃப்டிக்காக உங்களுடைய ஃபேமிலியோட சேஃப்டிக்காக நம்ம இதை பண்றோம். ஸோ தயவுசெய்து எல்லாமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, செல்போன் பேசிட்டு டிரைவ் பண்ணாதீங்க, அதே மாதிரி ட்ரிப்பிள்ஸ் எதுவுமே டிரைவ் பண்ணாதீங்க.
0: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்தில்

0: மேகத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். எல்லை விவகாரம் தொடர்பான பேச்சுகளில் இந்தியாவும் சீனாவும் தொடர்ந்து ஈடுபடும் என்று சீனா தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னசமுத்திரம் அருகே லாரியின் பின்புறம் கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வைக்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்கள் QR கோட் மூலம் கருத்துக்களை பதிவு செய்யும் வசதியை ஆட்சியர் திரு இளம்பகவத் தொடங்கி வைத்தார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமுண்டி கிராமத்தில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடையில் நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததில் 6 பேர் காயமடைந்தனர். சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமாரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியோனோ காருனியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வெயினில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: சிறுக சிறுக தங்கம் சேர்க்க ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம். படிப்படியா சேருங்க, பவுன் பவுனா வாங்குங்க. ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம், நேரு வீதி பாண்டிச்சேரி.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். பருவமழை காடுகளும் லியானா என்னும் கொடித்தாவரமும். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
5: பனாமா நாட்டின் கொலராடோ தீவில் உள்ள பருவமழை காடுகளில் உள்ள மரங்கள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கிரகித்து காலநிலை மாற்றத்தை குறைத்து வந்தன. காலப்போக்கில் மரங்கள் பசுமை இல்ல வாயுக்களை உட்கிரகிக்கும் திறன் குறை

0: குறைந்து கொண்டே வந்தது. இதையடுத்து இங்கு ஆய்வு மேற்கொண்ட ஆராய்ச்சியாளர்கள் பருவமழை காடுகளில் உள்ள மரங்கள் ஏராளமாக அழிந்து கொண்டிருப்பதை அடையாளம் கண்டனர். இதற்கு லியானா என்ற ஒட்டுண்ணி இயல்புடைய கொடி தாவரமே காரணம் என கண்டறிந்தனர். லியானா என்ற பெயர் வருவதற்கு லியான் என்ற பிரெஞ்சு வேர் சொல்லே காரணம். இதன் பொருள் சுற்றி படர்வது என்பதாகும். மத்திய மற்றும் மேற்கு பருவமழை காடுகளுக்கு சென்றோமானால் லியானா பல்வேறு மரங்களை பாம்பு போல சுற்றி படர்ந்து வளர்ந்திருப்பதை காணலாம். இதன் வலிமையான தண்டுகள் மரத்தின் உச்சிக்கு சென்று சூரிய ஒளியை பெறத் தொடங்கியதும் இதன் வளர்ச்சி வேகம் அதிகமாகும். பிறகு மரத்தை சுற்றியுள்ள தண்டுகளில் இலைகள் வேகமாக துளிர்க்க தொடங்கும். வெளியே பார்ப்பது போல இதன் தண்டுகள் வலிமையானவை அல்ல, ஆனால் வேரிலிருந்து எளிதாக நீரை உறிஞ்சிக் கொண்டு செல்லும் வகையில் குழாய் வடிவில் ஆனவை. இதன் ஒற்றை கொடி சுமார் 49 மரங்களுக்கு விரிந்து செல்கிறது. கூர்மையான இலைகளை கொண்ட மரங்களை சுற்றி இவை படர்வதில்லை. அத்தகைய மரங்களின் இலைகள் லியானாவின் தண்டுகளை அறுத்து காயப்படுத்துவதே இதற்கு காரணம். மரங்கள் மற்றும் லியானா என இரண்டின் வளர்ச்சி வேகம் மழைக்காலத்தில் பெரிதாக வேறுபடாமல் ஒன்று போலவே உள்ளது. ஆனால் கோடைக்காலத்தில் நீர் இல்லாத நேரத்தில் கூட லியானாவின் வளர்ச்சி குறைவதில்லை. இந்த கொடித்தாவரம் அந்த காலகட்டத்தில் மரங்களை விட 4 மடங்கு வேகத்தில் வளர்கிறது. பல்வேறு காலகட்டங்களில் வறட்சி ஏற்பட்ட போது கூட மரங்கள் மட்டுமே பாதிப்பிற்கு உள்ளானதே அன்றி லியானா வளர்ந்து கொண்டுதான் இருந்தது என்பது ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீரின்றி மரங்கள் அழிந்தாலும் லியானா வேரிலிருந்து தண்டுகள் வழியாக நீரை எளிதாக உறிஞ்சிக் கொள்வதோடு வறட்சி காலத்தை எதிர்கொள்ள உணவையும் சேமித்துக் கொள்கிறது. இப்படி தன்னை காத்துக் கொண்டு சூரிய
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். பருவமழை காடுகளும் லியானா என்னும் கொடித்தாவரமும். வழங்கியவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
3: இன்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
4: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்க வாங்க ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இருதரப்பு பொருளாதார மற்றும் முதலீட்டு தொடர்புகளை வலுப்படுத்துவது மற்றும் உலகளாவிய பொருளாதார முன்னுரிமைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது ஆகியவை இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 16வது புதுச்சேரி சட்டமன்றத்தின் 1வது கூட்டத்தொடரை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேற்று தொடக்கி வைத்து உரையாற்றினார். 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய மாநிலமாக புதுச்சேரியை மேம்படுத்தும் வகையில் பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு, வேலைவாய்ப்பு பெருக்கம், டிஜிட்டல் ஆளுகை மற்றும் சமூக பாதுகாப்பிற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் நேற்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தாக்கல் செய்த 14,300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் நீண்டகால நோக்குடன் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து விரிவான மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்படும் என்றும் தொழில்நுட்பங்கள் மூலமான ஆளுகை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு ஊக்கமளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கையடக்க கணினி, புதுச்சேரியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தலா 3,000 ரூபாய் ரொக்க உதவி, இளைஞர்களுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகையுடன் டிஜிட்டல் பயிற்சி உள்ளிட்ட திட்டங்களும் புதுச்சேரி அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. இலங்கை சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 2 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்கிறது. காலையில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. நேற்று கொழும்பு சிங்கள ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்தில் துவங்கிய 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: FM ரெயின்போவில் தொடர்வது

0: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் முட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பதின் பருவத்தினரும் தலைமுறை இடைவெளியும் குறித்து சமூக ஆர்வலர் மருத்துவர் கலைவேந்தன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: சில வீடுகளில் நம்ம பார்க்குறோம், பையனுக்குன்னு தனி ரூமு, அவன் கதவு சாத்திட்டு தான் உள்ளே இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான் அப்படிங்கிறத வந்து பேரண்ட்ஸும் கவனிக்க முடியல. போதை பழக்கமாக இருக்கட்டும், இல்லை சமூகத்தில் இருக்கக்கூடிய தீய பழக்கங்களாக இருக்கட்டும், ஏன்னா இப்போ செல்ஃபோன் மூலயமா என்ன வேணாலும் தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ அந்த குழந்தை வந்து தடுமாறிடுறான் இல்லை ஏதோ ஒரு வேறு மாதிரி போயிடுறான்னா அதை வந்து ஆரம்பத்தில் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுது. ஆனால் அந்த காலம் அப்படி கிடையாது. ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லாததுக்கு வரிசையாக படுத்திருப்பாங்க. அப்படி நெருக்கமாக படுத்திருந்த ஒரு காலம்லாம் போய் இப்போ தனி ரூம் பையனுக்கு தனி, அது ஒரு பெருமையாக கூட சொல்கிற பேரண்ட்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து பின்னாடி அவங்களுக்கு பெரிய பிரச்சனை அந்த குழந்தைக்கு உண்டு பண்ணும். ஒரு குழு மனப்பான்மை இல்லாமல் போயிடுது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாமல் போயிடுது, அவனுடைய பர்சனாலிட்டி அவன் டெவலப் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நாமளே அமைச்சு கொடுத்துட்றோங்கிறதெல்லாம் அவங்க உணரவே மாட்டேங்கிறாங்க.
2: இப்போ இந்த தனிப்பட்ட ஒரு ரூமை கொடுத்துட்றது, வசதியை அதிகரிக்கிறோன்ற பேரில் அவங்களை தனிமைப்படுத்துறதுனால ஈவன் அவங்க வெளிப்படையாக மனம் திறந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கூட சொல்றதில்லை. அதுவே அவங்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. அது மறைமுகமாக பெற்றவர்களுக்கும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துறது. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா போதைப் பொருள் பழக்கத்தை சொல்லலாம். சைக்காட்ரிக் கேரக்டர்ஸ் நம்ம சொல்லுவோம், அதாவது ஒரு மன அழுத்தத்துக்கு உட்பட்ட சில குணநலன்கள் மாறுவதற்கு, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல், அல்ல நீங்கள் சொன்ன மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாமல், சமூகத்தை பற்றி அந்த கவலையும் இல்லாமல், தேசத்தை பற்றி அந்த கவலையும் இல்லாமல், ஏதோ ஒரு தாந்தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த பதின் பருவத்தினர் தள்ளப்படுறதுக்கு காரணம் இதுதான் மிக முக்கியமான காரணம். ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பொறுத்தவரையும் குவாலிட்டி டைமை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் அழகாக குறிப்பிட்டீங்க, ஒரு வீட்டில் தாய் தந்தையிலேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாம் ஒரே அறையில் படுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ பல கதைகளை அவங்க பேசிப்பாங்க, அன்றைக்கி ஃபுல்லாக நடந்த கதைகளை பேசிப்பாங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்துப்பாங்க. அது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையை, வாழ்வியல் கல்வியை கொடுக்கும். எட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படிப்புன்ற போர்வையில் படிச்சுட்டு அது எந்த வகையிலும் வாழ்க்கைக்கு உதவாமல் வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வரும்போது இந்த மாணவ செல்வங்களும் சரி பதின் பருவத்தினரும் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிடுறாங்க. அதே போல ஒரு வேளை உணவு கூட யாரும் ஒன்னா அருந்துறதில்ல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மூன்று வேளையுமே அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் வந்ததுக்கு பிறகுதான் அந்த உணவை எல்லாருமே அருந்துவாங்க. அப்ப சில பேர் குடும்ப விஷயங்களை பத்தியோ பொது விஷயங்களை பத்தியோ பேசுவாங்க. இப்ப அந்த மாதிரி சூழ்நிலையும் இல்லை. அந்த குவான்டிட்டி டைமை விட குவாலிட்டி டைம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். குழந்தைகளோடு செலவிடக்கூடிய அந்த குவாலிட்டி டைம், குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது குழந்தைங்களோட செலவிடணும். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது குழந்தைகளோடு உணவு அருந்தணும். அதன் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷரு, மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு நல்ல நட்புறவோடு பெற்றவர்களுடன் பழகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிட்டாலே தலைமுறை இடைவெளிக்கு அங்கே வழியே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த தலைமுறை இடைவெளி குறைஞ்சிரும், ஒரு நட்புறவு உருவாகும், அதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த சமூகத்தை உருவாக்கலான்றது என்னுடைய கருத்து.
1: நிச்சயமாக இப்போ ஒரு காலத்தில் வந்து நம்ம குடும்பம் அப்படின்னா பெற்றவங்க குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து பொது இடங்களுக்கு போகிறது, ஒரு பீச்சுக்கு போகிறது, ஒரு கோயிலுக்கு போகிறது, ஏதாவது திருவிழாவில் போய் கலந்துக்கிறது, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம அது ஒரு மனசில் நம்மளால் நீங்காத நினைவுகளாக இருக்கும். ஆனால் இன்றைய காலத்தில் வந்து தம்பி வாடா அப்படின்னா இல்லை நீங்கள் போங்க நான் வரல, தன்னைத்தானே ஒரு ஐசோலேட் பண்ணிக்கிறது, இது ஒரு சூழல் அதிகமாகிட்டே இருக்குது. பேரண்ட்டுங்க சரி அவனை விட்டுருங்க அவன் வீட்டில் இருப்பான் இப்படி இருக்காங்க. ஆனால் அது அவன் வர்றதுனால எவ்வளோ பலன் இருக்கு, அதெல்லாம் வந்து அவனுக்கு உணர்த்தணும். என்ன தலைமுறை இடைவெளியில் இதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. இது சம்மந்தமான கருத்துக்களை சொல்லுங்களேன்.
2: இதில் தான் பெற்றோர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியம் நான் நினைக்கிறேன். ஆரம்பத்திலேருந்தே சிறு குழந்தைகளிலேருந்தே, அதுக்கு காரணம் அந்த பெற்றவர்கள் அவர்களை பெற்றவர்களோடு இணக்கமாக இருக்கிறத அந்த குழந்தைங்க முன்னாடி காட்டணும் செயல்பாடுகளின் மூலமாக. அது இங்கே குறையுது, அதுதான் பிரச்சனை. ஏற்கனவே நம்ம ஒரு சிறு வயதில் மாரல் ஸ்டோரியில் ஒரு கதை கூட கேட்டிருப்போம். ஒரு முதியவருக்கு வந்து தனியாக ஒரு தட்டு வைக்கும் பொழுது அந்த பெற்றோர்களுடைய குழந்தை வந்து இந்த தட்டை நீங்கள் தனியாக எடுத்து வைங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்ப்பா அப்படி சொன்னேன்னா நீங்கள் பெரியவங்களானவுடனே உங்களுக்கு நான் அதை வைக்கணும் அந்த தட்டில் அப்படின்னு சொல்கிற ஒரு கதையை நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதே போலவே இன்னைக்கு பெரியவர்கள் அவர்களை பெற்றவர்களை, அந்த மூத்தவர்களை அரவணைச்சிருந்த இந்த குழந்தைகள் பார்க்கும் பொழுது அதே மாதிரியான உணர்வு அந்த குழந்தைங்களுக்கும் வந்து தன் தாய் தந்தையுடைய சொல்ல கேட்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். நியூக்ளியர் ஃபேமிலியில் அதுக்கான ஒரு வழிகாட்டுதல், அதுக்குரிய ஒரு சூழல் அமையாததுனால குழந்தைகள் தான் மனம் போன போக்கில் செயல்படுறாங்க. பெற்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அவங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கும் போயிடுறாங்கன்னு நான் சொல்லுவேன். அது ஆரம்பத்திலே முளையிலே கிள்ளி ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்ற மாதிரி அறிவியல் ரீதியாக நம்மளுடைய மூளை வளர்ச்சியும் சரி பழக்க வழக்கங்களும் ஒரு ஐந்து ஆறு வயதிலேயே கட்டமைக்கப்படுதுன்ட்டு அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது. ஸோ அந்த

0: இளம் வயதிலேயே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் பெற்றவர்களோடு இணக்கமாக, குழு மனப்பான்மையோடு, நட்புறவோடு, உறவுகளோடு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவங்க பார்க்க வைக்கணும். இன்னைக்கு அதுக்குரிய சூழ்நிலையில அவங்க பார்க்கறது எல்லாம் பாத்தீங்கன்னா செல்போன் தான், அல்லது தனியா 4 சவுரை தான். அது இவங்களுடைய பணிச்சூழல் காரணமா வீட்டுல ஒரு சர்வெண்ட் மாதிரி ஒன்று வச்சிடறாங்க, இல்ல வெளியில எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்த்துறாங்க. இப்படி எந்த வகையிலும் ஒரு தாய் தந்தையுடைய அன்போ அரவணைப்போ கண்காணிப்போ இல்லாமல் வளரக்கூடிய குழந்தைகள் நிச்சயமா ஒரு சரியான சமூகத்துக்கு வாய்ப்பா இருக்காது. சோ பெரியவர்கள் நிச்சயமா இதை மனசுல வச்சு ஆரம்ப காலத்திலிருந்து குறைந்தபட்சம் அந்த 10 பருவம் வரை, நான் ஒரு புத்தகத்துல கூட படித்தேன், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா 5 வயது வரை அரசனாக, 15 வயது வரை அடிமையாக, 15 வயதுக்கு மேல நண்பனாக அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடிமையா வளர்க்க தேவையில்ல, இன்னைக்கு அந்த நிலைமை நம்ம தாண்டிட்டோம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு கண்காணிப்போடு அவர்களுடைய சுகத்துக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில அவர்களோடு நெருங்கி பழக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் தான் உருவாக்கணும். அப்படி உருவாக்கினா கண்டிப்பா குழந்தைகள் அதை ஏத்துப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: இப்போ ஒரு குழந்தைய வந்து படிப்புல கொஞ்சம் சரியில்லாம இருக்கலாம், வேற ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம், அதை வந்து நேரடியாக சுட்டி காட்டாம, போன தடவை 35 மார்க் வாங்கியிருந்த, இந்த தடவை பரவாயில்ல நீ 40 மார்க் வாங்கிட்ட, பரவாயில்ல நீ நல்லா முன்னேறிட்டு வர்ற, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், இதை வந்து பேரண்ட் கொடுக்கறது மூலயமா அவனை அடுத்த தடவை 50 மார்க் வாங்க வைக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு நீ வந்து சரியே கிடையாது, பாரு உன் ஃப்ரெண்டெல்லாம் அப்படி வாங்குறான், நீ இப்படி வாங்குற, நீ என்ன உருப்பிட போறியா, இந்த பேச்சு வந்து அவனை வந்து திருப்பவும் கீழே தான் கொண்டு போக முடிய மேலே வராது. ஏன்னா தலைமுறை இடைவெளியில் இந்த பெரியவங்களாக இருக்கிறவங்க இந்த குழந்தைங்கள்ட்ட என்ன பேசி அவங்கள எப்படி கொண்டு வரணுங்கிற அந்த உளவியல் விஷயங்கள்லையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
0: நிச்சயமா.
1: அது சம்மந்தமாக சொல்லுங்களேன்.
0: நம்ம பொதுவாக என்ன நினச்சிக்கிறோன்னா, குழந்தைகள் அல்லது சிறுவர்கள் அல்லது சிறியவர்கள் பெரியவர்களை மதிக்கணும், பெரியவர்கள் சிறியவர்களை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஒரு தவறான ஒரு மித்து ரொம்ப நாளாக இங்கே உலாவது. அது மிக மிக தவறு. தனி மனித மரியாதை என்பது எல்லா பருவத்திலும் எல்லா வயதிலும் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் பெரியவர்கள் கூட சிறியவர்களை மதித்து அவர்களோடு உரையாடும் போது தான், நீங்கள் குறிப்பிட்டது போல நான் பேசிக்கொண்டிருப்பது போல, அந்த தலைமுறை இடைவெளி குறைவதற்கான வாய்ப்பே இருக்கு. இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னா, பெரியவர்கள் அந்த டாமினன்ஸ், நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும், நான் சொல்றதான் சரியா இருக்கும், என்னுடைய அனுபவத்தின்படி நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நீ செய்யணும்னு குழந்தைங்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்கும்பொழுது தான் அந்த குழந்தைகள் அதிலிருந்து மாத்தி யோசிச்சு தவறான வழியில போறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சு போகுது. அதை விட்டு விட்டு அவர்களோடு கொஞ்சம் அன்பாக அரவணைப்பாக அவர்கள் சொல்வதையும் உள்வாங்கி அவர்களுக்குரிய சரியான மரியாதையை கொடுத்து அவங்களுடைய மன உணர்வுகள் என்னன்றதை தெரிஞ்சு அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குன்றதை புரிஞ்சு, ஏன்னா பல இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தான் என்ன நினைச்சு அது நிறைவேறலையோ அதை தன் குழந்தைகளின் மூலமாக நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிற பல பெற்றோர்கள் இங்க இருக்காங்க. அதுதான் இங்க இருக்க பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு படம் வரைகிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு விளையாட்டுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் இல்லாம நீ இப்படிதான் ஆகணும், ஒரு டாக்டரா தான் ஆகணும், இன்ஜினியரா தான் ஆகணும், இல்ல படிச்சுதான் மேல வரணும்ன்ற மாதிரி அழுத்தம் கொடுக்கறது ஒரு பக்கம். ரெண்டாவது, பக்கத்து வீட்டு குழந்தை இத்தனை மார்க் எடுக்குது, எதிர் வீட்டு குழந்தை இத்தனை மார்க் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு விதமான மனச்சோர்வை உருவாக்குறது ஒரு பக்கம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு மறைமுகமாக சைக்காலஜிக்கலா ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தும். அது கொஞ்சம் கொஞ்சமா பெற்றவர்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால குழந்தைகளா இருந்தாலும் அவர்கள் நம் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அவர்களுக்கென்று ஒரு தனி உலகம் இருக்கு, அவர்களுக்கென்று ஒரு தனி வாழ்க்கை இருக்கு. அதற்கு என்ன நம்ம செய்யணுமோ அதற்கு ஒரு உறுதுணையாக அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நம்மளுடைய கண்காணிப்பின்படி கொடுப்பதுதான் பெற்றோர்களுடைய கடமையை தவிர, அவர்களை ஒரு அடிமை போல நடத்துவதோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் செய்யணும் கட்டாயப்படுத்துவதோ இருக்கக்கூடாது. அதே சமயத்துல மனம் போன போக்குல குழந்தைகள் போகும்போது அது குழந்தைகள் தானே, சுதந்திரம் கொடுப்போம், அதை விட்டுடவும் கூடாது. எது சரி எது தவறு என்பது பெரியவர்களுக்கு அனுபவத்தின் மூலமா தெரிஞ்சிருக்கும். அதையும் அந்த குழந்தைகளின் மீது இருக்கின்ற அக்கறையையும் ஒன்று கலந்து அதற்கேற்றார் போல அந்த குழந்தையுடைய அந்த எதிர்கால வாழ்க்கையை வடிவமைக்கிற வகையில அந்த குழந்தைங்களோடு நெருங்கி பழகி நல்லது கெட்டதை எடுத்து புரிய வச்சிங்கன்னா நிச்சயமாக தலைமுறை இடைவெளி என்பது குழந்தைகள்ட்ட இருக்காது. குழந்தைகளும் அந்த 10 பருவத்தில் இருப்பவர்களும் நிச்சயமா அதை கேட்டுப்பாங்க. எதையுமே பழமொழி கூட கிராமத்துல சொல்லுவாங்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்ன்ற மாதிரி. அந்த குழந்தைகளுக்கு அல்லது அந்த இளைஞர்களுக்கு எப்படி சொல்ல வேண்டுமோ அந்த சொல்ல வேண்டிய விதத்தில் பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைத்தால் நிச்சயமாக அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இதிலும் கூட பெற்றவர்கள் பெரியவர்களுடைய பங்களிப்பு மிக அவசியம் நம்புறேன்.
1: பேரண்ட் ஃப்ரெண்ட்லியா நடக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், ஏன்னா வந்து குழந்தைகள்ட்ட அந்த மாதிரி இருக்கிறது தான் குழந்தைங்களும் விரும்புறாங்க, அதுல உங்க ஆலோசனை சொல்லுங்களேன்.
0: நேர்மறையான நல்ல எண்ணங்கள், நேர்மறையான நல்ல நண்பர்கள், நேர்மறையான நல்ல பழக்கங்கள், இது மூணும் இருந்ததுன்னா அது அமைதி வளம் வளர்ச்சியை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தரும், ஒவ்வொரு குழந்தைக்கும் தரும், அதை கடைபிடிக்கின்ற எல்லாருக்குமே அது நிச்சயமாக சாத்தியமாகும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த மூன்றையும் உருவாக்குவதற்கு ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒவ்வொரு பெற்றவர்களும் இதற்கான முயற்சிகளை ஈடுபடணும். அந்த அடிப்படையில் பாசிட்டிவ் தாட்ஸ், நல்ல எண்ணங்கள்.

0: அவங்களுக்கு விதைக்கக்கூடிய வகையில் குவாலிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணி முடிந்தவரை அவங்க கிட்ட நல்ல ஒரு மாரல் ஸ்டோரிஸை நேரம் கிடைக்கும் போது எடுத்து சொல்றது, உறவுகளின் மகிமையை புரிய வைக்கிறது, வெளியிடங்களுக்கு தேவைப்படும் போது அழைத்து சென்று உலக நடப்புகளை சுட்டி காட்டுறது, பொது விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுக்கு பல்வேறு விதமான நல்ல செய்திகளை அவங்க காதுக்கு அப்பப்போ எடுத்துட்டு போறது, இது போன்ற விஷயங்களை செய்யணும். பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அதுல மிக முக்கியமாக வாசிப்பு பழக்கத்தை இந்த குழந்தைங்கள்ட்ட ஏற்படுத்தணும். குழந்தைகள் எதை பார்க்குறாங்களோ அதை தான் கடைபிடிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்க முன்னாடி ஒரு ரோல் மாடலாக நம்ம வாழணும். ஸோ அப்போ ஒரு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுப்பது, செய்தித்தாள்களை வீட்டில் வாங்கி கொடுக்கறது, வாய்ப்பு ஏற்பட்டால் வாரம் ஒரு முறையோ இரு முறையோ நூலகத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு அருமையான சூழலை உருவாக்குறது, அதே போல் நல்ல இசையை கேட்க வைக்கிறது, நல்ல திரைப்படங்கள் கூட பார்க்க வைக்கலாம், முக்கியமான தலைவர்களுடைய உரைகளை கேட்க வைக்கிறது, இப்படி அந்த நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தணும். பெரும்பாலும் இந்த பதின் பருவத்தினர் திசை மாறி போவதுக்கும் தடம் மாறி போவதுக்கும் அடிப்படை காரணமே தீய நட்பு தான். எந்த நட்புல அவன் சிக்கிட்டு இருக்கான், அல்லது ஒரு வேளை அவன் தவறா சிக்கியிருந்தா அதுல இருந்து எப்படி மீட்டு எடுக்கிறது, அல்லது நல்ல நட்புகளை அவனுக்கு அடையாளம் கண்டு எந்த மாதிரியான நல்ல நட்புகள் கூட பழகணும் அப்படின்னு சுட்டி காட்டுறது, உறவுகள் கூட நட்போட பழகிறது, இப்படின்னு நட்புறவை மேம்படுத்தக்கூடிய வகையில நட்பின் பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய வகையில ஒரு களத்தை உருவாக்கினாங்கன்னா இந்த மூன்று விஷயங்கள், ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நட்பு, இதை சரியான முறையில் இந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை பெற்றவர்கள் எடுத்தாலே அது நிச்சயமாக அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல அமைதியான வளர்ச்சியான ஒரு வளத்தை கண்டிப்பாக தரும். ஸோ மனநிலையும் சூழ்நிலையும் ஒன்று புரிந்து வரும்பொழுது தான் அந்த இளைய தலைமுறை ஒரு மிகச்சிறந்த தலைமுறையாக மாறும். அந்த அடிப்படையில் பெற்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு களத்தை அவங்களுக்கு அமைச்சாலே அது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும்.
1: நிச்சயமாக சார், பதின் பருவத்தினரும் தலைமுறை இடைவெளியும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: மிக்க நன்றி.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் மொட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பதின் பருவத்தினரும் தலைமுறை இடைவெளியும் குறித்து சமூக ஆர்வலர் மருத்துவர் கலைவேந்தன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
3: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
4: ஆகாஷ்வாணி.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுடன் உரையாடிய அவர், பாரம்பரிய தூதரக நடைமுறைகளுக்கு அப்பால் தங்களுடைய தொடர்புகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அந்நாடுகளின் உள்ளூர் சமூகங்களுடன் இந்தியாவின் தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். தூதரகங்களை மேலும் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் மக்களுக்கு உகந்ததாகவும் திகழ செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தூதரக சேவைகளை தடையற்ற முறையில் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நம் நாட்டின் நாகரிக பாரம்பரியம், கலாச்சாரம், சுற்றுலா திறன் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி இந்தியாவை உலகிற்கு காட்சிப்படுத்துமாறு பிரதமர் வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். டொரண்டாவில் நடைபெறவுள்ள பொருளாதார மற்றும் நிதிசார் உரையாடலில் கனடா நிதித்துறை அமைச்சர் திரு பிரான்சோயிஸ் பிலிப்பியுடன் அவர் கலந்து கொள்கிறார். அந்நாட்டின் எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, முக்கிய கனிமங்கள் ஆகிய துறைகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்களின் தலைமை

0: அணையில் அதிகாரிகள் உடனான கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக அமெரிக்காவின் சிகாகோ, ஆஷ்வில்லே, நியூயார்க் நகரங்களுக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் செல்லவுள்ளார். மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்கள் என கண்டறிந்து இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை சான்றிதழ் கோரி சுமார் 230,000 பேர் விண்ணப்பித்ததாக தெரிவித்தார். தகுதியுடைய மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத ரீதியான துன்புறுத்தல் காரணமாக பங்களாதேஷில் இருந்து வெளியேறியவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமைக்காக விண்ணப்பிக்குமாறு திரு சுவேந்த் அதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். 9 மற்றும் 10 வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லாமல் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்றும், அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதி அளிக்கப்படும் என்றும் அப்போது அவர் அறிவித்தார். புதுச்சேரியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 3,000 ரூபாய் வரையிலான பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தின் ஈரோட்டைச் சேர்ந்த திரு கண்ணன் தேர்வாகியுள்ளார். இந்த விருது கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும், விருது பெறுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த அவார்டு நான் என்னோட தனிப்பட்ட வெற்றியா மட்டும் நான் பார்க்கல, அல்லது என்னோட முயற்சிக்கு கிடைத்த ரெகனைசேஷன் அப்படின்னு பார்க்கல. ஸோ இது ஏன்னா இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட், இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து கிடைச்ச வெற்றி தான் இது. செப்டம்பர் 5 அன்னைக்கு பிரசிடென்ட் மேடம் கையால இந்த அவார்டு வாங்கும் பொழுது நான் மட்டும் வாங்குறதா நினைக்கல, என்னோட சேர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், என்னோட ஃபெலோ கலீக், இங்க காலேஜ் எல்லாருமே சேர்ந்து வாங்குறதா தான் நான் ஃபீல் பண்றேன். இந்த அவார்டா மட்டும் நான் பார்க்காம மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியா பாக்குறேன். ஒரு டீச்சரா இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டா நோ. ஸோ இந்த டைம்ல அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை.
0: ஓணம் பண்டிகையொட்டி கேரளத்தில் சபரிமலை கோயில் நடை சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகளுக்காக இன்று முதல் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்திராடம் புனித தினத்தையொட்டி இன்று காலை 5 மணி முதல் தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருவோண தினத்தன்று சன்னிதானத்தில் பக்தர்களுக்கு பாரம்பரிய ஓணம் விருந்து அளிக்கப்படவுள்ளது. அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவடைந்த பின் கோயில் நடைகள் வரும் 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பு அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா கனடா இடையேயான வர்த்தக பேச்சுகளில் சுமூகமான முடிவுகள் எட்டப்படாத நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வேளாண் பொருட்களுக்கு கனடா அதிக வரி விதிப்பதாக திரு டிரம்ப் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்றும் கனடா தெரிவித்துள்ளது. இது அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் சர்க்கரை கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதால் சர்க்கரை விலை குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 20 நாட்களில் சர்க்கரை விலை உயர்வுக்கு யூக வணிகமும் அதிக அளவிலான கொள்முதலும் காரணம் என்று தெரிவித்தார்.

நாட்டில் சர்க்கரை கையிருப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்றும் அவர் கூறினார். எத்தனால் தயாரிப்புக்கு சர்க்கரையை பயன்படுத்துவதே விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறுவதை அவர் மறுத்தார். உள்நாட்டு நுகர்வுக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சில்லறை வணிகர்களுக்கு அதிக கையிருப்பு இருக்கும் வகையில் வர்த்தகர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பை 400 டன்னில் இருந்து 200 டன்னாக குறைக்க தங்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்வதற்காக 10 லட்சம் டன் சர்க்கரையை இறக்குமதி செய்ய அரசு அறிவித்துள்ளதாகவும் இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர் சங்க தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி குறிப்பிட்டார். கேரளத்தில் இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியானோ கருனியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கிடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: FM ரெயின்போவில் தொடர்வது
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை புகைப்பழக்கம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் புகையிலை சார்ந்து பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை புகையிலையின் பாதிப்புகள். இங்கிலீஷ்ல நம்ம இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்னு சொல்லுவோம். முதல்ல நம்ம வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் பத்தி பார்க்கலாம். பொதுவாக புகையிலை பயன்படுத்துபவர்கள், அதாவது புகைக்கும் புகையிலை பயன்படுத்துபவர்கள் வந்து அந்த புகையை உட்கொண்டுட்டு மீதி உள்ள புகையை வந்து வெளியில விடுவாங்க. அப்படி அவர்கள் விடக்கூடிய அந்த புகையை தான் அவர்களை சுற்றியுள்ள ஒரு 6 அடி விட்டத்திற்கு எல்லாருக்குமே வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த பாதிப்பு புகையிலை பயன்படுத்துபவர்களுக்கு என்னென்ன பாதிப்புகளை உண்டு பண்ணுகிறதோ அதே அளவு பாதிப்புகள் இந்த இரண்டாம் நிலை செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்ல நாம சுவாசிக்கும் போதும் அந்த பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துகிறது. புகையிலையிலிருந்து வெளியே வரக்கூடிய புகையில் வந்து பாத்தீங்கன்னா மெர்குரி, கேட்மியம், லெட் போன்ற ஹெவி மெட்டல்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இது இல்லாம ஆர்சனிக்னு சொல்லக்கூடிய ஒரு விஷ தன்மை உள்ள பொருளும் வந்து அந்த புகையிலையில இருக்கக்கூடிய வாயுக்களில் கண்டிப்பா கலந்திருக்கு. மேலும் அந்த வாயு வந்து கார்பன் டை ஆக்சைடால் ஆனது. அது நம்ம உடல் நிலைக்கு தேவையில்லாத ஒரு வாயு. நம்ம எப்பயுமே வந்து ஆக்சிஜனை தான் சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடே வெளியிடுவோம். சோ இந்த கார்பன் டை ஆக்சைடோட கலந்து வரக்கூடிய இந்த மெர்குரி, கேட்மியம், ஆர்சனிக் போன்ற பொருட்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம் உடலுக்குள் சென்று புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய முக்கிய காரணியா இருக்கு. இதை பயன்படுத்துபவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான நோய்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்ல இருக்கிறவங்களும் அதே விதமான நோய்கள், நுரையீரல் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், கணைய புற்றுநோய், வயிற்றுப்புண், இந்த மாதிரி வந்து எல்லா விதமான புற்றுநோய்கள்

0: ாலும் பாதிக்கப்படுறாங்க. இவங்களுக்கும் இந்த தொற்றா நோய்கள் சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், பிபி, ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகளும் வந்து ஏற்படுது. இப்போ தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் அப்படின்னா என்ன? தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் என்பது வந்து இப்போ ஒருவர் வீட்டுக்குள்ளார புகைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த புகையை அவர் வெளியிடும் போது அந்த புகை மேலே எழும்பி போய் பின்னாடி அதனுடைய சாம்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா துகள்களாக வந்து அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய நாற்காலி, மேஜை, சோஃபா, கார்பெட் இல்லைன்னா தரைகள்ல வந்து படிமமா படிஞ்சிடும். இத அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ மற்ற வயதானவர்களோ இல்ல நம்மளோ வந்து அந்த சோஃபால உட்காரும் பொழுது நம்மளுடைய தோல் வந்து அந்த சாம்பலோட உராயும் பொழுது, இல்ல ஒரு குழந்தை வந்து அது தவழ்ந்து போகும் பொழுது அந்த குழந்தையோட தோல் வந்து அந்த சாம்பலோட உராயும் பொழுது அந்த குழந்தைக்கும் நமக்கும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தோல் புற்றுநோயா கூட அது மாறக்கூடிய பாதிப்புகள் வந்து இருக்கு. இது இல்லாம குழந்தைய வந்து நம்ம சில சமயம் கவனிக்காம இருக்கிறப்போ அந்த குழந்தைய வந்து வாயை வைத்து இல்ல நாக்கை வைத்து சில இடங்கள்ல வந்து துழாவி கொண்டிருக்கிறப்போ அந்த துகள்கள் வந்து உள்ள போகிறதுனால அந்த குழந்தைக்கு வாய் புற்று நோய் கூட ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உண்டு. இதை தாண்டி அந்த குழந்தை வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி சாம்பல்களோடு சேர்ந்த சூழ்நிலையோட வாழும் போது குழந்தையோட கண்ணில் வந்து கண்புரை நோய் கூட சின்ன வயசுலேயே ஒரு வயசு குழந்தைக்கு கூட இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாக ஆய்வுகள் வந்து சொல்றாங்க. இது இல்லாம நியூமோனியான்னு சொல்லக்கூடியது இல்லனா வந்து வீசிங் ஆஸ்மா போன்ற மூச்சு திணறல்கள் ஏற்படுறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்லயும் இருக்கு, தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்லயுமே இருக்கு. இந்தியா முழுக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்னால வீட்டுக்குள்ளாரே புகைப்பிடிச்சதுனால குழந்தைகள் வந்து மூச்சு திணறல்ல இறந்து போயிருக்கிறதாகவும் சொல்றாங்க. சடன் இன்ஃபேன்ட் டெத் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். புகையிலை ஆரம்பகட்ட நிலையிலே நமக்கு வந்து பாதிப்புகளை உண்டு பண்ணுது. அதை நாம பயன்படுத்தலினாலும் நம்மோட இருப்பவர்கள் வந்து அதை பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்னாலையும் நமக்கு அவர்களை போன்ற பாதிப்புகளும் உண்டாகுது. அதுல புற்றுநோயிலிருந்து இதய பாதிப்பு வரைக்கும் எல்லா நோய்களுமே நமக்கு வந்து வருது. அதனால திரும்பவும் வந்து உங்களுக்கு நான் சொல்றது வந்து முக்கியமான விஷயம், புகையிலை எந்த விதத்திலுமே வந்து சேஃப் கிடையாது, புகையிலையை தவிருங்கள். எந்த விதமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை முன்னெடுங்கள். ஆரோக்கியமாக வாழ்வோம், குழந்தைகளையும் நாம் காப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை புகைப்பழக்கம் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார்.

92.8 இசையோடு என்றும் நீங்கள். எல்லாரும் ஒரு கையில அப்படியே சுட சுட டீ காஃபியோட, இன்னொரு கையில போனோட, இன்னைக்கு வணக்கம் மக்களே ஷோல என்ன கேள்வி கேட்க போறாங்க நம்ம ஆர்ஜி அப்படின்னு ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. சோ உங்க வெயிட்டிங் அப்படியே பிரேக் பண்ணிட்டு க்வெஸ்சன் சொல்லிடவா.

சண்டை பிரிவில் இந்தியா மொத்தம் எத்தனை தங்க பதக்கங்களை வென்று அசத்தியது? மறுபடியும் சொல்றேன், 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டிகளில் குத்து சண்டை பிரிவில் இந்தியா மொத்தம் எத்தனை தங்க பதக்கங்களை வென்று அசத்தியது? இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா உங்க பதில நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி பேஸ்புக் பக்கத்துல கமெண்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியின் முடிவுல யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் கோப்ரா திரைப்படத்தில் இருந்து. இணைந்திருங்களது FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் இன்று 25/8/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை அரியாங்குப்பம், நோனாங்குப்பம், மணவெளி, ஓடவெளி, காக்கையன்தோப்பு, வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம், ஆர்கே நகர், சோழபுரம் மற்றும் கருப்பையா நகர், சொர்ணா நகர், அன்னை நகர், ஸ்ரீராம் நகர், அருந்ததிபுரம், காலந்தோட்டம், திருமால் நகர், பூங்காவனம் கார்டன், இந்திரா நகர், தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகம், நேதா நகர், எம்ஜிஆர் நகர், ரமணா நகர், சிவா விஷ்ணு நகர், ஜெயமூர்த்தி ராஜா நகர், இன்ஜினியர்ஸ் காலனி, அன்சாரி துரைசாமி நகர், திருப்பூர் குமரன் நகர், ஜெயம் நகர், பிஎஸ்சி வங்கி காலனி, ஜோதி நகர், வாரியார் நகர், காயத்ரி நகர், ஜான்பால் நகர், நடேசன் நகர், மாரியம்மன் நகர், சித்தானந்தா நகர், வாசன் நகர், கோடிசாமி நகர், சிவராம் நகர், ஐயப்பசாமி நகர் விரிவு, ஜான்சி நகர், ஓம் சக்தி நகர், மிதுன் நகர், முனுசாமி பிள்ளை நகர், ஸ்ரீனிவாசன் நகர், பாவனார் நகர், விக்டோரியா நகர், வில்லியனூர் மெயின் ரோடு, விவேகானந்தா நகர், லூயிஸ் நகர், இந்து நகர், எல்லைப்பிள்ளைச்சாவடி, அண்ணா நகர், பீட்டர் நகர், மோகன் நகர், தந்தை நகர், சாரதாம்பாள் நகர், வெண்ணிலா நகர், பாக்கமுடியான்பேட், சத்யா நகர், ஆனந்த ரங்கப்பிள்ளை நகர், ஞானப்பிரகாசம் நகர், சக்தி நகர் ஆகிய இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: நேரம் 7:44. வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே. சோ இன்னைக்கான க்வெஸ்சன் என்னன்னா, 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டிகளில் குத்து சண்டை பிரிவில் இந்தியா மொத்தம் எத்தனை தங்க பதக்கங்களை வென்று அசத்தியது? சோ இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பக்கத்துல கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கிறது FM ரெயின்போ புதுவை 102.8.

நேயர்களே, ரேடியோ வான் இயற்பியலுக்கான தேசிய மையத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 8, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 8, கிளர்க் 2, டிரைவர் 2, இன்ஜினியர் 2, லேப் அசிஸ்டன்ட் 2 உட்பட மொத்தம் 30 காலியிடங்கள் இருக்கு. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10 வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ மற்றும் டிகிரி. இதுக்கான வயது வரம்பு 31/8/2026 அன்றுள்ளபடி 18 முதல் 40 வயது வரை இருக்கணும். இதுக்கான தேர்ச்சி முறை பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்கலாம். இணையதள முகவரி NCERAREC.TIFRH.RES.IN. இதுக்கான கடைசி டேட் பாத்தீங்கன்னா இந்த மாதம் 31 தேதி.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே. சோ இன்னைக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் அப்படின்னா, 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டிகளில் குத்து சண்டை பிரிவில் இந்தியா மொத்தம் எத்தனை தங்க பதக்கங்களை வென்று அசத்தியது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கான சரியான பதில் 7 தங்க பதக்கங்கள். எஸ், 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டிகளில் குத்து சண்டை பிரிவில் ஒரே நாள்ல 7 தங்கங்களை நம்ம இந்திய வீராங்கனைகளும் வீரர்களும் வென்று அசத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த 7 தங்கத்துல 5 தங்கத்தை நம்ம பெண்கள் அணி வென்று மாஸ் காட்டியிருக்காங்க. மேலும் 2 தங்க பதக்கங்களை ஆண்கள் அணி வென்று சாதனை படைச்சிருக்காங்க.

சோ இதுக்கான சரியான பதில யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்லிருக்காங்கன்னு பாத்துடலாமா? புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், அன்புராணி சென்னை, கொடிக்கால்பாளையம் ஜான் ஹஜா நஜ்முதீன், குத்தாலம் தில்லை வில்லாளன் ராஜன், பொன்னியன் மன்மேடு வன்னை கணேசன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், பூலவப்பாளையம் ஆனந்த முருகன், கொடுக்கால்பாளையம் ஷாகுல் அமீத் ராஜா, கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில், பெரியவாளையம் கி ரவிச்சந்திரன், ராஜபாளையம் பிரபு ஹரிஹரன், எரவாஞ்சேரி ஷாகுல் அமீத், கலைவாணி கனிஷ்மா செஞ்சி, செய்யா சந்திரசேகர், ஹேமலதா கள்ளக்குறிச்சி, அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல். சோ உங்க எல்லாருக்கும் நம்ம நிலையத்தின் சார்பா பாராட்டுகள் மற்றும் நன்றி. அடுத்து நம்ம புதுவை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நம்ம ஆர்ஜே ஜீவிதா பயங்கர எனர்ஜிட்டிக்கா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இணைந்திருங்கள், இது FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர் தினமான செப்டம்பர் 5 புதுடெல்லியில் நடைபெறும் விழாவில் உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளைச் சேர்ந்த 21 ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார். இளம் தூதர்கள் தாங்கள் பணியாற்றும் நாடுகளில் வலுவான ஈடுபாட்டை கட்டியெழுப்பவும் உள்ளூர் சமூகங்களுடனான இந்தியாவின் தொடர்பை ஆழப்படுத்தவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். சேவா தீர்த்தத்தில் இந்திய வெளியுறவு சேவையின் 2025 தொகுதி அதிகாரி பயிற்சி பெறுபவர்களுடன் கலந்துரையாடிய அவர், அதிகாரி பயிற்சி பெறுபவர்கள் தங்களின் தொடர்புகளை பாரம்பரிய தூதரக வட்டங்களுக்கு அப்பால் விரிவுபடுத்தவும் மக்களுடனான ஈடுபாட்டை ஆழப்படுத்தவும் ஊக்குவித்தார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் நேற்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தாக்கல் செய்த 15,300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பாண்ட்லே மூலம் கொள்முதல் செய்யப்படும் பாலுக்கு அதன் தரத்தை பொறுத்து லிட்டருக்கு 41 ரூபாய் வரை விலை வழங்கப்படும் என்றும், அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் பேருந்து வசதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பாரம்பரிய மீனவர்களுக்கான மத்திய அரசின் 3,000 ரூபாய் வாழ்வாதார உதவித் திட்டம் மாநில அரசு நிதி மூலம் அனைத்து மீனவர்களுக்கும் விரிவாக்கப்படும் என்றும், குடும்ப அட்டைதாரர்களுக்கான அரிசியின் அளவை மாற்றி அரிசியுடன் கோதுமை மாவு, துவரம்பருப்பு, கேழ்வரகு, சர்க்கரை, நெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தொகுப்பாக வழங்க அரசு உத்தேசித்துள்ளது என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி சட்டமன்றத்தின் கூட்டத்தொடரை வரும் 31 வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். அலுவல் ஆலோசனைக் குழுவின் கூட்டத்திற்கு

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் குறித்து மசோதா தாக்கல் செய்யப்படும் என்றும் கேள்வி பதில் நேரத்திற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, அனைவருக்கும் அழகான காலை வணக்கம். டைம் கரெக்டா 8:23 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, இது நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே ஜீவிதா. எந்த சில் கிளைமேட்ல நம்ம புதுவை ஷோ எங்கிருந்து போக போகுது, நம்ம ஆர்ஜே சந்தியா எந்த ஏரியால இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: ஓகே, நம்ம புதுவை நிகழ்ச்சி எந்த ஏரியால இருந்து போக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு, தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சந்தியா.
4: கடலோரத்துல அமைதியா இருக்கிற இந்த கிராமம், இது எல்லாத்தையும் பத்தி இங்க இருக்கிற நேயர்கள்ட்ட கேட்டு இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம், பேசலாம். வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: உங்க பேர் சொல்லுங்க. எத்தனை வருஷமா நீங்க
5: இருக்கீங்க? பெரியவராம்பட்டம் மணவெளி கிராமம், ஓடவெளி கிராமத்தை தாண்டி
4: சின்னவரம்பட்டம்
5: பெரியவராம்பட்டம் ஊரே விசேஷம் தான். இங்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு கோயில், பழமை வாய்ந்த கோயில் செங்கனிணியம்மன் கோயில். அதுக்கப்புறம் வரலாற்று பல சிறப்பு மிக்க அரிக்கம்மேடு பகுதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ உலக தரம் வாய்ந்த ப்ளூ பீச்னு பேர் எடுத்த சின்னவேரம்பட்டம் பகுதி. எல்லாருமே இங்க வந்து எல்லா சமூகத்தினரும் எல்லாரும் அமைதியா வாழற ஒரு ஊர். அதனால இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா டூரிஸ்டுக்கு அழகான இப்ப மாங்குரோ ஃபாரஸ்ட் இருக்குது, அதுக்கு போட்டிங் பண்றது புதுசா. பக்கத்துல வந்து பாரடைஸ் பீச், கவர்மெண்டோட போட்டோஸ் இருக்கு. சுற்றுலா பயணிகள் வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு சுத்தி பாக்குற அளவுக்கு இந்த ஊர்ல நிறைய இடம் இருக்கு, பாக்கலாம். மிகப்பெரிய வளர்ச்சி. அப்பெல்லாம் வந்து வெறும் முந்திரி காடு தான், சின்ன நம்ம பெரியவரம்னா வெறும் முந்திரி காடு. இப்ப அதெல்லாம் எல்லாம் பிளாட் ஆயிருக்கு, பிளாட் ஆகி எல்லாம் வீடாயிருக்கு. அதிகமா டூரிஸ்ட் வராங்க.

0: அவரோட வாழ்வாதாரமும் மிக நல்லா இருக்குது.
1: நடுநிலை உயர்நிலை வாழ்வாதாரம் வந்து மீன் பிடிக்கலும் விவசாயம் பண்ணணும். இப்பதான் வந்து அதிக வேலை வாய்ப்புகள் வந்து டூரிசம் மூலமா அதிக வேலை வாய்ப்பு உருவாக்குது. அது வந்து மீனவர்கள் மக்களுக்கு மிக சப்போர்ட்டா
2: இருக்கு. இந்த ஊர்ல மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு?
1: எங்க ஊரும் ஒவ்வொரு நாளும் அனுபவம் நல்ல புது புது அனுபவம் தான். ஏன்னா பல ஊர் மக்கள் இங்க வராங்க. முதல்ல இது பிரெஞ்சு சிட்டி, முதல்ல புதுச்சேரி பிரெஞ்சு சிட்டி, முதல்ல வந்து பிரான்ஸ் நாட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்து வராங்க, இப்ப பக்கத்து மாநிலத்துல இருந்து நிறைய பேர் வராங்க. எதுதான் வித்தியாசம் பார்த்தாலும் வேற தான் அனுபவம்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு நாங்க எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமா எல்லா சமூகமும் எல்லாம் ஆனந்தம்பியா பழகின்னு எல்லாரும் எல்லாரும் அதே மாதிரிதான் இன்னமும் இருக்கிறோம். அந்த ஒரு ஒற்றுமையில வந்து எந்த வேறுபாடும் இல்லை.
0: மக்களோட வாழ்வாதாரத்தை மிக உயர்த்தும். அதே மாதிரி இந்த சின்னவராமணம் பகுதியில வந்து மிக நாள் கோரிக்கை அந்த மீனவர்கள் வச்சுட்டு தூண்டில் வலையை ஒண்ணு கேட்டுக்கிறாங்க. அது முகத்துவார பகுதி, மழை காலத்துல வந்து முகத்துவாரம் தானா அமையும். அப்போ விவசாய நிலங்களும் பாதிக்கு போனாங்க, ஒரு தூண்டில் வலை போட்டு அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு மிக பயன்படும் நல்லதா.
2: வீராம்பட்டினம் வழியா போகணும் அப்படிங்கிற உறுதி சொன்னாங்க. நல்ல புதுமையா நல்ல வளர்ந்த கடற்கரையும் இடம்பி அப்படின்னு சொல்றது, இது வந்து நிறைய நல்ல சுத்தமான அழகா நிறைய டூரிஸ்ட் வந்து போகக்கூடிய ஒரு நல்ல இடம் நிகழ்ச்சிக்காக நம்ம நிறைய நேர்களோட பேச போகிறோம். தொடர்ந்து இதைய கொண்டாடி
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: Immense cricket centuries by Dhruv Jurel and Devdutt Padikkal powered India to a hefty 503 for 9 declared in the first innings against host Sri Lanka on a rain-disrupted second day of the second and final test in Colombo yesterday. Earlier, Dhruv Jurel produced a flawless display of risk-free batting to score unbeaten 115. Devdutt Padikkal had provided the foundation with a commanding 117 yesterday. With the series already tilted 1-0 in India's favour, the visitors have strengthened their position with a commanding total. Today, Sri Lanka will resume the first innings at the overnight score of 8 for 2 in reply to India's 503 for 9. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Abhishek. On the National Sports Day, which falls on August 29th, the Pioneer states Prime Minister Modi to address country's youth ahead of National Sports Day. Jammu and Kashmir reopens probe into 1998 massacre of 23 Kashmiri pandits, writes the Indian Express. Ajit Dobhal lands in China, border dialogue with Wang Yi today, informs the Asian Age. Jaishankar meets Putin in Moscow, reports the Pioneer. UPI turns a decade old, sees 13,000-fold surge in transaction volume, reports the Hindu. And finally, Maradona's Hand of Gold ball of 1986 FIFA World Cup sells for $3.3 million, reports Hindustan Times. And with that, it's back to you, Abhishek.
0: Thank you, Shagun. And in some more news, Union Finance Minister Nirmala Sitharaman will undertake an official visit to Canada and the United States beginning today. The Finance Ministry said the focus of the visit will be on strengthening bilateral economic and financial partnerships, deepening investment linkages, and advancing cooperation on shared global economic priorities. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls upon young diplomats to build strong grassroots-level engagement in the countries of posting and deepen India's connection with local communities. Union Home Minister Amit Shah asks all security agencies to take strict measures against infiltration. UPI completes 10 years of digital payments revolution, clocks nearly 13,000-fold rise in transaction volume. Government lifts export restrictions on wheat flour and related products. BJP to contest all 117 seats in upcoming Punjab Assembly elections. National Security Advisor Ajit Dobhal to hold special representatives talks with Chinese Foreign Minister Wang Yi on India-China boundary issue in Beijing today. And in men's cricket, centuries by Dhruv Jurel and Devdutt Padikkal give India command over Sri Lanka in the second and final test in Colombo. And with that, we end the morning news. Have a nice day.
2: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 8:30.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: உங்களின் இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை தஃபம் ரெயின்போ புதுவை 102.8. டைம் கிட்ட 8:31:11 ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய சின்ன வீராம்பட்டினம் இந்த ஏரியால இருந்தா போயிட்டு இருக்கு. ஆர்ஜே சந்தியா அங்க இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் பேச போறாங்க, அந்த ஊர் சம்பந்தமான என்னென்ன விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சந்தியா
6: அப்பா காலத்துல இருந்து 100 வருஷம் அப்பா காலத்துல இருந்து நான் இங்கேதான் வளர்ந்து.
7: இன்னைக்கு

0: சின்னவீராம்பட்டினத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு? பாட்டில இருந்து வரதுனா எப்படி வரலாம், கடல் இருந்து வரதுனா எப்படி?
1: பாண்டிச்சேரி ரெண்டுமே கலந்து இருப்பாங்க. ஆனா

0: தான் அதிகமா போட்டாங்க. அந்த கிராமத்துல உள்ள என்ன வேலை பண்ணுச்சுன்னா, போதை விட அதிகமான வருமானத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டூரிஸ்ட்னால இப்ப வந்து நல்லா மேம்பட்டுருந்து அவங்க சின்ன வருமானம் சின்ன கடைகள் டூரிஸ்டத்தை பொறுத்தவரை டெவலப்மெண்ட் ஏரியாவும் நல்லா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே அங்க வந்து அமைதியான சூழ்நிலை தான் இருக்கும். கேரளா ஸ்டைட் தான் அமைதியா இருக்கும். எந்த அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது வந்து பொன்னையாரும் பொன்னையார் வந்து சங்கம் பெண்ணையார் வந்து ஸ்ரீநகர் அதுவும் சங்கம் சங்கம இடம் அதுமையா இருக்கும். அதே போல பக்கத்துல போட் ஹவுஸ் பாண்டிச்சேரியில போட் ஹவுஸ் இங்கிருந்து போய் தான் சின்னவரை மட்டும்தான் அந்த பீச் வாக்ஸ்ல எல்லாரும் டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் எல்லாருமே போட் ஹவுஸ் இருக்கு. மெயின் ரோட்ல இருந்து ஃபுல்லா அங்க இறக்கி வச்சுட்டு சென்ற பிறகு அவங்க எடுத்துட்டு வந்துடுவாங்க. அதே போல அழிக்கம் எதுவுமே ஃபுல்லா அழிக்கப்படும் காலங்காலமா இருந்து அது வந்து ஃபுல்லா வந்து அன்னைக்கு எல்லாமே இந்த முருகன் பார்க்க ஆள் பாருங்க. இந்தியாவிலே மூணு துறைமுகம் போர்ட்டு, ஒண்ணு வந்து கல்கத்தா மும்பாய் முருகன் பார்க்க ஆள். இந்த ஆள் வந்து ஆயிரம் ஆண்டுக்கு அழிக்கம் பண்ணாங்க. ஆயிரம் ஆண்டுக்கு தேடி வந்து இங்க எல்லா வணிகமும் பண்ணவங்க இங்க இருந்துதான் கப்பல் வழியா என்னதான் போவோம். மூணு இந்தியாவிலே மூணு போர்ட்டு ஆள் போகுது அதுதான் போர்ட்டாக இருந்தது. அது வந்து சகலப்படி ஆறு வருது. அது அந்த டைம்ல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லா மூணு வந்து 20 அடிக்கு கட்டிட்டு 20 அடிக்கு மண்ணு அது எல்லாமே அறுத்து போட்டு அதுக்கப்புறம் செகண்ட் அழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதான் பண்ணி இருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் செங்கமன் செங்கமன் வந்து அது வந்து ஒரு நாலு ஆண்டுக்கு முன்னாடி செங்கமன் கவர்னர் வந்து இங்க இருந்து 300
1: அரசியல்

0: வகையாக தூண்டி விடுவாங்க, தவிர தூண்டி விடுவாங்க தவிர இங்க எல்லாமே பழக்க வழக்கம் யாரும் எந்த இதுவும் பழக்கம் எல்லாருக்கும் தெரியும். என்னடமாமா என்ன பேசுவான், வெளியில இருந்து வாழ்க்கை ஏதாவது இருந்து ஏதாவது பண்ணி அதுபடி இந்த ஊருக்கு தெரியாது, வெளியில இருந்து வராங்க பண்ணணும். எந்த ஜாதி எந்த அடுத்தல இருந்தாலும் இங்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது.
1: ஓகே சார், இந்த ஊர்ல நாங்க சூப்பரான ஊரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட நேரில் சூப்பரா பேசியிருந்தாங்க, ரொம்ப நன்றி சார்.
0: மிக்க நன்றி.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை டைம் கரெக்டா 8:43:35 ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய சின்ன வீராம்பட்டினம் இந்த ஏரியால இருந்தான் போயிட்டு இருக்கு. ஆர்ஜே சந்தியா அங்க இருக்காங்க. இப்போ யார் பேசுறாங்க, என்ன விஷயங்கள் சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சந்தியா
1: ஒரு மீனவ கிராமம், ரொம்ப அமைதியான பகுதி. அதுவும் இல்லாம இங்க நிறைய பேர் எல்லாரும் இங்க ஒற்றுமையா அழகா நல்ல ஊரா பாக்கிறது எழுநூறு ஏரியாவா ரொம்ப அழகா இருக்குது. தொடர்ந்து பேசுவோம் புதுவை 102.8.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: இப்போ நம்ம புதுவை ஷோல யாரெல்லாம் பேச போறாங்க சந்தியா கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம்.
3: நிகழ்ச்சிக்காக சின்னவீராம் பட்டணத்துல இருந்து பேசுறோம். நம்ம கூட பேச இன்னொருத்தவங்க இருக்காங்க, பேசலாம் சார். உங்க பேர் சொல்லுங்க. இந்த ஊர்ல எத்தனை வருஷமா இருக்கு? மீனவ கிராமங்கள், நாங்க சுமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமான ஊரு, நல்ல ஊரா இருக்கு அப்படின்னு நிறைய இந்த ஊரை பத்தி நிறைய பேசுறாங்க. நீங்க உங்க கருத்துல இந்த ஊர்ல உங்களுக்கான ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள் இந்த ஊர்ல இருக்கு, நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு இந்த ஊரை.
4: ஊர்ல வந்து தமிழ்நாட்டுல சிசி ஆட்சி இருக்கும்போது இங்க பிரெஞ்சு ஆட்சி நடந்தது. சிசி ஆட்சி வந்து அடக்குமுறை அதிகம். இந்த பிரெஞ்சு ஆட்சி நடக்கும்போது இங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரிதான் நடத்தினாங்க. இங்க அடக்குமுறை எல்லாம் கிடையாது. இதனாலதான் வந்து பாரதியார் அந்த சிசி அதிகாரத்துக்கு பயந்து இங்க பாண்டிச்சேரியில வந்து தங்கி இருந்தாரு, அதாவது பதுங்கியிருந்தாருன்னே சொல்லலாம். இங்கதான் அவருக்கு வாழ்வு கொடுத்த இடம் அது. எப்படியும் சிறைப்பிடிச்சிருவாங்கதான் இங்க வந்து இருந்தார். இங்கதான் பெரும்பாலும் வாழ்ந்துருக்காரு பாரதியாரு. அந்த மாதிரி இப்ப ஒரு அமைதியான ஊர். ஏன்னா பிரெஞ்சு அரசாங்கம் வந்து அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிட்டாங்க. ஒற்றுமையா வாழறதுக்கும் அமைதியான வாழ்க்கை வாழறதுக்கும் ஏற்பாடு பண்ணி விட்டு போயிட்டாங்க. அதனால இது நல்லதா இருக்குது இது வரைக்கும்.
3: என்னென்ன விஷயங்கள் இருக்கு
4: நரசிம்ம சுவாமி கோயில் இருக்குது, கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையானது. நரசிம்ம பல்லவர் காலத்துல கட்டப்பட்டது. வேற இங்க பாத்தீங்கன்னா அரிக்கமேடு துறைமுகம் அதுக்கு 2000 வருஷத்துக்கு மேல முன்னாடி இருந்தது. வெளிநாட்டு வந்து ரோமானியரு, கிரேக்கரு, யவனர்கள்லாம் வந்து கப்பல்ல வந்து வணிகம் செஞ்சிருக்கிறாங்க. பூம்புகார் துறைமுகத்துக்கு இணையான துறைமுகம்

0: குதிரை வண்டிகள் எல்லாம் கப்பலில் வந்து இறங்கி தமிழ்நாட்டில் அந்த மூவேந்தர்கள் சேர பாண்டியர்கள்லாம் குதிரை வந்து இறங்கி இங்கிருந்து போயிருக்கோம். ஏன்னா பழங்கால நாணயங்கள்லாம் கிரேக்க ரோமன் நாணயங்கள்லாம் அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. போனீங்கன்னா ஆரோவில் இருக்குது, ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுலாம் சிறந்திருக்கு. அப்புறம் அங்கே நீளமான கடற்கரை இருக்குது, இந்த பாண்டிச்சேரி 4 கிலோமீட்டரு. பஸ் போக்குவரத்து எல்லாமே நல்லா இருக்கும். இங்கே விழுப்புரத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டரு கிழக்கு நோக்கி, கடலூர் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டரு தெற்கு, வடக்கு நோக்கி போனீங்கன்னா 40 கிலோமீட்டர் வர காணும். ஈசிஆர் வழியா சென்னைக்கு போகிறதுக்கு வழி நல்ல வழியா இருக்குது.
1: இந்த ஊரை பத்தி இங்க இருக்கு நிறைய திருவிழாக்கள் நடத்துவோம். நாங்க தெலங்கானம் விழாவா தான் நாங்க இந்த ஊர்ல கொண்டாடுறோம், ரொம்ப சந்தோஷமான ஊரா நடத்துவோம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு எல்லாரும். இப்ப இந்த ஊர்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெவலப்மெண்ட் அதாவது இப்ப நான் வந்து பஸ் எல்லாம் பத்து பேர் கொடுத்து போனேன் இப்ப அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி நீங்க என்ன திட்டங்கள் பாக்குறீங்க?
0: சின்ன வயசுல நடந்துதான் போவோம், எல்லாருமே பாப்பேன் நடந்துதான் போவாங்க. போனா மாட்டு வண்டி இருக்கும், கொஞ்சம் பணக்காரன் குதிரை வண்டியில போவாங்க. எல்லாருமே உள்ளூர் பயணம் நடந்துதான் போவாங்க. இப்போ வந்து நடக்கிற வேலை இல்லை, நான் பஸ் போக்குவரத்து இருந்து அவங்க சொந்த வண்டி வச்சுக்கிறாங்க. ஈஸியா எடுத்து அது
1: சரி சார். இந்த ஊரு நல்லா வளர்ந்த ஊரா ஆயிடுச்சு இல்லையா? கூட நீங்க நிறைய பத்தி நிறைய விஷயம் நிறைய பேருக்கு என்னென்ன இருக்கு, பஸ் போக்குவரத்து எல்லாம் அப்படி இருக்குது, நாங்க ஜாலியா இருக்கிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த ஊரை பத்தி பேசுவோம். தொடர்ந்து இது நம்ம புதுவை 102.8 பேரோட நம்ம புதுவை நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். நன்றி
2: நன்றி சந்தியா.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: FM ரெயின்போக்கு
6: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
7: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபா சொரியா சிறங்கோ சைபா இதையில் அடையா சைபா செத்து புண்ணா சைபா
2: சைபால்.
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார். எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் உட்காந்துருக்கிறார். அவர் அவருடைய நண்பர். பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவ ஞானிகிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சது அப்படின்னாராம் இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாராம் அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்கார் அவர். இதில் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்கே ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் கடவுளை நம்பலை, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்கே போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்கே போவான்? ஒருத்தன் இங்கே கடவுள் நம்பிக்கையோடு வாழறது முக்கியமா அல்லது நல்லவனாக வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போயிட்டார். அவர் சொன்னது நியாயம்தானே, கடவுளை நம்புகிறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாமல் கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லா தப்பும் பண்ணிகிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோடு வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினார். ஒரு கனவு வந்தது. கனவில் அவர் ஒரு ரயிலில் வேகமாக போயிட்டுருக்கிறார். எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து நாம் இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்றுது. இவர் இறங்கினார். இங்கே கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்கே யாருமே இல்லை, ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையாக நிற்கிது. எலும்பும் தோலுமாக சில முனிவர்கள் அங்கேயும் இங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்கக்கிட்ட போய் இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் இவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்கே இல்லையே, அவங்களாம் யார் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. அப்படின்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்போ தான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது அங்கேருந்து.

0: அதில் ஏறி உட்காந்தார். ரயில் வேகமாக போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீச ஆரம்பிச்சுதான். வெளியில் பசுமையாக இருந்துதான். அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அங்கே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக உல்லாசமாக வேறு இருந்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம். இவர் ரயிலை விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்கார். ஆமாம், இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கார், என்னென்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும் சாக்ரட்டீஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாரா. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டீஸும் அது மாதிரி மகான்களும் இங்கே வர ஆரம்பித்த பிறகு தான் உண்டாக ஆரம்பிச்சுது. இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாற்றிவிட்டாங்க. இப்போலாம் இங்கே இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே ஆசைப்படுறதில்ல அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முழிச்சுக்கிட்டார். இதில் இருக்கிற கருத்து என்னென்னா, நல்லவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகம்ங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு ஊரில் ரெண்டு இணைபிரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா. இவன் ரொம்ப பெருந்தன்மையாக உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
7: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். ஊடுருவலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து முகமைகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 9வது தேசிய பாதுகாப்பு உத்திகள் மாநாடு 2026 தொடக்கி வைத்து பேசிய அவர், பல்வேறு தேசிய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை உருவாக்குவதற்காக பல்துறை முகமையின் மையத்தளங்களில் கிடைக்கும் தகவல்களை செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று கிரெம்ளினில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை சந்தித்தார். இந்த சந்திப்பில் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வரவிருக்கும் உயர்மட்ட உச்சி மாநாடுகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேலோ இந்தியா சம்வாத் விவாத நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி தேசிய அளவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் 1500 இடங்களிலிருந்து இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி மூலம் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று தாக்கல் செய்த 14,300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் புதுச்சேரியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தலா 3,000 ரூபாய் மதிப்பில் பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் என்றும், இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் 150 இளைஞர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் உதவித்தொகையுடன் 12 மாத காலம் டிஜிட்டல் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரஜானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி உள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிச் சுற்றில் அவர் ஜெர்மனி வீரர் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

நேரம் 9:03. ஹலோ புதுவை மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 டியூன் பண்ணிட்டு இருக்கிட்டு செம வைபோட கேட்டுட்டு இருக்க நம்ம அன்பு நெஞ்சங்கள் எல்லோருக்கும் உங்க ஆர்ஜே ரேவதியோட கலகலப்பான காலை வணக்கம். மைண்ட் கொஞ்சம் டல்லா இருக்கா, ஒரு மாதிரி மூட் ஆஃபா இருக்கீங்களா? கவலையை விடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டு காலையிலேயே செம்மைய வைப் பண்ணலாம். அப்போ அதுக்கான ஒரே சாய்ஸ் நம்ம நேயர் விருப்பம். நீங்க ஆசையா கேட்க போற பாட்டோட சேர்த்து உங்க பேரையும் சேர்த்து டைப் பண்ணுங்க. அன்லாக் பண்ணுங்க, மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. உங்களோட சேர்ந்து நானும் இன்னைக்கு செமையா என்ஜாய் பண்ண போறேன்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ, நேயர் விருப்பம். சோ நிகழ்ச்சியில பாடல் கேட்டிருக்காங்க வில்லியனூர்ல இருந்து அனிதா மற்றும் மகேஸ்வரி. என்ன படத்திலிருந்து? மாச்சான் படத்திலிருந்து. கேட்டலாமா?

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: நேரம் 9:16. வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர் விருப்பம். சோ நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து யாரு எங்க இருந்து கொழும்பு கொண்டான் ராமகிருஷ்ணன். நாமளும் கேட்டு என்ஜாய் பண்ணலாமா?

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: என்னோட

வெல்கம் வெல்கம் வெல்கம் பேக் டு தி ஷோ இனிய வழி நேயர் விருப்பம். சோ நிகழ்ச்சியில அடுத்ததான் ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. என்ன படத்துல இருந்து அப்படின்னா, பூவெல்லாம் உன்வாசம் படத்துல இருந்து எனக்கு ஒரு பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் எங்க இருந்து? கடலூர்ல இருந்து ஜெயராஜ். கேட்டலாமா?

நேரம் 9:34. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம். சோ நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. வாமனன் திரைப்படத்திலிருந்து யார் எங்க இருந்து கோவை வடவழிலிருந்து லூயிஸ் செல்வராஜ் கேட்டிருக்காரு, கேட்டலாமா?

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: இணைய வழி நேய விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன், என்ன படத்திலிருந்து? உயிரே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருக்கிறது FM ரெயின்போ புதுவை 102.8.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நேரம் 9:45. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க நாகை பாபு மற்றும் சத்யா. என்ன படத்திலிருந்து? கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து. நீங்க கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில பாடல் கேட்டிருக்காரு முதலியார்பேட்டிலிருந்து தங்கபாண்டி, தீனா திரைப்படத்திலிருந்து.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய பேர் உங்க விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிப்பீங்க. நேரமின்மை காரணமா சில பேரோட பாடல் போட முடியல. அவங்க எல்லாம் யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டிச்சேரியிலிருந்து நிரஞ்சன், கடலூர் மஞ்சக்குப்பத்திலிருந்து சந்திரமோகன், மாதவரம் பால்பண்ணிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன், கோவை மாவட்டம் புத்தூர் சிவ சுப்பிரமணியன், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன் லோகேஸ்வரன், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிலிருந்து செந்தில்குமரன், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், சுகன்யா பரத், பன்ருட்டிலிருந்து ஐயனார் மீரா, அஷ்மிதா அஷ்மித்ரன், ஓடி சுரேஷ், கரூர்லிருந்து ரகுபதி தங்கப்பொண்ணு மனோஜ்குமார். சோ இவங்க பாடல் மற்றும் இன்னும் சில பேரோட பாடல்களை நம்மளால போட முடியல. என்னடா நம்ம கேட்ட பாடல போடலையே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச பாடலை நாங்க பிளே பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஈவினிங் மனம் விரும்புதேருக்கு கால் பண்ணி உங்க விருப்ப பாடலை கேட்டு வைப் பண்ணுங்க. சோ இன்னைக்கு பாடல் கேட்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நமது நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் கலந்துரையாடினார். 2 நாள் பயணமாக மாஸ்கோ சென்றுள்ள அவர் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு, எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உயர்நிலை மாநாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். டொரண்டோவில் நடைபெறவுள்ள பொருளாதார மற்றும் நிதிசார் உரையாடலில் கனடா நிதித்துறை அமைச்சர் திரு பிரான்சுவா பிலிப்புடன் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் இந்த பயணத்தின் 2ஆம் கட்டமாக அமெரிக்காவின் ஷிகாகோ, நியூயார்க் நகரங்களுக்கும் அவர் செல்லவுள்ளார். இந்தியாவின் யுபிஐ டிஜிட்டல் பண பரிமாற்ற சேவை 10 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியன்று தொடங்கப்பட்ட இந்த டிஜிட்டல் பண பரிமாற்ற சேவை ஏறக்குறைய 13,000 மடங்கு அதிகரித்துள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் யுபிஐ வசதியை உலகின் மிகப்பெரிய நிகழ்நேர பண பரிமாற்ற வசதியாக சர்வதேச செலாவணி நிதியம் அங்கீகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஓணம் பண்டிகையொட்டி கேரளத்தில் சபரிமலை கோவில் நடை சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகளுக்காக இன்று முதல் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 5 மணி முதல் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். தொடர்ந்து கோவில் நடைகள் வரும் 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 10:03:15 ஆகுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்விகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பல விதமான யோசனைகளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கேள்வி ஒரு திசையில பயணிக்கும், ஆனா பதில் வந்து சேர போறது வந்து ஒரே இடத்துக்கு தான் அப்படின்னு சொல்லலாம்.

கேள்வியிலும் ஒரு மறைமுக தொடர்பு, ஆனா ஒவ்வொரு பதிலும் இந்தியாவின் அடையாளம் அப்படின்னு தான் சொல்லலாம். பதில யோசிக்க ரெடியா இருக்கீங்களா? கேள்விக்கு போலாமா? அதாவது கேள்விகள் வந்து நேரடியா இல்லாம பதில் இந்தியா தொடர்புடையதா இருக்கும். அதான் இன்னைக்கு கான்செப்ட். ஓகேவா? இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியோட முதல் கேள்வி உங்களுக்காக என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நதியில பாலத்தை வந்து சிமெண்ட் இரும்பால கட்டுவாங்க, ஆனா மரத்தோட வேர்களை மட்டுமே வச்சு பல நூறு வருஷமா ஆற்றுக்கு குறுக்கே வாழும் பாலங்களை உருவாக்கிய இந்திய மாநிலம் எது? கேள்வி மறுபடியும் உங்களுக்காக. எல்லாரும் வந்து நதியில பாலத்தை சிமெண்ட் இரும்பால கட்டுவாங்க இல்லையா, ஆனா மரத்தோட வேர்களை மட்டுமே வச்சு பல நூறு வருஷமா ஆற்றுக்கு குறுக்கே வாழக்கூடிய பாலங்களை உருவாக்கிய இந்திய மாநிலம் எது அப்படிங்கறதா இன்னைக்கு உங்களுக்கான கெட் செட் கோ நிகழ்ச்சியில முதல் கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பாடல். உங்களுக்காக சூறா படத்துல இருந்து

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:10 ஆகுது. கேள்விகள் இன்னைக்கு நேரடியாக இல்லாமல் பதில் இந்தியா தொடர்புடையதாக இருக்கும் அப்படிங்கிற குழு சொல்லியாச்சு. உங்களுக்கான கேள்வியும் கேட்டாச்சு. எல்லாரும் வந்து நதியில் பாலத்தை சிமெண்ட் இரும்பால கட்டுவாங்க, ஆனால் மரத்தோட வேர்களை மட்டுமே யூஸ் பண்ணி பல நூறு வருஷமாக ஆற்றுக்கு குறுக்கே வாழும் பாலங்களை உருவாக்கிய இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா. பதில் சொல்கிறாங்களா வந்திருக்கக்கூடிய நேயர், கேட்கலாம். வணக்கம்.
1: ஆ வணக்கம் மேடம், வெள்ளியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: ராஜகோபால் சார் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கறங்க, உங்க ஆசீர்வாதத்துனால.
0: சொல்லுங்க சார், என்ன ஆன்சர்?
1: மேகாலயா மாநிலம் மரம் இல்லையா, ரப்பர் மரத்தினுடைய வேர்னால கட்டுறாங்க. மிக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா, லைஃப் லாங் இருக்குமா அது?
0: ஓகே, மேகாலயா அப்படிங்கிறது கரெக்டான பதில் சார். சூப்பர், நன்றி கால் பண்ணதுக்கு.
1: ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? ஒரு தீவுக்கு போகணும்னா படகுல தான் போவோம், ஆனா ஒரு ஏரிக்கு நடுவுல மிதக்கும் புற்களாலேயே உருவாக்கப்பட்ட உலகின் ஒரே மிதக்கும் தேசிய பூங்கா இந்தியாவில் எங்க இருக்கு அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஒரு தீவுக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து படகை யூஸ் பண்ணி போவோம் இல்லையா, ஆனா ஒரு ஏரிக்கு நடுவுல மிதக்கும் புற்களாலேயே உருவாக்கப்பட்ட உலகின் ஒரே மிதக்கும் தேசிய பூங்கா இந்தியாவில எங்க இருக்கு அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271760 அப்படிங்கிற இந்த நம்பர் ஸ்கேன். நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது கெட் செட் கோ. பாடல் உங்களுக்காக பொல்லாதவன் படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: ஒரு தீவுக்கு போகணும் அப்படின்னா படகுல தான் போவோம். ஆனா ஒரு ஏரிக்கு நடுவுல மிதக்கும் பொருட்களாலேயே உருவாக்கப்பட்ட மிதக்கும் தேசிய பூங்கா இந்தியாவில எங்க இருக்கு அப்படிங்கறது என்னோட கேள்வி. பதில் சொல்ல யார் வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: ஆஜயபாலத்திலிருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
0: பலராமன் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆன்சர் கண்டுபிடிச்சேன் மேடம்.
0: என்ன ஆன்சர்?
1: மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கு மேடம் அந்த மிதக்கும் பூங்கா.
0: ஓ, மணிப்பூர் மாநிலத்தில் இருக்க, பேர் தெரியாதா? வாயில வரல. ஓகே சார், மணிப்பூர் மாநிலத்துல இருக்கு அப்படிங்கறது கரெக்டான பதில். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி. ஓகே, நீ அவங்க சொன்ன மாதிரி வந்து மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கு கெய்போல் லாம்ஜாவோ தேசிய பூங்கா அப்படிங்கிறது பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் இருக்கு. மணிப்பூர் மாநிலத்திலே பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் இருக்கு கெய்போல் லாம்ஜாவோ நேஷனல் பார்க். ஓகேவா, இதுதான். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? இந்தியாவில் ஒரே ஒரு நதி மட்டும்தான் நதிகளை போல கிழக்குல பாயாம மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்குது, அது எந்த நதி அப்படிங்கறது உங்களுக்கான அடுத்த கேள்வி. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. இந்தியாவில ஒரே ஒரு நதி மட்டும்தான் மற்ற நதிகளை போல கிழக்குல பாயாம மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்குது, அது எந்த நதி அப்படிங்கறது உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271760 and 22

7170 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க, இது இப்போ ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இதா

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:24:25 ஆகுது. நொடியும் அதே ஆகுது, அப்படியே வந்து மினிட்ஸும் அதே ஆகுது அப்படின்னும் போது அப்படியே ஒரே மாதிரி இருக்கு இல்லையா அடுத்தடுத்து சொல்லும் போது. ஓகே, இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா கேள்விகள் நேரடியா இல்லாம பதில் வந்து இந்தியா தொடர்புடையதா இருக்கும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன். கேள்வி என்ன அப்படிங்கறதையும், இப்போ கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, ஸோ அது என்ன அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தேன். இந்தியாவில் ஒரே ஒரு நதி மட்டும்தான் மற்ற நதிகளை மாதிரி கிழக்கில் பாயாம மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்குது, அது எந்த நதி அப்படின்னு கேட்டிருந்தேன். பதில் சொல்ல ஆர்வமா வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஐயப்பன். ஓகே, சொல்லுங்க ஐயப்பன், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: நர்மதா.
1: நர்மதா ரிவர். ஓகே, கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. நன்றி ஐயப்பன் கால் பண்ணதுக்கு.
2: நன்றி.
1: ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஊருக்கு போனா காலம் வந்து பின்னோக்கி போற மாதிரி இருக்கும். காரணம், அங்க எந்த வாகனங்களோட சத்தமுமே இருக்காது. இன்னமும் ரிக்ஷாக்களும் குதிரை வண்டிகளுமே மட்டுமே ஓடக்கூடிய ஆசியாவின் ஒரே மோட்டார் வாகனம் இல்லாத மலைவாசத்தலம் எது அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டால் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்கலாம் எங்கேயும் காதல் படத்துல இருந்து.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. கேள்விகள் நேரடியா இல்லாம பதில் இந்தியா தொடர்புடையதா இருக்கக்கூடிய கேள்விகள் தான் உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கேன். கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த ஊருக்கு போனா காலம் பின்னோக்கி போற மாதிரி இருக்கும், காரணம் அங்க எந்த வாகனங்களோட சத்தமுமே இருக்காது, இன்னமும் ரிக்ஷாக்களும் குதிரை வண்டிகளும் மட்டுமே ஓடும், ஆசியாவின் ஒரே மோட்டார் வாகனம் இல்லாத மலைவாசலம் எது அப்படின்ற கேள்விக்கு டக்கு டக்குன்னு அப்படியே கடகடன்னு வந்திருக்கக்கூடிய நேயர் யாரு பதில் சொல்ல கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ மேடம். வணக்கம்.
0: ஹலோ மேடம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: அன்புராணி, சென்னையில இருந்து வந்திருக்கிறேன். சூப்பரான இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது மேத்ரன்ற மகாராஷ்டிர மாநிலத்துல இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன், அது வந்து 2.5 கிலோமீட்டர் தள்ளியே வேண்டி இருந்துருவாங்களாம் தஸ்தூரி பாயிண்ட்ல. அப்புறம் வந்து இதுல வந்து நேரோ கேஜ்ல வந்து அதாவது ஒரு ட்ரெயின் மட்டும் ஓடுது, டாய் ட்ரெயின்.
0: டாய் ட்ரெயினா? ஓகே.
1: நெரல் மேத்ரன் அப்படின்னு சூப்பர்ல அந்த இடத்த பாக்கணும்னு அப்படியே ஆசையா வந்துருச்சு எனக்கு.
0: நான் கேள்வி கேட்டவனே அந்த இடத்த பாக்கணும்ன்ற ஆசையா உங்களுக்கு வந்துருச்சு?
1: ஆமா, கண்டிப்பா இந்தியாவுக்குள்ள ஒரு நாள் போயிட்டு வந்துடணும் ப்ளீஸ்.
0: ஓகே ஓகே,
1: அந்த ட்ரெயின்ல ஜேர்னி பண்ணணும். ஓகே, தேங்க்யூ,
0: நன்றி கால் பண்ணதுக்கு. உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
0: ஓகே, உங்களுக்கான கெட் செட் கோ நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி, நம்ம சாதாரணமா போடுற சதுரங்கம் செஸ் விளையாட்டு இந்தியாவில தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, ஆனா உலகிலேயே மிகப்பெரிய சதுரங்க பலகை போல திட்டமிட்டு கட்டப்பட்ட பிங்க் சிட்டி எது? இதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. நம்ம சாதாரணமா போடுற சதுரங்கம் அதாவது செஸ் விளையாட்டு இந்தியாவில தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, ஆனா உலகிலேயே மிகப்பெரிய சதுரங்க பலகை மாதிரி திட்டமிட்டு கட்டப்பட்ட பிங்க் சிட்டி எது அப்படிங்கறத உங்களுக்கு

உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதிலை கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இது அப்போ ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. ஃப்ரம் ரெயின்போ புதுபாய் 102.8 கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:38, 28 நொடிகள் ஆகுது, 10 செகண்ட் கம்மி ஆயிடுச்சு இல்லையா. சரி ஓகே, இன்னைக்கு கேள்விகள் உங்களுக்காக என்ன கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா, கேள்விகள் வந்து நேரடியாக இல்லாமல் பதில் வந்து இந்தியா தொடர்புடையதாக இருக்கக்கூடிய வகையில் தான் நம்மளுடைய கேள்விகள் இருக்கும். உங்களுக்காக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, கடைசியாக நம்ம சாதாரணமாக போடுற சதுரங்கம், அதாவது செஸ் விளையாட்டு இந்தியாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனால் உலகிலேயே மிகப்பெரிய சதுரங்க பலகை மாதிரி திட்டமிட்டு கட்டப்பட்ட பிங்க் சிட்டி எது அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு.
0: உங்களை மாதிரியே நானும் வணக்கம் சொன்னேன், கவனிச்சீங்களா? ஜெய்ப்பூர் அப்படிங்கறது கரெக்டான பதில் சார். சூப்பர், நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி, நன்றி மேடம்,
0: நன்றி. கெட் செட் கோ.

கிருஷ்ணா, உங்களுக்கான அடுத்த கேள்வி. உலகத்திலேயே மிகப்பெரிய அஞ்சல் வலைப்பின்னல் கொண்ட நாடு நம்ம இந்தியா. ஆனா இந்தியாவிலேயே மிக உயரமான பகுதியில், அதாவது 14,567 அடி உயரத்துல அமைக்கப்பட்ட தபால் நிலையம் எங்கு உள்ளது அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. உலகத்திலேயே மிகப்பெரிய அஞ்சல் வலைப்பின்னல் கொண்ட நாடு இந்தியா. ஆனா இந்தியாவிலேயே மிக உயரமான பகுதியில 14,567 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட தபால் நிலையம் எங்கு உள்ளது அப்படிங்கிறது தான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, சீக்கிரமாக கால் பண்ணுங்க நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது கெட் செட் கோ.

0: கேள்வி என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய அஞ்சல் வலைப்பின்னல் கொண்ட நாடு இந்தியா, ஆனால் இந்தியாவிலேயே மிக உயரமான பகுதியில், அதாவது 14,567 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட தபால் நிலையம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லையா. நிகழ்ச்சியில் பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலமா இருக்கீங்களா?
0: நிலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
0: ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு கேள்விக்கான, நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னு தெரியுமா?
1: ஆமா ஆமா, எதாவது நம்மளுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் மேம் இருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ்ல சிக்கிம் போஸ்ட் ஆபீஸ் அப்படிங்கறது தான் இந்தியாலேயே மிக உயரமான இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு தபால் தொழில். அங்க வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஹையஸ்ட் பே அப்படிங்கறதும் குடுக்கறாங்களா? ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க தூரத்துல இருந்து வராங்க அப்படிங்கறதுனால போஸ்ட் ஆபீஸ்ல எவ்வளவு ஒர்க் பண்ணாலும் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தான் ஹையஸ்ட் பே அப்படிங்கறதும் குடுக்கறாங்க. அது வந்து கூடுதல் தகவல்.
0: ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டீங்க. சூப்பர் சார், நன்றி கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ மேம், பை பை.
0: நன்றி. இந்தியாவின் ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்பிட்டி பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. 1983 ஆண்டு நவம்பர் 5 திறக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நிலத்தில் வாழும் மிகப்பெரிய பாலூட்டியான யானைகளுக்கு இந்தியாவில் புகழ்பெற்ற சரணாலயங்கள் நிறைய இருக்கு, ஆனால் உலகிலேயே யானைகளுக்கான முதல் மருத்துவமனை இந்தியாவில் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதிலை கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க சீக்கிரமா 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:51 ஆகியாச்சு. கேள்விகள் நேரடியா இல்லாம பதில் இந்தியா தொடர்புடையதா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் கேள்விகள் போயிட்டு இருக்கு. உங்களுக்காக கடைசியா நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, நிலத்துல வாழக்கூடிய மிகப்பெரிய பாலூட்டியான யானைகளுக்கு இந்தியாவில புகழ்பெற்ற சரணாலயங்கள் பல இருக்கு. ஆனா உலகிலேயே யானைகளுக்கான முதல் மருத்துவமனை இந்தியாவில எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. நிகழ்ச்சியில பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து அந்தோனிராஜ் பேசுறேன் மேடம்.
0: அந்தோனிராஜ் சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க அனைவரும் நலமா மேடம்?
0: அனைவரும் நலம், அனைவரும் நலம். ஓகே சார், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நிறைவான கேள்வி என்ன தெரியுமா? உலகிலேயே மிக நீளமான மதில் சுவர் சீனாவில் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஆனா உலகிலேயே இரண்டாவது மிக நீளமான மதில் சுவர் எந்த இந்திய கோட்டையை சுற்றி இருக்கு அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. உலகத்திலேயே மிக நீளமான மதில் சுவர் சீனாவில் இருக்கு, ஆனா உலகிலேயே இரண்டாவது மிக நீளமான மதில் சுவர் எந்த இந்திய கோட்டையை சுற்றி இருக்கு அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, நம்பர் அதே தான். கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு, தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இரட்டை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கிட்ட 10:57 ஆகியாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, உலகிலேயே 2வது மிக நீளமான மதில் சுவர் எந்த இந்திய கோட்டையை சுற்றி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாலே நிகழ்ச்சியில பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
2: சாம்பசிவம் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கண்டுபிடிச்சேன் மேடம்.
2: என்ன ஆன்சர்?
3: கும்பல்கர் கோட்டை ராஜஸ்தான்ல இருக்கு.
2: கும்பல்கர் கோட்டை ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த கோட்டை தான் 2வது மிக நீளமான மதில் சுவர் கொண்ட கோட்டை. ஓகேவா?
3: ஆமா மேடம்.
2: சூப்பர் சார், நன்றி கால் பண்ணதுக்கு.
3: தேங்க் யூ மேடம்.
2: நன்றி நன்றி. எஸ், இது சீன பெருஞ்சுவருக்கு அடுத்து உலகின் 2வது மிக நீளமான மதில் சுவர். அதுக்கப்புறம் இந்தியாவின் பெருஞ்சுவர், கிரேட் வால் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுது. சுமார் 36 முதல் 38 கிலோமீட்டர் வரை நீண்டிருக்கு. இந்த சுவரின் சில பகுதிகள் 15 அடி அகலம் கொண்டதா இருக்கு. இதோட மேல் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 8 குதிரைகள் ஊர்வலமா செல்ல முடியும் அப்படிங்கறது இன்னொரு முக்கியமான விஷயம். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின நேர்கள் மட்டும் இல்லாம நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாகவும் கெட் செட் கோ நிகழ்ச்சியில நன்றி சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே ஜீவிதா. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் 2 நாள் அரசுமுறை பயணமாக சீனாவின் பெய்ஜிங் நகரை நேற்று சென்றடைந்தார். சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வாங் ஈயுடன் இன்று நடைபெறவுள்ள எல்லை பிரச்சினை தொடர்பான இரு நாடுகளுக்கும் இடையேயான 25வது சுற்று சிறப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் திரு அஜித் தோவல் பங்கேற்க உள்ளார். நாட்டில் சர்க்கரை கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதால் சர்க்கரை விலை குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர், கடந்த 20 நாட்களில் சர்க்கரை விலை உயர்விற்கு அதிக அளவிலான கொள்முதல் காரணம் என்று தெரிவித்தார்.

தெரிவித்தார். எத்தனால் தயாரிப்புக்கு சர்க்கரையை பயன்படுத்துவதே விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறுவதை அவர் திட்டவட்டமாக மறுத்தார். புதுச்சேரியில் நாளை மத்திய அரசு விடுமுறை தினமான மிலாடி நபியை முன்னிட்டு ஜிப்மர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும் நோயாளிகள் அன்றைய தினம் வருவதை தவிர்க்குமாறு ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம்போல் இயங்கும் என்றும் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி தந்தை பெரியார் நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை தந்தை பெரியார் நகர், சாரதாம்பாள் நகர், குண்டுபாளையம், கமண்டன்பாளையம், மூகாம்பிகை நகர், அஜீஸ் நகர், எல்லைப்பிள்ளைச்சாவடி, வழுதாவூர் ரோடு, மோகன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கு இடையிலான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இனியதொரு காலை வணக்கம். இந்த ஒரு மணி நேரம் உங்க மனசு அப்படியே மிதமாக்குற மாதிரியான மெல்லிசை பாடல்களை கேட்டுதான் ரசிக்க போறீங்க. ஏன்னா என் நிகழ்ச்சி மெலடி மேஜிக் வித் மீ ஆர்ஜி ரேவதி. நீ என்னை பார்க்காமல் நான் உன்னை பார்க்கின்றேன், நதியில் விழும் பிம்பத்தை நிலா அறியுமா. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில தேவிஸ்ரீ பிரசாத் பாடிய பாடல் சச்சின் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் தி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மெலடி மேஜிக். எதுவும் புரியா புது கவிதை அர்த்தம் மொத்தம் என்று அறிந்தேன். கையை மீறும் ஒரு குடையாய் காற்றோடுதான் நானும் பறந்தேன். வரும் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில ஆர் பிரசன்னா, ஹரிஹரன் மற்றும் மகதி இணைந்து பாடிய பாடல் பீமா திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நேரம் 11:16. வெல்கம் பேக் டு தி ஷோ மெலடி மேஜிக். காட்டில் உள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்ற ஆளே இல்லை, தன்னை காக்கவே தானாய் வளருமே. வரும் பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில நேஹா பாசின் பாடிய பாடல் சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து.

இளம் நெஞ்சில் காதல் விதை தூவு, இல்லையெனில் நீ தன்னந்தனி தீவு, வாழ்க்கையோர சுமையானால் நோ சொல்லு. வரும் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கே கே பாப் ஷாலினி மற்றும் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடிய பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து.

ஊரை வெல்லும் தோகை நானே, உன்னால் இன்று தோற்று போனேன். கண்ணால் யுத்தமே நீ செய்தாய் நித்தமே. மெலடி மேஜிக்கில் வரும் பாடல். ஏவன் சங்கர் ராஜா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். சென்னை 28 திரைப்படத்திலிருந்து.

0: உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 11:33. எஃப்எம் ரெயின்போவில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி மெலடி மேட்ச். திருடனே உன்னை அறிந்தேன், திருடனாய் என்னை அறிந்தேன், இன்னும் நீ திருடத்தானே ஆசை அறிந்தேன். வரும் பாடல் வித்யாசாகர் இசையில உதித் நாராயணன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் குருவி திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுலானன் அவர்களின் உரை மற்றும் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்களின் கூறும் கருத்துகள் சென்னை என்றால் கேட்கலாம். மெலடி மேஜிக்கல் வரும் பாடல் பரத்வாஜ் இசையில ஹரிஹரன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல் வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்களது FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் 11:45.

எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி மெலடி மேஜிக். அலைக்கடலாய் இருந்த மனம் துளி துளியாய் சிதறியதே, ஐம்புலனும் என் மனமும் எனக்கு எதிராய் செயல்படுதே. வரும் பாடல் ரமேஷ் விநாயகம் இசையில, ரமேஷ் விநாயகம் பாடிய பாடல் அழகிய தீயே திரைப்படத்திலிருந்து.

மலடி மேஜிக்கில் வரும் பாடல் சதீஷ் சக்கரவர்த்தி இசையில, சதீஷ் சக்கரவர்த்தி மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் லீலை திரைப்படத்திலிருந்து.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவங்க

மலடி மேஜிக் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் கும்கி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். யுபிஐ எனும் டிஜிட்டல் பண பரிமாற்ற சேவையின் 10 ஆண்டு கால வெற்றியை பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பயணத்தில் யுபிஐ ஒரு முக்கிய திருப்புமுனை என்று பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்த பிரதமர், யுபிஐயின் பிரமாண்ட அளவும் அதன் சென்றடைதலும் ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டிய ஒன்று என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் மீண்டும் மீண்டும் இடையூறு ஏற்படுத்துவதை மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கடுமையாக விமர்சித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு கேள்வி எழுப்பவும் எதிர்ப்பு தெரிவிக்கவும் வாக்களிக்கவும் உரிமை அளித்தாலும் நாடாளுமன்றத்தில் இடையூறு ஏற்படுத்த அது அனுமதிக்கவில்லை என்றும், தங்களின் அரசியல் கோரிக்கைகள் ஏற்கப்படாத போதெல்லாம் நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கான ரிமோட் கண்ட்ரோலை எதிர்க்கட்சிகளுக்கு அது வழங்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். வரவிருக்கும் பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் பாஜக 117 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் அறிவித்துள்ளார். பாட்டியாலாவில் நடைபெற்ற முதல் மண்டல கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பஞ்சாப் ஒரு சிறந்த மாற்றத்திற்கு முழுமையாக தயாராகிவிட்டது என்றும், பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஓணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், புதுச்சேரி வாழ் மலையாள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தமது இதயம் கனிந்த ஓணம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அன்பு, சகோதரத்துவம், ஒற்றுமை மற்றும் வளத்தை போற்றும் திருவிழாக ஓணம் கொண்டாடப்படுகிறது என்றும், மகாபலி மன்னனின் சிறந்த ஆட்சியையும் உயரிய எண்ணத்தையும் நினைவு கூறும் இந்நன்னாளில் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சி, அமைதி, ஆரோக்கியம், வளம் நிறைந்திட தாம் வாழ்த்துவதாக கூறியுள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா இறுதிக்கட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிச் சுற்றில் அவர் ஜெர்மனி வீரர் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03, 35 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இதோ வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே ஜீவிதா. இன்றைய தினத்துல என்னென்ன வரலாற்று நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக 12B படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:09 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் தேசிய கந்தான விழிப்புணர்வு வார தொடக்கம். இந்தியாவில் கந்தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஆகஸ்ட் 25 செப்டம்பர் 8 வரைக்கும் இந்த வாரம் கடைபிடிக்கப்படுது. இது 1985 மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டிருக்கு. நாம் மறைந்தாலும் நம் பார்வை வாழட்டும், கந்தானம் செய்வோம், இரு விழிகளில் புதிய உலகம் மலர் செய்வோம். தொடர்ந்து பேசலாம், தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் என்று பாடல் உங்களுக்காக சமுத்திரம் படத்திலிருந்து கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:14:48 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் சுவாரஸ்யமான எளிய நடையில ஆன்மீக கருத்துக்களை பரப்பிய கிருபானந்த வாரியர் அவர்கள் 1906 இதே நாள்ல வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த காங்கேயநல்லூர்ல பிறந்திருக்காரு. ஆன்மீக அறப்பணிகள்

ஏராளமான விருதுகளை வாங்கியிருக்காரு. தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாவே ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலமா பக்தி நன்னெறிய மக்களிடையே வளர்த்திருக்காரு. 150 மேற்பட்ட நூல்கள், 500 மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்காரு. செந்தமிழ் கடல், அருள்மொழி அரசு, திருப்புகழ் ஜோதி இப்படின்னெல்லாம் போற்றப்பட்ட கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்களின் பிறந்த தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: FM ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்றைய தினம் ஜேம்ஸ் வாட் அவர்களின் நினைவு தினம். நீராவி இன்ஜின் கண்டுபிடிப்பு. ஸ்காட்லாந்தை சேர்ந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரான இவர் ஏற்கனவே இருந்த நியூ காமன் நீராவி இன்ஜினை ரொம்பவே திறமையா செயல்படும் வகையில மேம்படுத்தினார். இவருடைய நீராவி இன்ஜின் மேம்பாடுதான் 18th century உலகளாவிய தொழிற்சாலைகள் மற்றும் ரயில்வே வளர்ச்சிக்கான முக்கிய புள்ளியா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இன்ஜின்களின் ஆற்றலை அளவிட ஹார்ஸ் பவர் அப்படிங்கிற சொல்ல ஃபர்ஸ்ட் உருவாக்கினார். இவருடைய பெருமையை போற்றும் வகையில சர்வதேச மின்சார ஆற்றல் அலகுக்கு வாட் அப்படின்னு பெயரிடப்பட்டுச்சு. தொழில் புரட்சியின் தந்தை ஜேம்ஸ் வாட் அவர்களின் நினைவு தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
1: FM ரெயின்போ புதுவை 102.8
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
1: ஹாய் ஸ்நேகிதியே.
2: ஹாய் ஸ்நேகிதியே.
3: FM ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: FM ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:35 ஆகுது. வரலாற்றில் இன்று

நிகழ்வுகள் சில. 1609 இத்தாலிய வானியலாளர் கலிலியோ கலிலி தனது முதலாவது தொலைநோக்கியை வெனிஸ் நகரில் அறிமுகப்படுத்திய தினம் இன்று. 1917 பிரித்தானிய இந்திய ராணுவத்தில் இந்திய அதிகாரிகளுக்கு கிங்ஸ் கமிஷன் எனப்படும் உயரிய பதவிகளை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்ட தினம் இன்று. 2012 சந்திரனில் தரையிறங்கிய முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் நினைவு தினம் இன்று. கேட்க போற பாடலோட வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சி நிறைவு ஆனந்தம் படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

0: கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த பண பரிவர்த்தனை முறை அனைத்து மக்களையும் சென்றடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் யுபிஐ பண பரிமாற்றம் தொடர்பான மக்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 25 தொடங்கப்பட்ட யுபிஐ ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தற்போது 13,000 மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த 2016-17 நிதியாண்டில் 1,78,00,000 இருந்த யுபிஐ பண பரிவர்த்தனை எண்ணிக்கை சென்ற நிதியாண்டில் 24,162 அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 2016 7,000 கோடி ரூபாயாக இருந்த பண பரிவர்த்தனை சென்ற ஆண்டு 3,314,00,000 ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரான்ஸ், இலங்கை, சிங்கப்பூர், கத்தார் உள்ளிட்ட 11 நாடுகளில் யுபிஐ ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பில் யுபிஐ ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பண பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சிறு வணிகர்கள் முதல் கடைகள், வர்த்தகர்கள் மற்றும் பெருநிறுவனங்கள் வரை பண பரிவர்த்தனைக்காக யுபிஐ பண பரிமாற்றத்தை பயன்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் முன்னேற்றத்தில் யுபிஐயின் பங்கு முக்கியமானது என்று டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் மூலம் சிறு வணிகர்கள் முதல் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர். பண பரிவர்த்தனைக்கு இது எளிதான முறை என்று தர்மபுரி மாவட்ட மக்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் சக்திவேல், நான் தருமபுரில இருந்து பேசுறேங்க. கடந்த 10 வருடங்களா யுபிஐ ஆப் மூலமா தான் நம்ம வந்து நிறைய பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கன்வீனியன்டா இருக்கு. சட்டுன்னு ஏதோ ஒரு இடத்துல சில்லறை தட்டுப்பாடு வரும் பொழுது இது நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு வசதியா இருக்கு. செலவு பண்ணணும் அப்படின்னும் போது யாரோ ஒருத்தங்க கேக்குறாங்கன்ற பட்சத்தில் இதை நமக்கு அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையா இருக்கு. யாரையும் நம்ம எதிர்பார்த்து பணமாவோ இல்ல சில்லறை தேவைப்படுதுங்கிற ஒரு நிர்பந்தத்தை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ள விஷயமா தான் இருக்கு.
2: என்னோட பேர் கோபி, தருமபுரி மாவட்டம். நான் கடைக்கு போனாவே காய்கறி கடையில பால் எதுவா இருந்தாலும் நான் யுபிஐ மட்டும்தான் பயன்படுத்தி பரிவர்த்தனை பண்றேன். கேஷ் கொடுக்கறது இல்ல. எனக்கு இது ரொம்ப சுலபமா இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இரவு நேரத்துல கூட நான் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு.
3: எனது பெயர் முனிராஜன், தருமபுரி மாவட்டம். நான் யுபிஐ வந்து ஒரு 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் எந்த கடைக்கு போனாலும் யுபிஐ ஸ்கேன் மட்டும் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கு.
0: நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதிய கட்டுரையில் கேள்விகளை எழுப்பவும் போராட்டம் நடத்தவும் உரிமை இருப்பதாக கூறிய அவர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்க அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தார். நாடாளுமன்றம் என்பது அரசியல் கட்சிகளுடையது அல்ல, மக்களுடையது என்று நினைவிருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளுடன் அரசு ஆலோசனை மேற்கொண்டதையும் திரு கிரண் ரிஜிஜூ சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் வாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி அடுத்த மாதத்தில் இது செயல்பட தொடங்கும் என்று கூறினார். இதுவரை 200 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 100 பேர் கொல்கத்தாவிலும், 50 பேர் மலைப்பகுதிகளிலும், 50 பேர் கடலோரப் பகுதிகளிலும் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை பிரிவின்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் வாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட்

0: அடிப்படையில் இந்த அர்ஜுன் வாகினி பேரிடர் படை தொடங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். தீயணைப்புத்துறை, வனத்துறை, காவல்துறை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் அக்னி வீரர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இன்று அந்நாட்டு துணை அதிபர் ஹான் ஜெங்குடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சீனாவிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்பு குழு கூட்டத்தில் எல்லைப் பகுதியில் அமைதியை மேற்கொள்ள முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக அத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் H1B விசாக்கு தேவையான கட்டணத்திற்கு அதிகமாக இந்த புதிய கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது. இது நடைமுறைக்கு வந்தால் வருடத்தில் 880 கோடி டாலர் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுப்பதற்கு செலவிடும் நிதியை ஈடு செய்ய இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார நடவடிக்கைகளை எதிர்கொள்ள ஈரான் 2 ஆண்டு சிறப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் நிதியமைச்சர் அலி மதனி ஜாதேக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள ஈரான் தயாராகி வருவதாக தெரிவித்தார். வளைகுடா பகுதிகளிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படும் என்று கூறிய ஈரான் ஹோர்முஸ் நீரிணையில் இருந்து கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக ஈரான் உடனான அனைத்து பொருளாதார உறவுகளையும் நிறுத்தப்போவதாக அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன் அறிவித்திருந்தார். கப்பல், விமான போக்குவரத்து, தொழில்நுட்பம், தங்கம், மின்னணு துறைகளில் ஈரான் மீது வர்த்தக தடை விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். பஞ்சாபில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி 117 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் கட்சியின் மண்டல கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பஞ்சாப் சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக கட்சி உறுப்பினர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இக்கூட்டத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரளம் மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதன் முன்னோடியாக இன்று உத்திராட பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மக்கள் சந்தைகளில் சென்று திருவோணத்திற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் புத்தாடைகள் உள்ளிட்டவற்றை வாங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்கள் வீடுகளில் பூக்கோலம் போட்டு அலங்கரித்து ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். கேரளம் அரசு சார்பாக ஓணம் மற்றும் சுற்றுலா வார விழா நேற்று தொடங்கியது. இதனையொட்டி தலைநகர் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவில், குருவாயூரப்பன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பீகாரில் மழை வெள்ளத்தால் தலைநகர் பட்னா உள்ளிட்ட பகுதிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் கங்கை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாகல்பூர், பெகுசராய் மாவட்டங்களில் 100,000+ பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். ஒடிஷாவில் படிப்படியாக மழை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 வாரங்களாக கனமழை பெய்து வரும் பகுதியில் மழை வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளதால் மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இந்திய பந்து வீச்சாளர் பிரசாத் கிருஷ்ணா 3 விக்கெட்களை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 100.8. நேரம் 12:50.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: ஒரு நாள் தாய் தனது தைரியத்தை எல்லாம் சேகரித்துக் கொண்டு இகோரின் பேச்சுக்களால் தன் மனத்தில் தோன்றியுள்ள கற்பனை சித்திரத்தை அவனிடம் விளக்கி கூற முனைந்தாள். நான் சொல்வது சரிதானே இகோர் என்று அசட்டு சிரிப்போடு கேட்டாள் அவள். சரித்திரத்தின் உயிர் நாடியையே நீங்கள் தொட்டுவிட்டீர்கள். நீங்கள் சொன்ன சித்திரம் இருக்கிறதே, அதில் கொஞ்சம் ஒட்டு வெட்டு வேலை செய்து மிகைப்படுத்தி அலங்காரம் பண்ணிவிட்டீர்கள் என்றாலும் நீங்கள் சொன்னவற்றிலெல்லாம் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் பணக்காரர்களைதானே சொல்கிறீர்கள் என்று கேட்டாள் தாய். அவர்களேதான், அதுதான் அவர்களது துரதிருஷ்டம். ஒரு சின்னஞ்சிறு குழந்தையின் உணவில் தாமிரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஊட்டி வந்தால் அந்த தாமிரம் அந்த பிள்ளையின் எலும்புகளின் வளர்ச்சியை பாதிக்கிறது. அந்த பிள்ளை குள்ள பிறவியாகவே போய்விடுகிறது. ஆனால் ஒருவனை தங்கம் என்று விஷத்தை ஊட்டி வளர்த்தாலோ அப்போது அவன் இதயமே குன்றி குறுகி உணர்ச்சியற்று செத்து போய்விடும். பிள்ளைகள் 5 காசுக்கு வாங்கி விளையாடுகிறார்களே ரப்பர் பந்து, அந்த மாதிரி போய்விடும். ஒரு நாள் இகோரை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது பாவல் சொன்னான், அந்திரே உண்மை என்ன தெரியுமா? எந்த மனிதன் சிரித்து சிரித்து விளையாட்டாய் பேசுகிறானோ அவனது இதயத்தில்தான் வேதனை இருந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் வழக்கம். ஹஹோல் பதில் சொல்வதற்கு ஒரு கணம் தயங்கினான். கண்களை சுருக்கி விழித்தான். நீ சொல்கிறபடி பார்த்தால் ருஷ்ய தேசம் முழுவதுமே சிரித்து சிரித்து வயிறு வெடித்து சாகத்தான் வேண்டும். நத்தாஷா வந்து சேர்ந்தாள். அவளும் சிறையிலிருந்துதான் வந்தாள். ஆனால் வேறு ஒரு நகரில் உள்ள சிறையில் இருந்தாள். சிறைவாசம் அவளை எந்த விதத்திலும் மாற்றிவிட்டதாக தெரியவில்லை. அவளது முன்னிலையில் ஹஹோல் வழக்கத்திற்கு மீறிய உற்சாகத்துடன் நடந்து கொள்வதாக தாய்க்கு தோன்றியது. அவன் ஒவ்வொருவரையும் கேலியும் கிண்டலுமாய் பேசினான். அவளை வாய்விட்டு கலகலவென்று சிரிக்க வைத்தான். ஆனால் அவள் சென்ற பிறகு அவன் தனது வழக்கமான சோக கீதத்தை சீட்டி அடித்துக் கொண்டு கால்களை இழுத்து இழுத்து போட்டு அறைக்குள் குறுக்கும் மறுக்கும் நடக்க தொடங்கினான். சாஷாவும் அடிக்கடி வந்து கொண்டிருந்தாள். அவள் வரும்போதெல்லாம் புருவங்களை சுழித்தபடி ஒரே பரபரப்போடுதான் வருவாள். என்ன காரணத்தாலோ அவளது முகபாவம் எப்போது பார்த்தாலும் ஒரே வக்கிரமும் முறைப்பும் கொண்டதாகவே இருந்தது. ஒருமுறை அவளை வழி அனுப்பிவிட்டு வருவதற்காக பாவல் வாசல் நடைவரைக்கும் போனான். போகும்போது அவன் கதவை சாத்தாமல் விட்டுவிட்டு போனதால் அவன் வெளியே பேசிக்கொண்ட பேச்சு தாயின் காதிலும் விழுந்தது. நீங்கள்தான் கொடியை சுமந்து கொண்டு போக போகிறீர்களா என்று கேட்டாள் சாஷா. ஆமாம். முடிவாகிவிட்டதா? ஆம், அது என் உரிமை. மீண்டும் சிறைக்கு போகவா? பாவல் பதில் பேசவில்லை. நீங்கள் போகாமல் இருக்க முடியாதா என்று ஆரம்பித்தாள் அவள். ஆனால் வார்த்தை தடைப்பட்டது. என்னது? இல்லை, அந்த பொறுப்பை வேறு யாருக்காவது விட்டுவிடுங்களேன். இல்லை என்று உறுதியாக சொன்னான் அவன். நன்றாக யோசியுங்கள். உங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது! எல்லோரும் உங்களை விரும்புகிறார்கள். நஹோத்கா, நீங்களும் மக்களிடையே மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள். நீங்கள் வெளியில் இருந்தால் எவ்வளவு நல்ல காரியங்களை செய்ய முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆனால் கொடியை தாங்கி நீங்களே சென்றால் அவர்கள் நிச்சயம் உங்களை கைது செய்வார்கள். வெகு தூரத்திற்கு வெகு காலத்திற்கு நாடு கடத்தி விடுவார்களே. அந்த பெண்ணின் குரலில் இருந்த பயபீதியையும் தாபத்தையும் தாயால் உணர முடிந்தது. சாஷாவின் வார்த்தைகள் அவளது இதயத்தில் பனி துளிகளைப் போல் குளிர்ந்து விழுந்தன. இல்லை, நான் யோசித்தாகிவிட்டது. எதுவும் என் உறுதியை மாற்றிவிட முடியாது என்றான் பாவல். நான் கெஞ்சி கேட்டால் கூடவா? பாவலின் குரல் திடீரென்று உத்வேகமும் கரகரப்பும் பெற்றது. நீங்கள் இது மாதிரி பேசக்கூடாது. இப்படி பேசக்கூடாது. நீங்கள் நானும் மனித பிறவிதானே என்று மெதுவாக கூறினாள் அவள். ஆமாம், அதிசயமான மனித பிறவி என்று அவளைப் போலவே மெதுவாய் சொன்னான் அவன். எனினும் அவனுக்கு தொண்டை அடைப்படுவது போல இருந்தது. நீங்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர். அதனால்தான் இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. சரி, வருகிறேன் என்றாள் அவள். அவளது காலடி ஓசையின் போக்கிலிருந்து அவள் அவசரவசரமாய் ஓடுகிறாள் என்பதை தாய் உணர்ந்து கொண்டாள். பாவல் அவளை தொடர்ந்து வெளிமுற்றத்திற்கு சென்றான். தாயின் இதயம் பயத்தால் குன்றி குறுகி வேதனைப்பட்டது. அவர்கள் எதை பற்றி பேசிக் கொண்டார்கள் என்பது அவளுக்கு புரியவில்லை. என்றாலும் தன்னை பொறுத்தவரையில் தனக்கு ஒரு பேராபத்து விளையப் போகிறது என்பதை மட்டும் அவள் மனதுக்குள் உணர்ந்தாள். அவன் என்னத்தான் செய்ய விரும்புகிறான்? பாவல் அந்திரேயோடு வந்து சேர்ந்தான். ஐயோ இசாய், இசாய், அவனை என்னத்தான் செய்கிறது என்று தலையை அசைத்துக் கொண்டே சொன்னான் ஹஹோல். இந்த மாதிரி காரியத்தை கைவிட்டு விட வேண்டும் என்று

0: நாம் அவனை ஒருமுறை எச்சரிக்கத்தான் வேண்டும் என்று முகத்தை சுழித்தவாறு சொன்னான் பாவல். பாவல், நீ என்ன திட்டம் போடுகிறாய் என்று தலையை தாழ்த்தி கொண்டு கேட்டாள் தாய். எப்போது? இப்போதா? மே முதல் தேதிக்கு. அதுவா என்று குரலை தாழ்த்தி கொண்டு சொல்ல தொடங்கினான் பாவல். நான் குடியை தாங்கிக் கொண்டு அணிவகுப்புக்கு தலைமை தாங்கி செல்லப் போகிறேன். இந்த காரணத்துக்காக அவர்கள் மீண்டும் என்னை ஒருவேளை சிறையில் தள்ளுவார்கள். தாயின் கண்களில் குத்தல் எடுத்தது, வாய் உலர்ந்து வறண்டது. பாவல் அவள் கரத்தை பிடித்தெடுத்து தடவி கொடுத்தான். அம்மா, இதை நான் செய்யத்தான் வேண்டும். என்னை உனக்கு புரியவில்லையா அம்மா? நான் எதுவுமே சொல்லவில்லையப்பா என்று தலையை லேசாக நிமிர்த்தியவாறு சொன்னாள் அவள். ஆனால் அவனது கண்களில் உள்ள உறுதி நிறைந்த ஒளியை அவளது கண்கள் சந்தித்தன. அவள் மீண்டும் தலையை குனிந்து கொண்டாள். அவள் பெருமூச்செறிந்தான். அவள் கரத்தை தழுவ விட்டான். இதை கண்டு வருத்தப்படக்கூடாது அம்மா, சந்தோஷப்பட வேண்டும் என்று அவன் கண்டிக்கும் பாவனையில் பேச ஆரம்பித்தான். மரணத்தை நாடி செல்லும் தங்கள் மைந்தர்களை புன்னகையோடு வழி அனுப்பி வைக்கும் தாய்மார்கள் என்றைக்கு தோன்ற போகிறார்கள் அம்மா? அடடே, உபதேசிகர் வந்துவிட்டாராடா என்று முனகினான் அஹோல். நான் தான் எதுவுமே சொல்லவில்லையே என்று திரும்ப சொன்னாள் தாய். நான் உன் வழியில் குறுக்கே நிற்கவில்லை. ஆனால் எனக்கு சங்கடமாயிருக்கும்போது நான் ஒரு தாய் போல நடந்து கொள்வதை தடுக்க முடியாது. அவன் அவளை விட்டு விலகி சென்றான். அவனது வார்த்தைகளில் குத்தலை உணர்ந்தாள் அவள். ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி வாழ்வதற்கு கூட குறுக்கே நிற்கிறது ஒரு வகை பாசம். இல்லை பாஷா, அப்படி சொல்லாதே என்று அவள் நடுங்கிக் கொண்டே சொன்னாள். அவள் மேற்கொண்டும் ஏதாவது கூறி தன் இதயத்தை புண்படுத்திவிடக் கூடும் என அவள் பார்த்தாள். எனக்கு புரிகிறது, நீ வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. உன் தோழர்களுக்காக நீ இப்படி செய்யத்தான் வேண்டும். இல்லை, எனக்காகவே தான் என்றான் அவன். அந்திரே வாசல் நடைக்கு வந்தான். வாசல் நடை அவன் உயரத்திற்கு சிறிதாக இருந்ததால் அவன் தன் கால்களை ஓரளவுக்கு சரித்து நின்று கொண்டான். கதவு நிலையிலேயே தோளை சாய்த்து மற்றொரு தோளையும் தலையையும் முன்புறமாக நீட்டிக்கொண்டு நின்றான். மகாபிரபு, இந்த எண்ணத்தை கைவிடுவதால் ஒன்றும் குடிமுழுகப் போவதில்லை என்று தனது அகன்ற கண்களை பாவலின் மீது பதித்து பார்த்து கொண்டே சொன்னான் அவன். ஏதோ ஒரு கல் இடுக்கிலிருந்து எட்டி பார்க்கும் பலியைப் போலிருந்தது அவன் நின்ற நிலை. தாயோ அழுது கொட்ட தயாராக நின்றாள். அட கடவுளே, மறந்துவிட்டேனே என்று சொல்லிக்கொண்டே அவள் வாசல் நடையை கடந்து வெளியே வந்தாள். தான் அழுவதை தன் மகன் பார்த்துவிடக் கூடாது என்றுதான் அவள் அப்படி செய்தாள். வெளியே வந்ததும் அவள் ஒரு மூலையில் தலையை சாய்த்துக் கொண்டு வெளிக்கு தெரியாமல் பொறுமை பொறுமை அழுதாள். அவளது இதயத்தின் செங்குருதியே அவளது கண்ணீரோடு கலந்து கொட்டி பெருகுவது போல் அவள் உணர்ந்தாள். மூடியும் மூடாமலும் கிடந்த கதவின் வழியாக அவர்கள் இருவரும் தணிந்த குரலில் விவாதித்துக் கொண்டிருப்பது அவள் காதில் விழுந்தது. இது என்னப்பா வேலை? அவளை துன்புறுத்துவதில் உனக்கு ஒரு ஆனந்தமா என்று கேட்டான் ஹகோல். இது போல் பேச உனக்கு உரிமை கிடையாது என்று கத்தினான் பாவல். சரிதான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: தொடர்வது பகல் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதி பங்களிப்புகளை வலுப்படுத்துதல், பொருளாதார முன்னுரிமைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து கலந்தாலோசிக்கப்படும் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் இந்தியா சீனா எல்லை பிரச்சினைக்கான சிறப்பு பிரதிநிதியுமான திரு அஜித் தோவல் இன்று சீனாவின் துணை அதிபர் திரு ஹாங் செங்கை சந்தித்தார். பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இன்று நடைபெற்ற சிறப்பு பிரதிநிதிகளின் 25வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக எல்லைப்பகுதி

பகுதிகளில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இருதரப்பினரும் விவாதித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் விசாரணைகளை நடத்துவதற்கும் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு குடியுரிமை சான்றிதழ்களை வழங்குவதற்கும் மேற்கு வங்க அரசிற்கு மத்திய அரசு அதிகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் அரசிதழ் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான புனித மிலாடி நபி திருநாளில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தமது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். அன்பு, அமைதி, சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை உலகிற்கு எடுத்துக்கூறிய அவரது போதனைகள் என்றும் நிலைத்திருக்க தாம் வாழ்த்துவதாக அவர் கூறியுள்ளார். மிலாடி நபி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி புதுச்சேரி, மாஹே, காரைக்கால், ஏனாம் ஆகிய பகுதிகளில் நாளை அனைத்து விதமான மதுபான கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்புவில் நடைபெற்ற இரண்டாவது ஆடவர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாளில் இந்தியாவிற்கு எதிராக இலங்கை அணி இதுவரை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன்கள் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியேல, நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்க பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் நம்ம டிஃபமேஷன், அதாவது அவதூறு வழக்க பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள். சோ இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம கேட்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு நபரை பத்தி தவறான விஷயங்களை வந்து பரப்புறது, ஒரு பணிபுரியக்கூடிய இடங்கள்லயோ இல்லனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, சோ அவங்க கிட்ட வந்து இவங்களை பத்தி தவறா சொல்றது, சோ இதெல்லாம் கூட வந்து டிஃபமேஷன்ல வருமா மேம்?
1: ஒரு வேலை செய்யற இடத்துல வாய்மொழியா வந்து நம்ம அவங்களுக்கு, நம்ம யார வந்து சொல்றோமோ அவதூறு பரப்புறோமோ அந்த நபருக்கு நம்ம வந்து அவங்க நற்பெயருக்கு வந்து களங்கம் விளைவிக்க கூடாது. இப்ப வந்து என்னன்னா, ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, ஒரு ஜெண்டர் வைஸ் எடுத்துக்கணும்னா நிறைய ஆண்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு வந்து ஒரு லேடிஸ வந்து அவங்க வந்து அவங்க மேல வந்து டிஃபார்ம் பண்றாங்க. டிஃபார்ம் பண்றப்ப அந்த லேடி வந்து என்ன பண்ணலாம், இந்த ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து விலக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப 10 ஜென்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களை வந்து மனதளவுல பாதிக்கப்படுது, அதனால அவங்க திருப்பி அந்த இடத்துல வந்து வேலை செய்யாத சூழ்நிலை வரும். ரெண்டாவது, அவங்க குடும்பமும் இதனால வந்து பாதிக்கப்படும். ஒன்னு வந்து அவங்க கணவரும் அங்கேயே வந்து வேலை செஞ்சிருக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த 10 பேரும் சேர்ந்து பேசுறதால அவங்க கணவருக்கு வேற ஒருத்தவங்க மூலமா இந்த மெசேஜ் வந்து பாஸ் ஆகலாம். அப்படி பாஸ் ஆகும் போது அவங்களுக்கு வேலை செய்யற வேலையும் வந்து போயிடுது. நீ அந்த இடத்துக்கு எல்லாம் வேலைக்கு போக வேண்டாம், உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க, அப்படி எல்லாம் வந்து அவங்க குடும்ப ஆட்கள் வந்து சொல்றதால அந்த அம்மா அந்த இடத்துக்கு வந்து வேலைக்கு வர முடியாத சூழ்நிலை வருது அப்படின்ற

0: சாதாரணமா வாத்தியால வந்து ஒருத்தவங்களை வந்து கேலி கிண்டல் செஞ்சு ஜாலியா பேசுறதுல வந்து அது டிஃபமேஷனுக்கு கீழே வராது. இதே வந்து 10 பேர் சேர்ந்து தவறான செயல்களை வந்து அவங்களோட ஒழுக்கத்தை வந்து சீர்கேடு விளைவிக்கிற வகையில பண்ணா கண்டிப்பா வந்து இதனால வந்து அவங்க மனதளவிலையும் பாதிக்கப்படுறாங்க, அவங்க பெயருக்கும் களங்கம் விளைவிக்குது. இதனால கட்டாயமா வந்து அவங்க டிஃபமேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணலாம், ஈவன் அவங்க கிரிமினல் கேஸும் வந்து அவங்க மேல வந்து பதியலாம்.
1: ஓகே மேம், இப்போ ஒரு நபரை பத்தி
0: உரிமையை வந்து நம்ம மீறற செயல் மாதிரி ஆயிடுது. ரிலிஜியனை பத்தி கண்டிப்பா பேச முடியாது, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ரிலிஜன் வந்து அவங்கவுங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஒரு குரூப்பா சேர்ந்து இவங்க ரிலிஜனை பத்தி தப்பா பேசுறதோ அந்த ரிலிஜனை பத்தி தப்பா பேசுறதோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி பேசினா ரெண்டு பேருக்குள்ளார வந்து தேவையில்லாத சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் வரும். அப்ப சர்ச்சைகள் பிரச்சனைகள் வர்றப்ப அது ஒரு ஒரு ஒருத்தவங்களால மட்டும் நடக்காது, இந்த மாதிரி நிறைய பேர் அதுல வந்து இன்வால்வ் ஆயிடுவாங்க. அப்ப நிறைய பேர் இன்வால்வ் ஆகி ஒரு மெசேஜ் வந்து ஒரு வாட்ஸ்அப்ல இந்த ரெண்டு ரிலிஜனுக்காக பிரச்சனை வந்து அதை வந்து டக்குன்னு சோசியல் மீடியா எடுத்து போடுவாங்க. போடுறதால வந்து ஒன்னு ரெண்டாகும், ரெண்டு பத்தாகும், 10 100 ஆகும். இந்த மாதிரி தவறான மெசேஜஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆக்சுவலா எதுவுமே நடந்திருக்காது. பட் ஒரு மூணாவது பர்சன் வந்து அதை பார்த்து ஒரு சோசியல் மீடியால வந்து அதை அனுப்பும் போது அது வந்து அண்டர் டிஃபமேஷன் ஆக்ட்ல வரும்.
1: ஓகே மேம், சோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
2: ஏய், இங்க தாதா கிங். இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல அவதூறு வழக்கு, அதாவது டிஃபமேஷன், அதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு அவதூறு வழக்கு அப்படின்றது வந்துட்டு ஒரு நபருடைய ரெபுடேஷன் பாதிக்கிற வகையில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொன்னீங்க. அண்ட் இப்போ வந்து இந்த சோசியல் மீடியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மீம்ஸ், ரீல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க. ஒரு நகைச்சுவை அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க செஞ்சாலுமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அது போகிறப்ப ஒரு தனி நபரையோ இல்ல மற்றவர்களை கேலி கிண்டல் பண்ணி அவங்கள பத்தின அந்த மீம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. சோ இதனாலுமே ஒருத்தருடைய ரெபுடேஷன் பாதிக்கப்படுறதுக்கோ இல்ல அவங்களுக்கு வந்து இதனால வந்து ஒரு மன உளைச்சல் இல்லைன்னா ஒரு மன வேதனைக்கு உள்ளாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? சோ இது வந்து டிஃபமேஷன்ல கவர் ஆகுமா?
1: கண்டிப்பா வந்து இது டிஃபமேஷன்ல வரும். நிறைய வந்து இந்த பாப்புலர் ஃபிகர் எல்லாம் இந்த மாதிரி வந்து தற்சமயம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு நகைச்சுவை பேசுறவங்க இருக்கிறாங்க, அத நம்ம வந்து நகைச்சுவை நடிகர்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அந்த நகைச்சுவை கேலி கிண்டல் இதெல்லாம் இருக்கு. அது வந்து பாசிட்டிவ் தாட்ல இருந்ததுன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இதுவே வந்து அவங்களோட ரெபியூட்டேஷன் வந்து கெடுக்கிறன்ற பட்சத்துல வந்து இது வந்து டிஃபமேஷன் கீழே வருது. அது எந்த அளவுக்கு டிஃபமேஷன் வருதுன்னா, இப்ப வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நல்லபடியா பேசிக்கிட்டா, அவங்களுக்குள்ளார என்ஜாய் பண்ணிக்கிட்டா, கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டாலும் ஜோவியலா பேசிக்கிட்டாலும் இது டிஃபமேஷன்ல வராது. இப்ப ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க மேல வந்து அவங்க மேல வந்து அவங்க முன் விரோதங்கள் ஏதாச்சும் இருக்கலாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல எதனாச்சும் வந்து பிரேக்அப் ஆயிருந்திருக்கலாம், அதை வச்சுட்டு இன்னொருத்தவங்க மூணாவது மனுஷால் வந்து ஏய் அவன் இப்படி இருந்தான், இவன் அப்படி இருந்தான், இந்த பொண்ணை பத்தி போடு, அந்த பையனை பத்தி போடு, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவதூறு வந்து பரப்பக்கூடாது. இந்த அவதூறு என்ன ஆகும்னா அந்த மாதிரி கண்டினியூஷன் ஆகி ஒருத்தவங்க போயிட்டே இருக்கும். கண்டிப்பா அது வந்து ஜெண்டர் வைஸ் பார்த்தாலும் அவங்க வந்து மனதளவுல வந்து பாதிக்கப்படுவாங்க, அவங்க ரெபியூட்டேஷன் வந்து இதாகும். ஏன்னா மீடியான்றது வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து சீக்கிரம் எடுத்துட்டு போறதோட ஒரு கெட்ட விஷயங்களை வந்து சீக்கிரமா மக்களுக்கு வந்து பரவ செய்து அந்த கெட்ட விஷயங்கள் வந்து ஈஸிலி வந்து போயிடுது. ஒரு ஒன் ஹவர்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு 1000 பேர் வந்து அந்த மெசேஜை வந்து பாத்துறாங்க. அப்படி பாத்துறோம்னா அந்த 1000 பேரையும் நம்ம வந்து நம்ம சொல்ல முடியாது, அந்த 1000 பேர் வாயும் வந்து அடைக்க முடியாது. இந்த பப்ளிஷர் யார் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் எங்க இருந்து போகுது, எந்த கனெக்டிவிட்டி மூலமா போகுது, அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து போடுற ஒரு ஒரு செய்தியும் வந்து மத்தவங்களை வந்து துன்புறுத்ததா இருக்க கூடாது. அந்த மாதிரி நினைச்சு வந்து நம்ம வந்து பண்ணா வந்து நல்லா இருக்கும். ஆக்டிவ் இது வந்து நம்ம போடலாம். இப்ப என்னன்னா ஒருத்தவங்க ரொம்ப வந்து டிப்ரெஷனா இருப்பாங்க, ஒரு ஆபீஸ்ல நம்ம வேலை செஞ்சிருப்போம், ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்க, அப்ப வந்து ஒரு மீம்ஸ் பாக்குறோம், ஒரு இது பாக்குறோம், ஒரு இன்ஸ்டால ஏதோ ஒன்னு பாக்குறோம், அத வந்து ஒரு ஜாலி மூட்ல நம்ம வந்து பாக்குறோம். அதுல வந்து நல்ல விஷயங்கள் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பாட்ல வந்து ஒன்னு நடந்தப்பட்ட விஷயமா இருக்கும், அந்த நடந்தப்பட்ட விஷயம் மாதிரியே இன்னொன்னு வந்து மீம்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரி ரிலேட்டடா போடுவாங்க, அது வந்து ஜாலியா எடுத்துக்கலாம். அது யாரோட மனசையும் வந்து துன்புறுத்தாது, எந்த இண்டிவிஜுவல் பர்சனையும் வந்து அஃபெக்ட் பண்ணாது. அப்படி இருந்த வயசு நமக்கு வந்து எந்த கெடுதலும் கிடையாது.
0: ஓகே, சோ இப்போ நம்ம ஆன்லைன்ல வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட் நம்ம வாங்குறப்போ அதுல வந்து இந்த ரிவ்யூ இல்லனா வந்து ஒரு கஸ்டமருடைய கமெண்ட் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராடக்ட பத்தி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஆன்லைன்லயே வந்து பதிவு பண்றாங்க இல்லையா. இப்ப எல்லாருக்குமே அந்த ப்ராடக்ட் ஓகேவா இருக்கும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஒத்துக்காம போயிருக்கலாம், இல்லனா அவங்களுக்கு அதுல சாட்டிஸ்பாக்சன் இல்லாம இருக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு செட் ஆகல, இல்லனா வந்து இப்படி எல்லாம் வந்து இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை வந்து ஒரு ரிவ்யூல வந்து அவங்க குடுக்கறாங்க அப்படின்னா, இப்ப இது வந்து எந்த வகையிலயாவது வந்து டிஃபமேஷனா மாறுமா?
1: நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம வாங்குறோம்னா அது தரமான பொருளா இருக்கணும் தான் எல்லாரோட ஆசையுமே. அப்ப வந்து தரமற்ற பொருள் அது வந்து அதனால வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகல. இப்ப ஒரு கமெண்ட் பாக்குறோம், நம்ம ஒரு ஆள் போட்டிருப்போம், ஒரு ஆள் போட்டிருந்தா அந்த கமெண்ட்ல வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அது வந்து தப்பான ப்ராடக்ட் கிடையாது. இதுவே 10 பேர் 20 பேர் போட்டிருக்காங்க அப்படின்றதால அந்த யார் வந்து உற்பத்தி பண்றாங்களோ அந்த உற்பத்தி பண்றவங்க வந்து இந்த 10

0: மேலையும் வந்து எந்த விதமான டிஃபமேஷன் வழக்கும் தொடர முடியாது. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் நம்ம குடுக்கறோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து மக்களோட வந்து எதிர்பார்ப்புகள் வந்து தகுந்த மாதிரி நம்ம குடுக்கணும், ரெண்டாவது அவங்களோட சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கணும். எல்லாருமே வந்து காசை கொடுத்துதான், நம்மளோட பொருளாதாரத்தை கொடுத்துதான் நம்ம வந்து ஒரு பொருளை வந்து வாங்குறோம். அந்த பொருளை வந்து தரமற்ற பொருளா வந்து வாங்குறதுக்கு வந்து யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க. இன்னொன்னு வந்து இந்த சோசியல் மீடியா ஆன்லைன்ல எல்லாம் வந்து நம்ம போட்டுட்டோம்னா நம்ம ப்ராடக்ட் ஈஸிலி வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட வழக்கு
1: சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள் சோ ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.

0: நேரம் 1:22.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன், அதாவது அவதூறு வழக்கு, இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ சோசியல் மீடியால இருக்கக்கூடிய அந்த மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் இதெல்லாம் பத்தி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இப்ப திரைப்படங்கள்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த திரைப்படத்தை வந்து பாக்க போறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்றாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ரிவ்யூஸ்ல வந்து ஒரு நல்லா இருக்கக்கூடிய திரைப்படத்தை கூட வந்து ரொம்ப டிஃபேம் பண்ணி பேசுறது, சோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நடக்குது. சோ இதனாலயுமே வந்து இப்போ ஒரு நஷ்டம் அப்படின்றது வந்து ஏற்படுது. அந்த திரைப்படத்தை பத்தினா நிறைய தவறான விஷயங்களுமே வந்து வெளியில பரவுது இல்லையா. இப்போ இதெல்லாம் கூட வந்து இதுல வருமா?
2: விமர்சனம்ன்றது வந்து ஒரு ஜனநாயகத்துல இயல்பான ஒன்றா இருக்கு. இதுல வந்து அவங்களோட ஒப்பீனியனை அவங்கவங்க வந்து போடுறாங்க, அதனால வந்து நம்ம தவறுதல் சொல்ல முடியாது. இதுல வந்து ஸ்பெசிபிக் ஃபால்ஸ் ஃபேக்சுவல் அலிகேஷன் இருக்கா அப்படின்னு பாக்கணும். இந்த ரெண்டுத்தையும் வந்து வேறுபடுத்தி பார்த்துதான் நம்ம வந்து ஒரு டிஃபமேஷன் வழக்கு வந்து தொடர முடியும். ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்கன்னா இதுல வந்து குட்டா, நல்லது, நல்ல ரிவ்யூ இருக்கு, பாக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றதும் இருக்கு. இன்னொன்னு வந்து அது எந்த இடத்துல எதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சொல்றோம், இதுல வந்து இந்த ஃபால்ஸ் அலிகேஷன் இருக்கா, உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா, இது ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி பார்த்துதான் நம்ம வந்து ஒரு டிஃபமேஷன் வழக்கு வந்து பதிய முடியும்.
1: சுதந்திரம் இது எல்லாருக்குமே இருக்கு. சோ இதனால வந்து இப்போ விமர்சனங்கள் அப்படின்றது எந்த ஒரு விஷயத்த பத்தின ஒரு விமர்சனங்கள் வந்து முன்வைக்கிறப்போ அது வந்து எப்போ விமர்சனமா இருக்கு, அண்ட் எப்போ அது வந்து அவதூறா மாறுது?
2: இப்ப வந்து ஒரு விமர்சனம் இருக்குன்னா, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு ஏரியா இருக்கு, அதுல வந்து அடிப்படை வசதிகள் இருக்கு. அப்ப அடிப்படை வசதிகள் என்னன்னா, மக்களுக்கு என்னென்ன தேவையோ, ஒரு குடிநீர் ஆகட்டும், ஒரு குப்பை போறதா இருக்கட்டும், ஒரு கழிவுநீர் வாய்க்கால் ஆகட்டும், அந்த மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து மக்களுக்கு வந்து என்ன அடிப்படை நீட்ஸ், ஒரு உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் சம்பந்தப்பட்டது இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க அவங்களோட கடமையை வந்து அவங்க செய்ய போறாங்க. அப்படி செய்யற பட்சத்துல அந்த எல்லாமே எல்லாரையிலயும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது. அத வந்து அவங்க செஞ்சாங்க, அதுல திருப்தி இல்ல அப்படினா அவங்க என்ன பண்ணலாம், அதே அதிகாரி கிட்ட, மேல் அதிகாரி கிட்ட அவங்க மூலமா எங்களுக்கு இந்த சமயத்துல இந்த நீட்ஸ் வந்து எங்களுக்கு தேவையானது செய்யப்பட்டது, அந்த தேவையான செய்யப்பட்டதுல வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல, நாங்க வந்து திருப்திகரமா இல்ல, அந்த திருப்திகரமா இல்லாததால அவர்கிட்ட நீங்க வந்து கன்சென்ட் ஆபீசர்கிட்ட பேசி அதை நல்லபடியா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்றது ஒரு விதம். இதை விட்டுட்டு அவரை வந்து தனிப்பட்ட முறையில, இப்ப யாரோ எக்ஸ் ஒய் இசட் ஒரு நாற்காலின்னு இருக்கு, அந்த நாற்காலில ஒரு பொறுப்பை கொடுத்துறோம், அந்த பொறுப்பை கொடுத்தவங்க அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துறாங்க, அவங்களுக்கு இண்டிவிஜுவலா ஏதோ பேர் கிடையாது, எக்ஸ் ஒய் இசட். அப்ப அவங்களை பத்தி நம்ம வந்து பேசுறப்ப அந்த இண்டிவிஜுவல் பர்சனோட ஃபேமிலியோ அது ரிலேட்டடாவோ, அவங்க பிள்ளைகளை பத்தியோ, அவங்க மனைவியை பத்தியோ, இது மூலமா அவங்க சம்பாதிச்சு இந்த லெவல்ல இருக்கிறாங்கன்னு பத்தியோ அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து அது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அது விமர்சனம் கிடையாது, அவர் மேல இவங்க சொல்ற அவதூறு. இந்த அவதூறை வந்து அவங்க கடந்து செல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை வந்து அங்க வந்து பண்ண வந்திருக்காங்க. அவங்க வந்து அதை ஃபுல்ஃபில்லா பண்ணல, அவங்களுக்கு திருப்திகரமா இல்லனா நீங்க அவங்க கிட்டயே வந்து முறையில்லாமே தவிர்த்து அவங்களோட பர்சனல் ஃபேமிலியோ இன்டர்ஃபியர் ஆகுறதோ, அவங்களோட செயல்பாடுகளை பத்தி நீங்க சொல்லலாமே தவிர்த்து அவங்கள இண்டிவிஜுவல் பர்சனை நம்ம அஃபெக்ட் பண்ற அளவுக்கு நம்ம எதுவுமே வந்து பேசக்கூடாது. அப்படி பேசி நம்ம சோசியல் மீடியால போட்டா அவங்க வந்து டிஃபமேஷன் டிஃபார்ம் பண்றதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
1: ஓகே மேம், சோ நம்ம கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு கமெண்ட் போட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது.

0: பட் யாரையும் டிஃபேம் பண்ணாம ஒரு கமெண்ட் போடுறது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. சோ இப்ப பணியிடங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தரக்குறைவான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறது. ஒரு கூலி வேலை செய்யறாங்க இல்லையா, ஒரு கூலி தொழிலாளியில இருந்து அப்படியே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, ஃபேக்டரி, ஒரு ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போனாலுமே ஒருத்தரை வந்து பல பேருக்கு முன்னாடி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறதோ இல்லைன்னா தனிப்பட்ட முறையில திட்டுறது, சோ இது மாதிரி தரக்குறைவான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து டிஃபமேஷன்ல கவர் ஆகுமா?
1: கண்டிப்பா மேடம், நல்ல கேள்வி. ஒரு நிறுவனத்துல வந்து பணிபுரியறாங்க, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஏதோ ஒரு தவறு செஞ்சிருந்தா அவங்கள வந்து கண்டிக்கிறதுக்கு அந்த நிறுவனத்தோட மேலாளருக்கு, உரிமையாளருக்கு, யாருக்கா இருந்தாலும் உரிமை இருக்கு. அந்த உரிமையை வந்து அவங்க தவறுதலா வந்து பயன்படுத்த கூடாது. அவங்க கூப்பிட்டு கேட்கணும்னா தனிப்பட்ட முறையில வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு, ஏன் இந்த தப்பு பண்ணீங்க, இனிமே இன் ஃபியூச்சர்ல நீங்க வந்து இந்த மாதிரி தவறுகள் செய்யாம இருங்க அப்படின்னு வந்து அது சொல்றதுக்கு பேரு கண்டிப்பு. அதை விடுத்துட்டு ஒரு நிறைய 10 பேர் 20 பேர் இருக்கிற இடத்துல அவங்க கூட வேலை பாக்குற சக ஊழியர்கள் கூட இருந்து நீங்க வந்து அவங்களை வந்து பேசினா அது வந்து அவதூறு ஆயிடுது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நற்பெயருக்கு வந்து களங்கம் விளைவிக்கிறது, அவங்க ரெபுடேஷன் வந்து போயிடுது. இப்ப வந்து என்னன்னா ஒரு ஒர்க் பிளேஸ்ல அவங்க வேலை செய்யறாங்கன்னா அந்த வேலை செய்யற ஆட்கள் கூட நம்மளே வந்து எதனாச்சும் ஒரு வார்த்தையை கடுமையா பேசினாலும் கண்டிப்பா வந்து அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்க ரெபுடேஷன் கண்டிப்பா வந்து ஃபால் ஆகும். இந்த சமயத்துல அந்த நிறுவனத்துல யாரு நம்மள பேசினாங்களோ அவங்க மேல நம்ம வந்து டிஃபமேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். அதை விடுத்து அங்க யார் இருந்தாங்களோ, அந்த குரூப் ஆஃப் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க மேலையும் வந்து நம்ம இண்டிவிஜுவலா அவங்களையும் பார்ட்டியா சேர்த்து நம்ம வந்து டிஃபமேஷன் வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம கேட்டு நமக்கு தக்க நிவாரணம் வேணும்னு கேட்கலாம், இதனால ரிலீவ் வேணும்னு கேட்கலாம், எனக்கு காம்பன்சேஷன் வேணும்னு கேட்கலாம். அவங்க மேல வந்து நாங்க குற்ற நடவடிக்கை எடுங்க, அவங்களுக்கு வந்து சிறைக்கு அனுப்புங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு லேடிஸா இருந்தாங்கன்னா அந்த லேடிஸ வந்து எந்த மாதிரி பேசியிருந்தாங்க, இதனால வந்து அவங்க என்ன பண்ணலாம், அவங்க தனிப்பட்ட ஒரு இது எடுத்து எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க உயிருக்கே வேற மாதிரி சூழ்நிலைகள் அவங்களை வந்து தள்ளிட்டு போலாம். அந்த 10 பேர்கிட்ட பேசுனது அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். அசிங்கமானதுல அவங்க வந்து நம்ம லைஃப்ல இருக்கலாமா இருக்க வேண்டாமான்றத வந்து டிசைட் பண்ற சூழ்நிலையா கூட இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து அவங்க டிஃபமேஷன் தொடர முடியாது. சப்போஸ் அவங்களுக்கு எதனாச்சும் வந்து நடந்துருச்சு, அப்ப அவங்க கணவர் கிட்ட வந்து அவங்க சொல்லியிருந்திருக்கலாம், இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த நிறுவனத்துல என்ன 10 பேர் 20 பேர் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்ப வந்து அந்த நிறுவனத்தோட மேலாளரும் வந்து இருந்தாங்க, அந்த MD முன்னிலையில எல்லாரும் முன்னிலையில எனக்கு நடந்துருச்சு, இப்ப வந்து ஒரு லெட்டர் மூலமா அவங்க எழுதி வச்சிருக்கலாம், ரெண்டாவது வந்து இதனால வந்து நான் வந்து இந்த உலகத்தை விட்டே போறேன், நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு எழுதி வச்சிருந்தா அவங்க மேல டிஃபமேஷன் வழக்கும் போடலாம், பிளஸ் காம்பன்சேஷன் கேட்கலாம் இதன் மூலமா. ஏன்னா அவங்க நோ மோர், அவங்க பிள்ளைங்களும் அவங்களும் இதை நம்பிதான் இருக்கிறாங்கன்னா காம்பன்சேஷன் வழக்கு வந்து தொடரலாம். இது இல்லாம அவங்க மேல கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் எடுக்கலாம். நம்ம இந்த ரெண்டு விதமாலேயே அவங்களுக்கு வந்து வழக்கு தொடரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு.
0: சரி, ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல அவதூறு வழக்கு அதாவது இன்ஃபர்மேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
4: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன், அதாவது அவதூறு வழக்கு, இதை பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ பணியிடங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், சோ அதுல எது இதெல்லாம் வந்து டிஃபமேஷன்ல வரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. அண்ட் இப்போ ஒரு பணியாளர் அவருக்கு வந்து ஒரு இடத்துல வந்து வேலை செய்ய பிடிக்கல, சோ அதனால அங்கிருந்து அவர் வேலையை விட்டு போகிறாரு அப்படின்றப்போ இன்னொரு கம்பெனிலயோ இன்னொரு ஃபேக்டரியிலயோ போய் ஜாயின் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஜாயின் பண்றப்ப இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒண்ணு வரும் இல்லையா? சோ அப்ப இதுக்கு முன்னாடி பணி செஞ்ச ஒரு இடத்துல வந்து அவங்கள பத்தி விசாரிக்கிறப்போ இவங்கள பத்தி தவறான விஷயங்கள் வந்து பரப்புறது, சோ இது கூட வந்து ஒரு டிஃபமேஷனா கன்சிடர் ஆகுமா?
1: ஒருத்தவங்க வந்து பணியிடத்துல வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு வந்து டியூ டு பெட்டர்மெண்ட்டுக்காக எனக்கு இதோட சம்பளம் அதிகமா இருக்குன்னு போலாம். அதர்வைஸ் வந்து எனக்கு ஃபேமிலி சர்க்கம்டன்ஸ் வந்து சரி கிடையாது, என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக என்ன பொருளாதாரத்தை நான் வளர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், எனக்கு வந்து இதோட எனக்கு வந்து ப்ரொமோஷன் பிளஸ் சேலரியுமே அதிகமா இருக்கு, அதனால போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பரா அந்த மேனேஜ்மெண்ட்ல வந்து அவங்க நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு போலாம். போயிட்டு இன்னொரு ஒர்க் பிளேஸ்ல இருந்து வந்து அவங்க உங்ககிட்ட வேலை பார்த்தாங்க, இது ரெப்யூட்டட் கம்பெனியா இருக்கு, இத்தனை வருஷம் இவங்க வேலை பார்த்திருக்காங்க, அவங்க வந்து நல்ல ஆளா, அவங்க மேல வந்து எந்த அவங்க மேல நல்ல கேரக்டர் வைஸ் நல்லவங்களா, வேற ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து கிரிமினல் பர்சனலி இல்லாட்டி வேலை பாக்குற இடத்துல அவங்க மேல ஏதாச்சும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா உண்மையான உண்மைத்தன்மை இருந்தா கண்டிப்பா சொல்லணும். அப்படி இல்லாட்டி அவங்க மேல தப்பான எந்த ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸும் இல்லாம அவங்க சொன்னா அந்த எக்ஸ்பார்ட்டி வந்து சொன்னா, எக்ஸ்பார்ட்டினா அந்த நிறுவனத்தோட மேலாளர் கிட்ட, ஒய் பார்ட்டி வந்து கேக்குறாங்க, இன்னொரு நிறுவனத்தோட மேலாளர் கேட்டா இந்த இசட் பார்ட்டின்றவங்க வந்து ஒரு இடத்துல வேலை செய்ய போறாங்க, அந்த இசட் பார்ட்டி என்ன பண்ணலாம், ஒண்ணு அந்த ஒய் பார்ட்டிட்ட வேலை செய்யற மாதிரி இருந்ததுன்னா அவங்கள விட்டுறலாம், இதனாலதான் உங்களுக்கு எங்களால வேலை கொடுக்க முடியல அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் மேலையும் வந்து டிஃபமேஷன் வழக்கு போடலாம். ஏன்னா எதுவுமே வந்து ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸோ எந்த ப்ரூஃபோ இல்லாம ஒருத்தவங்க மேல வந்து அவதூறு பரப்புறது வந்து தவறான செயல், இதனால அவங்க வாழ்க்கையை வந்து பாதிக்குது. அந்த வாழ்க்கை பாதி

0: காரணத்துக்காக வந்து அவங்க ரெண்டு பேர் மேலயும் வந்து இந்த எம்ப்ளாயி வந்து அவதூறு வழக்கு தொடரலாம்.
1: ஓகே மேம். சோ இப்போ ப்ரொஃபஷன், அதாவது நிறைய ப்ரொஃபஷன்ஸ் வந்து இருக்கு இல்லையா, டாக்டர்ஸ், வக்கீல், இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷன் இருக்கு. தொழில் சார்ந்த ஒருத்தர் வந்து டிஃபேம் பண்றது அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு கடுமையான குற்றமா கருதப்படுது மேம்?
0: ஒரு தொழில் சார்ந்தது இருக்குன்னா, ஒரு தொழில் பண்றாங்கன்னா அதுக்குன்னு அவங்க வந்து படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அதை பத்தி எக்ஸ்பர்டைஸரா இருப்பாங்க கண்டிப்பா. அவங்கள வந்து அவங்க வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்ற நோக்கத்துக்காக தான் வந்து தொழில் பண்றாங்களே. அந்த தொழில வந்து சில பேர் வந்து சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிருக்கலாம், சில பேர் வந்து சாட்டிஸ்பேக்ஷன் ஆகாம இருக்கலாம். அந்த சாட்டிஸ்பேக்ஷன் ஆகாதவங்க பொய்யான தகவலை, ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க, பொருளாதாரத்துல வந்து அடுத்தடுத்தது வந்து இவங்க போயிட்டு இருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, பங்களா கட்டுறாங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. அதனால வந்து ஒருத்தவங்க வந்து அவங்கள பின் பாயிண்ட் பண்ணி நீங்க வந்து சரியா பண்றது இல்ல, அவங்க கிட்ட யாரும் நீங்க போவாதீங்க, அவங்க வந்து சரியா நம்மளுக்கு வந்து இது கொடுக்கறது இல்ல அப்படின்னு அவங்க வந்து பொய்யான தகவல் சொன்னா, அந்த பொய்யான தகவல் சொல்ற ஒரு மேல கண்டிப்பா நம்ம வந்து டிஃபமேஷன் வழக்கு பதியலாம். அது எப்படி டிஃபமேஷன் வழக்கா ஆகும்னா, அவங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட மட்டும் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க, குரூப் ஆஃப் மக்கள் கிட்ட சொல்லி

0: இருக்கு. அதனால வந்து ஒருத்தவங்க வந்து அவங்கள பின் பாயிண்ட் பண்ணி நீங்க வந்து சரியா பண்றது இல்ல, அவங்க கிட்ட யாரும் நீங்க போவாதீங்க, அவங்க வந்து சரியா நம்மளுக்கு வந்து இது குடுக்கறது இல்ல அப்படின்னு அவங்க வந்து பொய்யான தகவல் சொன்னா, அந்த பொய்யான தகவல் சொல்றவர் மேல கண்டிப்பா நம்ம வந்து டிஃபமேஷன் வழக்கு பதியலாம். அது எப்படி டிஃபமேஷன் வழக்கா ஆகும்னா, அவங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட மட்டும் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க, குரூப் ஆஃப் மக்கள் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து அவங்க தொழில் வளர்ச்சி இல்லாம ஆயிடும். இப்ப ஒருத்தவங்க ரெண்டு பேர்ட்ட சொல்லுவாங்க, ரெண்டு பேரு அப்படியே கண்டினியூஸ் செயின் மாதிரி போயிட்டே இருக்கும், கண்டிப்பா அந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இருக்கவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும், எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் கண்டிப்பா வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த அஃபெக்ட் ஆற சிச்சுவேஷன்ல இது எங்கே இருந்து வருது அப்படின்னு அந்த ரூட் பாக்குறப்ப, அந்த ஒரு பர்சன் இருந்து பல பேருகிட்ட இந்த மாதிரி தப்பான விமர்சனங்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு, இதனால வந்து நம்ம ரெபுடேஷன் வந்து கெடுகுது, நம்ம நட்பெயருக்கு வந்து கலங்க விளைவிக்கிறாரு, அந்த பர்சனை முதல் ஆளா வந்து எடுத்துக்குவாங்க. அது இல்லாம அவங்க யாரார் கிட்ட சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு அவங்களையும் வந்து சேர்த்துட்டு இவங்களுக்கு இவங்க மூலமா யாரார் காதால கேட்டாங்க. இப்ப வந்து இதுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லது சொல்றவங்களும் இருப்பாங்க, அந்த நல்லது சொல்றவங்களையும் விட்னஸா வச்சுட்டு நம்ம வந்து டிஃபமேஷன் வழக்கு பதியலாம். அந்த டிஃபமேஷன் வழக்கு பதியறது மூலமா இதுல வந்து அவங்களுக்கு அந்த நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்குன்னா அவங்க அப்பாலஜிஸ் கேட்டு கூட போயிடலாம். இல்லாட்டினா, எனக்கு இத்தனை வருஷமா ஒன்னால வந்து என்னால தொழில் வந்து பண்ண முடியல, நான் ஒரு வருஷம் நான் பண்ணிருந்தேன்னா இந்த அளவுக்கு நான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருப்பேன், என்னோட வளர்ச்சிக்கு தடைப்பட்டு இருக்கிறதால அந்த காம்பன்சேஷன் வந்து நீங்க தான் கொடுக்கணும், நீங்க கொடுக்கற பொறுப்புல இருக்கீங்க, ஒன்னு நீங்க கொடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல வந்து அவங்களுக்கு என்ன தண்டனையோ, கிரிமினல் ஆக்ட் படி அவங்க கிரிமினல் சிறை தண்டனையும் கொடுக்கலாம், அபராதம் கொடுக்கலாம், இது ரெண்டுத்தையுமே சேர்த்து வந்து அவங்க வந்து கொடுக்கற நிலைமைக்கு வருவாங்க. பொய்யான வழக்குன்றதால அவங்க கொடுக்கற நிலைமைக்கு கண்டிப்பா வருவாங்க.
1: ஓகே, சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன், அதாவது அவதூறு வழக்கு பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில், கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் அவதூறு வழக்கு பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஊடகமோ இல்லனா வந்து ஒரு செய்தியோ வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை வந்து குற்றவாளி அப்படின்ற மாதிரி ஃபேம் பண்ணி நிறைய செய்திகள்லாம் தொடர்ந்து வெளியிடுறாங்க அப்படின்னா, இப்ப இது வந்து டிஃபமேஷன்ல கவுண்ட் ஆகுமா? அந்த நீதிமன்றத்துல அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு, பட் இன்னும் தீர்ப்பு வெளியாகல. பட் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக இப்ப அவங்கள பத்தி டிஃபேம் பண்ற மாதிரி இவங்கதான் குற்றவாளி, இல்ல இவங்க வந்து இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஒரு ஊடகத்துல வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா, இது வந்து டிஃபமேஷனா கன்சிடர் ஆகுமா?
1: கண்டிப்பா, எந்த ஊடகமா இருந்தாலும் உண்மை தன்மையை பார்த்துதான் போடணும். அந்த உண்மை தன்மையை வந்து என்ன இருக்கு, நமக்கு வந்து யார் குடுக்கறாங்க, அதுக்கு வந்து எவிடன்ஸோட இருக்கணும். இப்ப வந்து ஊடகம்னா இப்ப நியூஸ் பேப்பர் போட்டுட்டாங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பரோ தொலைக்காட்சியோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு நீதிமன்றம் இருக்கணும்னா, அந்த நீதிமன்றம் வந்து அதுக்குன்னு வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் காப்பீஸ் எல்லாம் இருக்கு, அதன்படிதான் பண்ணணும். ஒரு எஃப்ஐஆர் வச்சுட்டு அதுல உள்ள செக்ஷனை படி பார்த்துட்டு அவங்க குற்றவாளின்னு நம்ம வந்து நிரூபிக்க முடியாது. அன்னைக்கு சமயத்துல அவங்க அலிஜிட் அக்யூஸ்ட் தான். என்னைக்கு வந்து குற்றங்கள் வந்து அதை நிரூபிக்கப்படுமோ, எவிடன்ஸோட சாட்சிகளோட ஆதாரங்களோட நிரூபிக்கப்படுமோ அன்னைக்குதான் அவர் குற்றவாளியா வந்து கருதப்படுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வந்து நிரூபிக்கப்படாத பட்சத்துல எதுவுமே வந்து பப்ளிஷ் ஆகாம, நீதிமன்றத்திலிருந்து வெளியிடாம நம்ம எதையுமே வந்து பப்ளிஷ் பண்றது வந்து தவறுதலான செயல். அந்த பாதிக்கப்பட்ட நபரோ அவங்களோட ரிலேஷனோ அவங்களோட உறவு முறைகள்ல இருக்கிறவங்களோ கண்டிப்பா அவதூறு வழக்கு இதனால வந்து தொடரலாம்.
0: ஓகே, சோ இப்போ ஒருத்தருடைய பெர்மிஷன் இல்லாம அவங்களுடைய புகைப்படத்தை வந்து ஒரு மீடியால வெளியிடுறது, இப்போ ஒரு ஏதோ ஒரு தகவல் கேக்குறாங்க, இப்ப நம்ம சொல்றோம் ஆனா என்னுடைய முகத்தை நான் வெளியில காட்ட விரும்பல அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வந்து ஒரு தகவலை வந்து சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அவங்களோட பேஸ வந்து ஒரு பிளர் பண்ணி தான் வந்து போடணும் இல்லையா ஒரு மீடியால. பட் அது இல்லாம அவங்களோட பெர்மிஷன் இல்லாம அவங்களோட ஒரு புகைப்படத்தையோ இல்லனா அவங்களுடைய முகத்தையோ வந்து வெளிப்படையா காமிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்ப இது வந்து அவங்களுடைய அந்த பிரைவசி அப்படின்றத வந்து கெடுத்த மாதிரி ஆகுமா, இல்லனா இதுவுமே வந்து டிஃபமேஷன்ல கவர் ஆகுமா?
1: கண்டிப்பா இது சட்டப்படி டிஃபமேஷன்ல வரும். ஒரு முகம் வந்து அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியும் போடுவாங்க. ஒரு முகம் வந்து அவங்களோட பெர்மிஷன் இல்லாம, அவங்களோட அனுமதி இல்லாம அவங்க வந்து போட்டுறாங்க. அந்த சம்பவத்துல அவங்க வந்து தொடர்புடையவங்களா இருக்கணும். அப்ப தொடர்புடையவங்களா இல்லாம இப்ப ஏஐ மூலமா என்ன பண்றாங்க, பாடி ஒருத்தவங்களா இருக்குது, ஃபேஸ் ஒருத்தவங்களா இருக்கு, அந்த மாதிரி கட் காப்பி பேஸ்ட் பண்றப்ப அந்த பேஸ்ட் பண்றதுல அவங்களுக்கு உடன்பாடு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய பேனர்ஸ் பாத்துருப்போம். அந்த பேனர்ஸ்ல வந்து அந்த பாடி வந்து ஒரு மாதிரி இருக்கும், சோசியல் மீடியால இருக்கிறவங்களை ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், தலை மட்டும் வேற இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல அவங்களே வந்து அந்த நபரே வந்து என்ன போட்டிருக்கீங்க, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனுமே கிடையாது அப்படின்ற பட்சத்துல எதுவுமே வந்து டிஃபமேஷன்ல வராது. இதனால அவங்க சொந்தக்காரங்க என்ன ஒண்ணு இப்படி போட்டிருக்காங்க, இதை கண்டுகிடவே இல்லையா, இது வந்து இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், உன் பாடி வேற மாதிரி இருக்குது, உன்னை இந்த மாதிரி வந்து ஒரு குதிரையில வச்சு ஒரு வாழை வச்சு போட்டிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணது கிடையாது, ஒரு துப்பாக்கி சுடுற மாதிரி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து பப்ளிக் இதுல வந்து இந்த மாதிரி போடுறதால அப்ப வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் அவங்க குடும்பத்து சூழ்நிலை இருக்கிறவங்க புரியாதல, ஐயோ நம்மள இப்படியா போட்டுட்டாங்க, ஐயோ நம்ம இது மாதிரி ஏன் இந்த மாதிரி போட்டாங்க, அவங்க மேல யார் போட்டாங்க, எந்த பிரிண்ட்ல இருந்து வந்திருக்கு, யார் வந்திருக்கு, யார் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, இதை எத்தனை பேர் எடுத்து இதை வந்து சோசியல் மீடியால அமைச்சிருப்பாங்க, இதனால வந்து நம்ம வெளியில தலை காட்ட முடியுமா, இது நம்ம உடம்பும் கிடையாது நம்ம தலையும் கிடையாது, அதனால நமக்கு வந்து என்ன இன் பியூச்சர்ல என்னென்ன ஆகும்னே தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பா வந்து அவங்க டிஃபமேஷன் வழக்கு தொடரலாம். அவங்களோட பெர்மிஷன் இல்லாம போடுறதால அந்த டிஃபமேஷன் வழக்கு தொடரலாம்.
0: ஓகே, அண்ட் மேம் இப்போ ஒரு மீடியால வந்து ஒரு இந்த வட்டாரம் தெரிவிக்குது.

0: அங்கிருந்து இப்படி தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இவங்க தான் இந்த நபர் தான் சொன்னாங்க இல்ல இங்கிருந்து தான் தகவல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா இல்லனா ஆதாரப்பூர்வமா சொல்லாம இந்த மாதிரி ஒரு செய்தி வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தகவலை வந்து ஒரு மீடியால வந்து சொல்றாங்க அப்படின்னா இப்ப அது பொய்யா போகக்கூடிய பட்சத்துல வந்து இப்போ இதுல வந்து அந்த மீடியா மேல தவறு இருக்கா இல்லையா இது எப்படி மேம் இது சட்டப்படி குற்றம் ஆகுமா?
1: பொய்யான தகவலை பரப்புற எந்த மீடியாவானாலும் கண்டிப்பா பாதிக்கும். உண்மை தன்மை தான் நான் எல்லாத்துலயுமே இதை சொல்றது என்னன்னா வழக்கு நம்ம போடுறோம்னா உண்மை தன்மைகள் இருக்கணும். அந்த உண்மை தன்மையின் அடிப்படையில வந்து போடணும். அதுவும் இல்லாம இன்னொருத்தவங்க ஒரு நபரை பத்தி நம்ம சொல்றோம்னா அந்த நபரோட நற்செயலுக்கோ அவங்களுக்கு கெடுதல் விளைவிக்கிறது தான் வந்து நம்ம போட போறோம், பப்ளிஷ் பண்ண போறோம். அந்த பப்ளிஷ் பண்றது பொய்யான தகவலா இருக்கிறப்ப கண்டிப்பா அந்த வந்து அந்த எந்த நியூஸ் பேப்பரா இருந்தாலுமே சரி, எந்த பப்ளிஷரா இருந்தாலுமே, எந்த குரூப் அட்மினியா இருந்தாலுமே கண்டிப்பா பாதிப்படைவாங்க.
0: மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் டிஃபமேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் இன்னைக்கு டிஃபர்மேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு ஊடகத்துல ஒரு தவறான செய்தி வெளியாக இருக்கு அப்படின்றதுனால இப்ப உடனே அதுக்கு மறுப்பு தெரிவிச்சோ இல்லன்னா மன்னிப்பு கேட்டோ அவங்க வந்து அதுக்கான ஒரு பதில் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்ப இவங்களால வந்து இப்போ இந்த டிஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து தப்பிக்க முடியுமா?
1: ஒருத்தவங்க வந்து மன்னிப்பு கேக்குறதால டிஃபர்மேஷன் கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்ல முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட நபரோட வந்து மனநிலையை பொறுத்து இருக்குது. அந்த அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க ரெபிடேஷனை வந்து அவங்க கெடுத்திருக்காங்க, களங்கம் விளைவிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த கட்டத்துல வந்து பாக்கணும். நம்ம அப்படி பாத்துட்டு எல்லாமே வந்து ஒரு சாரி, ஜஸ்ட் லைக் சாரின்னு சொல்றதால வந்து அவங்க வந்து மனநிலைமையை வந்து நம்ம இது பண்ணணும் சொல்ல முடியாது. ஒரு பேச்சு போக்குல அவங்க சொல்லியிருந்தா பரவாயில்ல. இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு செய்தி அப்படி சொல்றீங்க, ஒரு செய்தியில வெளியிட்டா அது ஒருத்தவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிட போறது இல்ல. எத்தனை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அவங்க, எத்தனை பேரோட கையில போய் கடச்சிருக்கும். அதனால வந்து கண்டிப்பா அவங்க வந்து பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. பாதிப்பு அடையலன்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த மாதிரி பாதிப்பு அடையின்ற பட்சத்துல வந்து மன்னிப்பு மட்டுமே வந்து ஒரு இது ஆக முடியாது, ஒரு தீர்வு ஆக முடியாது. கண்டிப்பா டிஃபமேஷன் இது கீழே அவங்க வந்து பதிஞ்சா அவங்களுக்கு கரெக்டான ரெமெடி வந்து அவங்களுக்கு கிடைக்கும்.
0: ஓகே மேம். சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் கேசஸ் இருக்கு இல்லையா. இப்போ இரண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு காரணமாவோ இல்லனா வேற சில விஷயங்களாலேயோ ஒரு கணவன் மனைவி அப்படின்றது வந்து பிரியறாங்க அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறப்ப ஒரு மீடியால இது பத்தின ஒரு விமர்சனங்கள் சொல்றது இல்லனா வந்து அவங்களை பத்தின தரக்குறைவான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறது, சோ இதெல்லாம் வந்துட்டு

0: ஒரு டிஃபமேஷனுக்குள்ள வருமா?
1: இப்ப வந்து கருத்து சுதந்திரம் இருக்குன்றதுக்காக வந்து ஒரு தனி நபரோட வந்து ரெபியூட்டேஷனை வந்து நம்ம வந்து கெடுக்க கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு தனி நபருக்குன்னு ஒரு பிரைவசி பாலிசிஸ் எல்லாம் இருக்கு. இப்ப வந்து இண்டிவிஜுவல் பர்சனை வந்து நம்ம எதுவும் ஹர்ட் பண்ற மாதிரியோ, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நம்ம ஒரு பேச்சுவார்த்தையிலேயோ ஒரு பாட்டு விஷயமாவோ அவங்க மனதளவுல பாதிக்கப்படுற அளவுக்கோ மென்டலியோ பிசிக்கலி மென்டலியோ ரெண்டுத்திலுமே வந்து அவங்க உடல் மனதளவுல பாதிக்கப்படுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அவங்க டிஃபமேஷன் வந்து வழக்கு வந்து தொடரலாம். என்னன்னா இது வந்து அவங்களோட பர்சனல், எந்த ஒரு பர்சனல் ஃப்ரீடம் ஆஃப் பிரைவசினா நம்ம வந்து ஒரு பர்சனலுக்குள்ளார நம்ம யாரையுமே வந்து நம்ம அலசி ஆராயக்கூடாது. அந்த பர்சனல் இது வந்து அவங்க பர்சனலா தான் வச்சுக்குவாங்க. அதை கொண்டு வந்து ஒரு திரையில வந்து நம்ம விமர்சனம் பண்ணி அதுக்கு மேல வந்து அவங்கள அவதூறு பண்ணி இன் ஃபியூச்சர்ல ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்னா கண்டிப்பா வந்து சேர்ந்துருவாங்க. இதுல வந்து பிரிவுன்றது வந்து எந்தோட ஃபேமிலி இதுலயுமே பிரிவு தான் வந்து நிரந்தரமான வந்து பதில் கிடையாது. அவங்க வந்து யார் மேல தப்பு இருக்கு, யார் மேல கரெக்டிவ் மெஷர்மெண்ட் இருக்கு, அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல வந்து நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம். ஒரு பெரியவங்க வந்து ஒரு ஆலோசனையின்படி அவங்க வந்து சேரலாம். அப்படி வந்து அவங்க சேர்ந்திருக்க பட்சத்தில் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து தனிப்பட்ட முறையில ஒரு பேப்பர்லயோ நியூஸ் பேப்பர்லயோ சோசியல் மீடியாக்குள்ளயோ இந்த மாதிரி விமர்சனங்கள் பண்ணி அவங்க வந்து பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க, ஒரு வந்து பிரபலமான முகமா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து டிஃபமேஷன் வழக்கு தொடரலாம். ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து டிஃபமேஷன் வழக்கு தொடரலாம்.
2: ஓகே அண்ட் மேம், இப்போ இந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி சண்டையில கூட வந்து தேவையில்லாத அதிகப்படியான வார்த்தைகள் எல்லாம் வந்து பயன்படுத்துறது, இவங்களை பத்தி அவங்க கிட்ட தப்பா சொல்றது, சோ இதெல்லாம் வந்து எப்படி மேம்?
1: இப்ப வந்து மேடம் பக்கத்து அக்கத்தி வீட்டுல வந்து பேசிக்கிறத வச்சு வந்து இது டிஃபமேஷன் ஆயிடும் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து என்டர்லி வந்து ஒரு பப்ளிக் இடத்துல வந்து அவங்க தவறான வார்த்தைகளை சொல்றாங்க, அது என்ன வார்த்தைகள் சொல்றாங்க, அந்த தவறான வார்த்தைகள் வந்து கை கலப்பா கூட ஆகலாம். அப்படின்னா நம்ம காவல் நிலையம் போய் தான் அணுகணுமே தவிர்த்து இத டிஃபமேஷன் வழக்கு கீழே நம்ம வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து கெட்ட வார்த்தையை சொல்றாங்க, பேட் வேர்ட்ஸ் பேசிக்கிறாங்க. அந்த பேட் வேர்ட்ஸ் வந்து ஹெல்த்தி அண்ட் வெல்த்தியா இருந்தா பரவாயில்ல, ஒரு நகைச்சுவையா இருந்தா பரவாயில்ல, நம்ம வந்து டிஃபமேஷன்ல போயிடலாம். ஒருத்தவங்க மனதளவுல வந்து அவங்க ரெபியூட்டேஷன் அவங்க நற்செயலுக்கு வந்து களங்கம் விளைவிக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா ஏதோ அவங்களுக்குள்ளார ஏதோ ப்ராப்ளமா இருக்கலாம், அது வந்து கிரிமினலுக்கு இதுதான் போயிடும். நம்மளுக்கு வந்து டிஃபமேஷன் கீழே வராது. காவல்துறையை வந்து காவல் நிலையம் போய் அணுகிதான் வந்து அவங்க எந்த செக்ஷனு கீழே அவங்க போட முடியும். பிஎன்எஸ்ல வந்து தவறான வார்த்தைகளை வந்து பேசிட்டாங்க, எங்களை வந்து அடிக்க முற்பட்டாங்க, கெட்ட வார்த்தையால சொல்லிட்டாங்க, என்ன வந்து கொலை மிரட்டல் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான செக்ஷன்ல தான் வந்து அவங்களுக்கு வந்து வழக்கு பதிஞ்சு ரெமெடி எடுத்துக்க முடியுமே தவிர்த்து இந்த அவதூறு இதுல வந்து அவங்களுக்கு வந்து டிஃபமேஷன் கீழே வந்து அவங்க வராது மேடம். சட்டப்படி தப்புனாலுமே வந்து ஒரு அவங்க வந்து ரொம்ப வார்த்தைகள் பொறுத்து இருக்கு. அந்த இடத்துல என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. அதையே வந்து அந்த இடத்துல ஒரு பப்ளிஷ் பண்ணி ஒருத்தவங்க போட்டுட்டாங்க, ஒரு மீடியால எடுத்து ஒரு சோசியல் மீடியால எடுத்து எல்லாருக்கும் ஒரு 10 பேர் 20 பேருக்கு அனுப்பிட்டாங்கன்னா அதை வந்து நம்ம டிஃபமேஷன் அண்டர் தி டிஃபமேஷன் கூட கொண்டு வரலாம்.
2: ஓகே மேம், இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: இந்த டிஃபமேஷனை பத்தி நான் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து சொல்ல விரும்புறது என்னன்னா, நமக்கு வந்து ஒருவர் மேல வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு குற்றம் இருக்கலாம், குற்றம் செஞ்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கலாம். இதை வந்து நம்ம சமூக ஊடகத்துல வந்து பரப்புறதால வந்து நமக்கு வந்து நிரந்தர தீர்வு வந்து கிடைச்சிட போறது கிடையாது. ஒரு உண்மையான புகாரா இருந்துச்சுன்னா அந்த உண்மையான புகாரின் அடிப்படையில வந்து ஒரு அதிகாரி சம்பந்தப்பட்ட அதிகாரி கிட்ட நம்ம ஒரு ஆதாரங்களுடன் வந்து தெரிவிக்கலாம், அவர் மேல வந்து நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தெரிவிக்கலாம். அதே போல வந்து சமூக ஊடகம் மட்டும் வந்து அந்த கிடைக்கிறத எல்லாத்தையும் வச்சு செய்தியை வச்சு உண்மையும் அந்த எந்த நம்பிக்கையும் இல்லாம மத்தவங்க மேல வந்து இந்த ஃபார்வர்டர் மெசேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து செய்யறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றேன். ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய நற்பெயர்ன்றது வந்து ஒரு முக்கியமான உரிமையா இருக்கு. அதே நேரத்துல வந்து ஒருத்தவங்களுக்கு கருத்து சுதந்திரம் உண்டு, ஜனநாயகத்துல அதுவும் வந்து ஒரு உரிமையா இருக்கு. இந்த ரெண்டு உரிமையும் வந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது ஒரு வழக்கறிஞரோட கடமை. அதுவும் இல்லாம சட்டம் வந்து அதோட கடமையை வந்து கண்டிப்பா செய்யும். நான் இந்த சமயத்துல ஒரு வழக்கறிஞர் இருந்து சொல்றது என்னன்னா, இந்த தவறான மெசேஜை வந்து நீங்க பரப்புறது மூலமா ஒரு தீர்வா இருக்காது அப்படின்றதால இத வந்து ஒரு சமநிலைப்படுத்தி பாக்குறது வந்து சட்டம் தான் அப்படின்றத இந்த நேரத்துல வந்து நான் ஒரு வழக்கறிஞரா சொல்லிக்கிறதுல வந்து பெருமைப்படுறேன்.
2: ஓகே மேம், நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிச்சதற்கு மிக்க நன்றி.
1: நன்றி மேம்,
2: தேங்க் யூ சோ மச் மேம். அடையர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல அவதூறு வழக்கு அதாவது டிஃபமேஷன் இத பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் மீண்டும் அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை.

0: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 2:16:17. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து.

சில புகழ்பெற்ற கதாபாத்திரத்துக்காக சில நடிகர்களை நாம ஞாபகம் வச்சுப்போம். சில காலகட்டத்துக்காக சில நடிகர்களை நம்ம கூட ஞாபகம் வச்சுப்போம். அதாவது 60s, 70s, 80s இந்த மாதிரி காலகட்டத்துக்காக கூட சில நடிகர்களை நம்ம ஞாபகப்படுத்தி பார்ப்போம் இல்லையா. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறவங்க இந்த ரெண்டு வரையறைக்குள்ளேயுமே வராத ஒரு தனித்துவமானவர். 70 வருஷத்துக்கும் மேல தென்னிந்திய மொழிகள்ல தன்னுடைய ஒட்டுமொத்த பணிக்காக ஒருத்தவங்களை நம்ம ஞாபகப்படுத்தி பாக்குறோம் அப்படின்னா அது வேற யாரும் இல்ல, மறைந்த திருமதி சௌகார் ஜானகி அவங்களதான். எஸ், இன்னைக்கு நம்ம காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில திருமதி சௌகார் ஜானகி அவங்கள பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதோட அவங்களோட சூப்பரான பாடல்களையும் கேட்டு ரசிக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

சோகம், மிழுக்கு, நகைச்சுவை இப்படின்னு எல்லா விதமான உணர்வுகளையும் இயல்பா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அசாத்தியமான நடிகை. 7 தசாப்தங்களுக்கும் மேலாக, அதாவது 70 ஆண்டுகளுக்கும் மேலாக தென்னிந்திய திரையுலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கும் திறமையான திரை நட்சத்திரம் நடிகை மறைந்த திருமதி சௌகா ஜானகி அவர்கள். தொடர்ந்து சௌகா ஜானகி அவர்களை பற்றிய இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு புதிய பருவை திரைப்படத்திலிருந்து.

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கனங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 இன்னைக்கு காலத்தை வென்ற கனங்கள் நிகழ்ச்சியில மறைந்த நடிகை சவுகார் ஜானகி அவங்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு நடிகையோட திரைப்பயணம் அப்படிங்கிறது எப்படி தொடங்குச்சு என்பதற்கு பின்னால் பல சுவாரஸ்யமான கதைகள் இருக்கும். ஆனா திருமதி சவுகார் ஜானகி அவர்களின் கதை கொஞ்சம் வித்தியாசமானதுதான். 70 ஆண்டுகளுக்கும் மேலான திரைப்பயணம். ஆமாங்க, 1950 அறிமுகமான சவுகார் ஜானகி அவர்கள் 2023 வரைக்கும் திரையில நடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நடிச்சிட்டு தான் இருந்தாங்க. இந்திய சினிமாவில இவ்வளவு நீண்ட காலம் தொடர்ந்து பயணித்த முக்கியமான நடிகைகள் சவுகார் ஜானகியும் ஒருத்தர். ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட திருமதி சவுகார் ஜானகி அவர்கள் ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கணவரோட ஷிலாங்குக்கு போயிட்டாங்க. இவரோட தங்கை கிருஷ்ணகுமாரியும் ஒரு திரைப்பட நடிகை தான். தங்கைக்கு சினிமாவில் வாய்ப்பு தேடி குடும்பத்தோட சென்னைக்கு வந்தாங்க. அப்படிதான் ஜெமினி ஸ்டுடியோவுக்கு வந்த நேரத்தில் சவுகார் ஜானகி அவர்களோட வாழ்க்கையில சினிமா அப்படிங்கிற கதவும் திறக்க ஆரம்பிச்சது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ சவுகார் ஜானகி அவர்கள் நிறைமாத கர்ப்பிணி. 1949 ஒரு குழந்தைக்கும் தாயானார் சவுகார் ஜானகி அவர்கள். அதுக்கு பிறகு சினிமாவை நோக்கி ஒரு புதிய பாதையில பயணிக்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து சவுகார் ஜானகி அவங்கள பத்தின இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து.
1: புதுசா கேட்கிற

0: மந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வேன்?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன

வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். இன்னைக்கு நம்ம காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில மறைந்த நடிகை சவுகார் ஜானகி அவங்கள பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். தங்கைக்காக சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தங்கைக்கும் சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அவங்க தங்கையான கிருஷ்ணகுமாரி அவங்களும் தெலுங்கு படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் சவுகார் ஜானகி அவங்களுக்கு நடிப்பு மேலே ஒரு ஆசை வந்திருக்கு. இதை வந்து தன்னோட கணவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களோட கணவர் சொன்னாராம், நடிக்க வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், நீ ஏன் பாடகியாக ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாராம். நமக்குலாம் சவுகார் ஜானகி அவங்கள ஒரு மிக சிறந்த நடிகையா மட்டும்தான் தெரியும், ஆனா அவரோட கணவர் ஏன் அவரை பாடகியா முயற்சி பண்ண சொன்னாரு? அதுக்கு பின்னாடி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு இரு கோடுகள் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள், FM ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில மறைந்த நடிகை திருமதி சௌகா ஜானகி அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். சினிமாவுக்கு முன்பே வானொலியில் திருமதி சௌகா ஜானகியின் குரல், இதுதாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னு சொன்னா இல்லையா? ஆமா, 1946 to 1947 காலகட்டத்தில் வானொலி நிகழ்ச்சிகளில் பாடியும் நடிச்சும் இருக்காங்க.

அதுக்கப்புறம் மெட்ராஸ் அகில இந்திய வானொலி நிலையத்துல, அதாவது சென்னையில இருக்கிற ஆல் இந்தியா ரேடியோல வானொலி கலைஞராகவும் பணியாற்றியிருக்காங்க. இந்த வானொலி அனுபவம் தான் பின்னாடி அவரோட குரலுக்கும் உச்சரிப்புக்கும் மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. அதனாலதான் சௌகார் ஜானகி அவங்களோட நடிப்பை மட்டும் இல்லாம அவங்களோட குரலையும் உச்சரிப்பையும் ரசிக்கிற ரசிகர்கள் இன்னைய வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. தொடர்ந்து சௌகார் ஜானகி அவங்கள பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சூப்பரான பாடல் வருது பாக்யலட்சுமி திரைப்படத்திலிருந்து.

தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆமா, நாம ஏன் அவங்கள சௌகார் ஜானகின்னு கூப்பிடுறோம்? அவங்க பேரு ஜானகி தானே? எஸ், இந்த சௌகார் ஜானகி அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. ஒரு நாள் வானொலி நிலையத்துல ஜானகி, அதாவது சௌகார் ஜானகி அவங்க இருந்தப்ப இயக்குனர் பி என் ரெட்டி அங்க வந்திருக்காங்க. ஜானகியை பார்த்து, அதாவது நம்ம சௌகார் ஜானகியை பார்த்து, சினிமால நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா அப்போ ஜானகி அவர்கள் அந்த வாய்ப்பை மறுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 1949 தன்னோட கணவரோட திரும்பவும் பி என் ரெட்டியை சந்திச்சிருக்காங்க. அப்போ பி என் ரெட்டி மூலமா இயக்குனர் எல் வி பிரசாத் இயக்கிய சௌகார் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்துல கதாநாயகியா நடிக்கிற வாய்ப்பு ஜானகி, அதாவது சௌகார் ஜானகி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. '50 வெளியான அந்த படம் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றுருச்சு. அது வரைக்கும் ஜானகியா இருந்தவங்க அந்த படத்துக்கு அப்புறம்தான் சௌகார் ஜானகி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ஒரு படத்தோட பெயரே ஒரு நடிகையோட வாழ்நாள் அடையாளமாவே மாறிடுச்சு. தொடர்ந்து சௌகார் ஜானகி அவங்கள பத்தின இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இன்னைக்கு காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில மறைந்த நடிகை திருமதி சௌகார் ஜானகி அவங்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்கள்

வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணுங்கள், எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு நாம காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில மறைந்த நடிகை திருமதி சௌகார் ஜானகி அவங்கள பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், சில நடிகைகள் திருமணத்துக்கு பிறகு நடிப்புக்கு ஒரு பிரேக் விட்டுருப்பாங்க, சில பேர் போதும் இனிமே சினிமாவே வேண்டாம் அப்படின்னு கூட நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒரு குழந்தைக்கு தாயான பிறகுதான் சினிமாவுக்குள்ள வந்தாங்க திருமதி சௌகார் ஜானகி அவங்க. அங்கிருந்து தொடங்கிய அவரோட பயணம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு நான்கு தென்னிந்திய மொழிகளையும் கடந்து ஹிந்தியிலும் தொடர்ந்து பயணிச்சது. முன்னணி கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, குணச்சித்திர கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிச்சவங்க தான் மறைந்த திருமதி சௌகார் ஜானகி அவங்க. சினிமால மட்டும் இல்லாம தமிழ் மற்றும் தெலுங்கு மேடை நாடகங்களிலும் 300க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சியில நடிச்சிருக்காங்க. அதனாலதான் சௌகார் ஜானகி அவங்களோட கலைப்பயணத்தை வெறும் ஒரு சினிமா பயணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது பல மொழிகள், பல கதாபாத்திரங்கள், பல தலைமுறைகளையும் கடந்து பயணிச்சுட்டு வர்ற ஒரு மிகப்பெரிய கலைப்பயணம். தொடர்ந்து சௌகார் ஜானகி அவங்கள பத்தின இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்கு, படிக்காத மேதை திரைப்படத்திலிருந்து.

நோய் வாய்ப்பு நோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள், எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். இன்னைக்கு காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில மறைந்த நடிகை திருமதி சௌகார் ஜானகி அவங்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பேசிட்டு இருக்கோம். தொண்ணூறு வயதில் பத்மஸ்ரீ. திரையுலகில் சுமார் 70 ஆண்டுகளுக்கும் பயணித்த பிறகு 2022 தன்னோட 90வது வயதுல பத்மஸ்ரீ விருதை வாங்கினாங்க. இத்தனை ஆண்டுகால கலை பயணத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய தேசிய அங்கீகாரம் இது. இத்தனை நீண்ட பயணத்துக்கு பிறகு தனது கலை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த காவிய தலைவி சௌகார் ஜானகி உண்மையிலேயே இந்திய திரையுலகின் ஒரு தனித்துவமான திரையாளுமை. இன்னைக்கு காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில திருமதி சௌகார் ஜானகி அவங்கள பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. வர்ற பாடலோட இன்றைய காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: நேரம் 3:49. அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். என் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து.

0: தைராய்டு கழுத்துல இருக்கிற ஒரு சின்ன சுரப்பி உடம்புல பல முக்கியமான வேலைகளை கவனிக்குது. அதுல பிரச்சனை வந்தா எப்போ சிகிச்சைக்கு வரணும், என்ன மாதிரியான அறுவை சிகிச்சை இதுக்கு அவசியம், அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான கவனங்கள் தேவை, இப்படி தைராய்டு பற்றிய பல கேள்விகளுக்கான தெளிவான பதில்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தைராய்டு அறுவை சிகிச்சை மற்றும் பராமரிப்பு பற்றி தான் பேச போறோம். இதை பத்தி நாம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறுவை சிகிச்சை நிபுணரும் தலைமை மருத்துவ அதிகாரியுமான டாக்டர் பி சித்தார்த்தன் அவர்கள். நமது நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ.
1: தேங்க் யூ மேம்.
0: நேயர்களே, தைராய்டு அறுவை சிகிச்சை மற்றும் பராமரிப்பு குறித்த உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, 2271770. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஓகே டாக்டர், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனே என்ன அப்படின்னா, இந்த தைராய்டு அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. அது நம்ம உடம்புல வந்து என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யுது? நிறைய பேருக்கு இன்னும் தைராய்டுனா என்னன்னே கூட தெரிஞ்சிருக்காது இல்லையா?
1: தைராய்டுனா கழுத்துக்கு முன்பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன சுரப்பி மேம். இந்த சுரப்பி அப்படின்னாலே ஹார்மோன் சுரக்கிறது, அது சில ஹார்மோன்ஸ் சுரக்கும். அந்த ஒரு ஹார்மோன் எல்ட்ராக்சின் அப்படின்னு தைராக்சின்ற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். இதில் T3, T4 வெரைட்டிலாம் இருக்கும் சரிங்களா. அந்த ஹார்மோன் வந்து நம்மளுடைய உடலுடைய மெட்டபாலிசம், அதாவது நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சக்தி, அந்த சக்தியுடைய பயன்பாடுகள், அப்புறம் நம்மளோட உடலுடைய வெப்பம், குளிராக ஃபீல் பண்ணுறது, ஹீட்டாக ஃபீல் பண்ணுறது, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. மேலும் வந்து இதயம், மூளை, இதெல்லாத்தையுமே ஒரு விதத்தில் இந்த ஹார்மோன் வந்து உங்களுக்கு ஒழுங்குபடுத்துது. அப்படிப்பட்ட ஒரு ஹார்மோனை சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி தான் வந்து தைராய்டு. அது கழுத்தின் முன்புறம் இருக்கிற ஒரு.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த தைராய்டு பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதாவது இதோட அறிகுறிகள் சிம்டம்ஸ் எல்லாம் என்ன?
1: நான் சொன்னேன் இல்லைங்களா, தைராய்டில் ஹார்மோன் சுரக்கப்படும்னு. அது குறைவாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில்னா உங்களுக்கு சோர்வு, தூக்கம், ஒரு உடல் இடைவெளி அதிகரிக்கிறது, குளிர தாங்க முடியாத தன்மை, மலச்சிக்கல், அது மாதிரி வரும். இதுவே ஹார்மோன் அதிகமாக உங்களுக்கு சுரக்குது அப்படின்னா படபடனு நெஞ்சு படபட இதய துடிப்பு ஏற்படுறது, டிராஸ்டிக்காக எடை குறைகிறது, நிறைய வேர்வை வர்றது, கை காலில் நடுக்கங்கள் ஏற்படுறது, ஒரு மனப்பதட்டம் ஏற்படுறது போன்றவை வரும். இதை இந்த சொல்கிற இந்த அறிகுறிகள்லாம் இருக்கிறதுனாலே அதை தைராய்டுன்னு சொல்ல முடியாது. பரிசோதனை செஞ்சு தான் நம்மளால், பரிசோதனை அவசியம் நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணுறதுக்கு. ஆனால் குறிப்பாக இதுதான் அதை சுற்றி இருக்கக்கூடிய அறிகுறிகள்.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த தைராய்டு வந்து குறைவாக சுரக்கிறதுக்கும் அதிகமாக சுரக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? குறைவாக சுரந்தால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதிகமாகச்சுன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் டாக்டர்?
1: நான் வந்து எளிமையாக சொல்கிறதுனா எப்படி சொல்லலாம்னா, ஹார்மோன் குறைவாக சுரக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமாக சுரந்தால் அதை வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். குறைவாக இருந்தால் உடலோட ஒரு பொது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம வச்சுக்கலாம். நம்ம தைராய்டுடைய ஹார்மோனுடைய இது குறைவாயிடுச்சுன்னா உங்களுடைய உடல், நான் சொன்னேன் இல்லைங்களா, உடலை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு, அந்த மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது, உங்களுடைய எனர்ஜி சக்தி லெவல்களை அதான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. தைராய்டு லெவல் கம்மியாச்சுன்னா உங்களுடைய ஓவரால் உடல் செயல்பாடுகள் கம்மியானதாக உணரலாம், நம்ம புரிஞ்சிக்கலாம். அதே சமயம் அதிகமாக இருந்தால் சில செயல்பாடுகள், இதயம் படபடப்பு, வேர்வை அதிகமாகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகப்படுறது, இப்படின்னு ஒரு பொதுவாக சரியாக புரிந்து கொள்ளணும்னா இப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இது குறிப்பாக ஒரு மெடிக்கல் டெஃபினேஷன் கிடையாது, கரெக்டாக ஒரு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காமன் மேன் அண்டர்ஸ்டாண்டிங்கு இப்படி வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும்.
0: ஓகே டாக்டர், யூஸ்வலாக தைராய்டு வந்து கழுத்தில் தான் இருக்குமா? கழுத்தில் கட்டி இருந்தாலே அதை நம்ம வந்து தைராய்டுன்னு எடுத்துக்கலாமா? ஒரு மாதிரி வீக்கமாக இருந்தாலுமே இது தைராய்டு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா?

0: அப்படி கழுத்தில் வர வீக்கம் எல்லாமே தைராய்டுன்னு கருதுறது அவசியம் இல்லை. ஏன்னா கழுத்தில் பல காரணங்களால் கட்டி வரலாம். அது தைராய்டில் இருக்கும் கட்டியாக இருந்தால் அது பெரும்பாலும் தைராய்டு நாடியூல்ஸ். இந்த தைராய்டு நாடியூலில் நிறைய வகைகள் உண்டு. அதில் சில வகையான தைராய்டு கட்டிகள் புற்றுநோயாக இருக்கலாம். அதனால் இதை வந்து புரிஞ்சிக்கணும், கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பரிசோதனை பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இதில் கரெக்டான வழியாக இருக்க முடியும். ஸோ கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டி எல்லாமே தைராய்டானா கிடையாது. வரக்கூடிய கட்டிகளை கொஞ்சம் கவனப்படுத்தி நம்ம செய்யணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த தைராய்டு கட்டியை வந்து எப்படி பரிசோதித்து பார்க்குறது? பிளட் டெஸ்ட்டு, அல்ட்ராசவுண்டு, இந்த எஃப்என்ஏசி இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்காக?
0: எதுக்காக நான் சொன்னேன் இல்லைங்களா, எதுக்காகனா அந்த கட்டியோடைய பற்றி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், இது எல்லா கட்டியை பார்த்து பயப்படவும் வேணாம், ஆனால் புறக்கணிக்கவும் கூடாது. பெரும்பாலான தைராய்டு நாடியூல்ஸ், தைராய்டு கட்டிகள் கேன்சர் இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, முதல்ல தைராய்டை நம்ம அதிகமாக சுரக்குதா கம்மியாக சுரக்குதான்னா ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்து தைராய்டில் எவ்வளோ அளவு இருக்குது, தைராக்சின் லெவல் எவ்வளோ இருக்குது, T3 எவ்வளோ இருக்குது, T4 எவ்வளோ இருக்குது, மூளையிலிருந்து இந்த T3 T4 சுரக்க வைக்கிறதுக்கு தூண்டுதலுக்கான தூண்டு ஊக்கிகள் இருக்குது, TSH-ன் பேர். இது எல்லாத்தையும் பண்ணி பார்க்கணும். ஸோ அது ஒரு டெஸ்ட். ரெண்டாவது, இந்த கட்டி என்ன மாதிரியான கட்டி அப்படின்னு சொல்லணுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அல்ட்ராசவுண்ட் பண்ணி அந்த கட்டியுடைய சுபாவம் எப்படிப்பட்டது, இது புற்றுநோய் சந்தேகத்திற்குரிய கட்டியா, அதுக்கான அம்சங்கள் அதில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எஃப்என்ஏசின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊசி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கட்டியை அணுகிறதுக்கான வழி. இதனால தான் பல விதமாக வேலை செய்கிறோம். ரத்த டெஸ்ட் ஒன்று பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேனில் வந்து இமேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதோடைய எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதோடைய சுபாவம் என்ன, அது என்னத்தால் மேக்கப் ஆகிருக்கு, அது எது எதெல்லாம் கொண்டு அது உருவாகிருக்கு, அதில் இருக்கக்கூடிய கட்டி சாதா கட்டியா பிரச்சனைக்குரிய கட்டியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை ஊசி போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா யூ நோ வேர் டு யூ ஸ்டாண்ட். ஸோ அதுக்காக தான் எஃப்என்ஏசி எடுக்கணும்.
1: ஓகே டாக்டர், சரி, இப்போ வந்து தைராய்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த தொண்டை பகுதியில் கட்டி உருவாகுமா இல்லை வெளியே தெரியாமல் கூட இருக்குமா?
0: யூஷுவலாக தைராய்டு வந்து கட்டியாக ப்ரெசென்ட் ஆகிறது தான் மேடம் இதோட சுபாவம். அப்படி இல்லாமல் அது யூஸ்வலாக ப்ரெசென்ட் ஆகாது. அதனால் நம்ம அதை வந்து கட்டியாக இருக்கும் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் ப்ரெஸ்யூம் பண்ணணும். கட்டி இல்லாமலே கூட சில தைராய்டு சில நோய்கள் அப்படி இருக்கும், அதை வந்து ரொம்ப ரேர், அதை வந்து நம்ம யோசிக்க வேண்டாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், லைவ்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்டடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
1: சந்திரசேகர் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: கண்டிப்பா டாக்டர், எனக்கு என்ன கேள்வினா, இந்த உடம்புல தைராய்டு சுரப்பி அப்படிங்கறது கம்மியாக ஒருவருக்கு சுரக்கிறது அப்படிங்கறது ஹார்மோன் டெஸ்ட் மூலியமாகத்தான் பண்ண முடியுமா, அல்லது உடல்ல என்ன சிம்டம்ஸ வச்சு இவங்களுக்கு போதுமான அளவிற்கு தைராய்டு அப்படிங்கறது சுரக்கல அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும்? இது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நீங்க அந்த கட்டிகள் பத்தி சொன்னீங்க, எல்லா வகையான கட்டிகளையும் பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னு, இந்த தைராய்டு கட்டிகள் உடம்புல எந்த இடங்கள்ல பொதுவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? ஒருத்தருக்கு இந்த தைராய்டு கட்டிகள் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை எப்படி எல்லாம் நவீன சிகிச்சை முறைகள் யூஸ் பண்ணி அப்புறப்படுத்தலாம், அந்த அந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பொதுவாகவே அந்த மாத்திரைகள் அப்படிங்கறது லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, எதனால அந்த மெடிக்கேஷன்ஸ் அப்படிங்கறதுடைய ஒரு மனிதன் அந்த தைராய்டு தொடர்பான ப்ராப்ளம்ஸ்க்கு லைஃப் லாங் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு? எனக்கு இந்த மூன்று கேள்விகளுக்கும் விடை சொல்லுங்க டாக்டர்.
0: மூணு கேள்விக்கு சொல்றேன் மேம். தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் ஃபார் காலிங். எனக்கு ஃபஸ்ட் கேள்விக்கான பதில் என்னென்னா, எப்படி இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னிங்கன்னா, குறைவாக சுரக்குது அதிகமாக சுரக்குதுன்னா சில அறிகுறிகள் இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியான அறிகுறிகள், குறைவாக சுரந்தால் உங்களுடைய மொத்தமான உடல் செயல்பாடுகள் கம்மியாகும், சோர்வு அதிகமாக இருக்கும், அசதி அதிகமாக இருக்கும், தூக்கம் அதிகமாக வரும், அந்த மாதிரியான மலச்சிக்கல், சில மனக்குழப்பங்கள் அதெல்லாம் கூட தைராய்டில் வரும் கம்மியாக இருக்கிறப்போ. அதிகமாக சுரக்கும் பொழுது நெஞ்சு படபடப்பு ஏற்படுறது, வேர்வை அதிகமாகிறது, வெப்பம் அதிகமாக உணர்றது அப்படின்ற சூழல் இருக்கும். இது எல்லாமே, இந்த அறிகுறிகள் எல்லாமே தைராய்டை சார்ந்த அறிகுறிகளான

0: அது மட்டும் கிடையாது, வெவ்வேறு பிரச்சனைகள்லையும் அந்த மாதிரி வரும். அதை சரி பண்ணணும்னா நம்ம சில டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, தைராய்டோட அளவு ரத்தத்தில் செக் பண்ணி ஊர்ஜிதம் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வேலை. அதை டாக்டர் முடிவு பண்ணுவாங்க. ஒரு ஒரு கேஸுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அது அவங்க டாக்டர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கும். அந்த ஒர்க் ஃப்ளோ படி இந்த மாதிரி ஒரு அறிகுறியோடு வருபவர்களுக்கு என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணணும், முதல்ல எதை பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும்னு ஒரு அணுகுமுறை இருக்கிறதுனால முதல்ல வந்து ஒரு ரத்த டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அதே சமயத்தில் அந்த கட்டியுடைய நேச்சர் எப்படி இருக்குன்றதுக்காக நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் அதில் ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு ஊசி டெஸ்ட் போட்டு பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்படி சொல்லும் பொழுது இதில் பலவேறு விதமான சிகிச்சைகள் இருக்குது மேடம். நீங்கள் மூணாவது கேள்வியாக கேட்டது வந்து சிகிச்சைகள் எப்படி இருக்குன்னு. சிகிச்சைகள் எப்படி இருக்குன்னா, அறுவை சிகிச்சை, நான் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணர். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தைராய்டு கட்டிகளுக்கு வெவ்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆப்ரேஷன். எல்லா கேஸுக்கும் ஆப்ரேஷன் தேவையான ஆப்ரேஷன் தேவைப்படாது. மருந்துகள் மூலிமா குணப்படுத்தக்கூடிய நோய்களுக்கு மருந்து மூலிமா நம்ம குணப்படுத்துறதுக்கு என்ன மருந்து அப்படின்னு இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு சூழல் இருக்கும். அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு மருந்துகள் கொடுக்கறதுக்கு தேவைப்படும். ரெண்டாவது, மருந்தும் தாண்டி ஆப்ரேஷனும் தாண்டி தேவைப்படுற சில கேஸ்களுக்கு ரேடியோ அயோடின் அப்படின்னு சொல்கிற கதிரியக்கம் அயோடின் கதிர்வீச்சு மூலயமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இது மூணுனா இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய சிகிச்சை முறைகள்.
1: ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தைராய்டு அறுவை சிகிச்சை மற்றும் பராமரிப்பு குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறுவை சிகிச்சை நிபுணரும் தலைமை மருத்துவ அதிகாரியுமான டாக்டர் பி சித்தார்த்தன் அவர்கள்.

0: ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் செம்பகவல்லி ஃப்ரம் புதுச்சேரியில இருந்து பேசுறேன்
0: மேம். மேம் உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
1: எஸ் மேம். ஹலோ டாக்டர்.
2: ஹலோ மேம்.
1: என்னோட பையன் வந்துட்டு, எனக்கு ஒரு பையன் பொண்ணு இருக்காங்க. பையன் வந்துட்டு 3 வயசு இருக்கு, 6 வயசு ஆகுது அவனுக்கு. 3 வயசா இருக்குள்ள வந்துட்டு தைராய்டு இருக்கு, ஹைபோதைராய்டிசம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்கோம் டாக்டர். இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இந்த டேப்லெட் இது மாத்திரை இல்லாம அவனுக்கு சரி பண்ண முடியுமா? ரெண்டாவது, ஒரு டேப்லெட் போட்டு எதை வளர்ச்சி எதை பாதிக்குமா? இது எனக்கு சொல்லுங்க டாக்டர்.
2: ஹைப்போதைராய்டிசம் இருக்குன்னா, நான் முன்னாடியே நான் அந்த இதில் முதல்ல ப்ரோக்ராமோட முதல்லே சொன்னது தான் மேம். ஹார்மோன் உடலில் சுரக்கிறது எதுக்காகனா, நம்மளோட உடலுடைய சில ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இதுதான் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ். எப்படி சொல்கிறதுனா, அந்த குழந்தையோட வளர்ச்சி, அவங்களோட சக்தி பயன்பாடு, அவங்களோட மெட்டபாலிக் ரேட், அவங்களோட இதயம் செயல்படுதல், அவங்களோட மூளை செயல்படுதல், எல்லாத்துக்கும் இதுதான் தேவை. சொல்லப்போனா தைராய்டோட அளவுகளுக்கும் எலும்பு வளர்ச்சியிலையுமே ஒரு இன்டைரக்டான ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்போ குழந்தைக்கு 3 வயசுலயே தைராய்டு குறைபாடு இருக்குன்னா, அந்த குழந்தைக்கு மாத்திரை போட வேண்டியது இருக்கும். சரி, நீங்க அந்த தைராய்டை ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது உடல்ல சுரக்க வேண்டிய சுரப்பி சுரக்கல,

0: பல காரணங்களால் அது சுரக்காமல் இருக்கு,
1: ஓகே.
0: குழந்தைங்களுக்கும் அப்படி வரும். அப்படி வரும்பொழுது
1: டாக்டர் ரத்தன இடம் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். தைராய்டோட பிளேஸ் வந்து இடம் மாறி இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு டாக்டர் வந்து கம்மியா இருக்கு, ரெண்டுமே சொல்றாங்க டாக்டர்.
0: இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், பேஷண்ட் டு பேஷண்ட் மாறும்.
1: ஓகே.
0: ஸோ ஏதோ ஒரு காரணங்களாலேயோ இது கம்மியாக இருக்குது
1: அப்படின்னா
0: மாத்திரை போட்டு தான் ஆகணும். மாத்திரை நீங்கள் போடுறத குறைக்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சியை தான் அது பாதிப்போம். குழந்தை மாத்திரை சாப்பிட்றதுனால பிரச்சனைகள் வரப்போகிறத விட அது ஏதாவது இருக்குன்னா அது ரொம்ப கம்மி. நம்ம வந்து ஒரு மருந்து இதில் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரெண்டு விஷயம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து மருந்தை பயன்பாட்டுக்கே மக்கள் பயன்பாட்டுக்கே கொண்டு வர முடியும். நம்பர் நீடட் டு ட்ரீட், எவ்வளோ பேருக்கு இது பயன்பாடு ஏற்படுத்துது. நம்பர் நீடட் டு ஹார்ம், எத்தனை பேருக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நம்பர் நீடட் டு ஹார்ம்ன்றது ரொம்ப கம்மியாகவும் நம்பர் நீடட் டு ட்ரீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோவை வந்து நம்ம ஒரு அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு மாத்திரை செயல்பாட்டுக்கு வருது. ஸோ அதனால் அதோடைய எஃபெக்டுக்காக நம்ம அஞ்சுறத விட சைட் எஃபெக்டுக்காக அட்வர்ஸ் எஃபெக்டுக்காக நம்ம பயப்படுறது தவிர என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது கொடுக்கக்கூடிய மெயின் எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா, அது கொடுக்கக்கூடிய ஹார்மை விட அதிகம். நம்ம மாத்திரையை நிறுத்தும் பொழுது, அதுவும் இந்த சிறு குழந்தைக்கு நீங்கள் நிறுத்தும் போது, அது கொஞ்சம் சோ லாட் ஆஃப் திங். குழந்தை வளர்க்கும் பொழுது டெய்லி இந்த குழந்தைய மாத்திரை கொடுக்கறது, சாப்பிட வைக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஆனால் நீங்கள் டிசிப்ளின் பண்ணி நீங்கள் வளர்க்குறது ஒரு சேலஞ்ச். அதுக்காக மாத்திரையை நம்ம நிறுத்தணும்னா அந்த குழந்தைக்கு நம்ம பண்ணுறதுல தப்பு பண்ணுற மாதிரி ஆகிடும். சுரப்பி தேவை அவனுக்கு. இந்த தைராய்டு அவனுக்கு இன்னொரு இடத்துல இருந்து எடுத்து வைக்க முடியாது, ஆனா தைராய்டு மருந்து வெளியில இருந்து நம்ம கொடுக்க முடியும். இது அவங்களுக்கு டிபெண்டன்சி இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வச்சு அவன் பின்னால பெரிய குழந்தை ஆனதுக்கு பெரியவர் ஆனதுக்கு அப்புறம் குழந்தையில இருந்து நீங்க சொல்ல வேண்டியது உங்களுடைய, எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாவோட கரெக்டான ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை நீங்க அடிக்ஷன் பார்க்க கூடாது. இது
1: மூச்சு விடுறது அது வந்து வேற ட்ரீட்மென்ட் மூலமா மாத்திரை இல்லாம சரி பண்ண முடியுமா அப்படி கேக்குறாங்க
0: மேம். யூஷுவலா அப்படி இல்ல மேம்.
1: ஓகேங்க.
0: நீங்க ஆனா வந்து நான் வந்து இந்த இது வந்து ஒரு பொதுப்படையான அட்வைஸ், பேஷண்ட்டை பார்க்காம நான் சொல்றேன். நீங்க உங்க டாக்டர் கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்க, ஏன்னா இது ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு தேவைகள் மாறும். நீங்க இதுக்கும் ஒரு டாக்டர் கிட்ட உங்ககிட்ட கன்சல்ட் பண்றீங்களோ உங்க காட்டுங்க. நீங்க பாண்டியில் இருக்கிறதுனால நிறைய பேர் இருக்காங்க
1: பீடியாட்ரிஷியன்.
0: ஜிப்மர் ஒன்று இருக்கு இங்க பாண்டிச்சேரியில், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இருக்கு, அங்கேயும் ஒரு பீடியாட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ நீங்க ரெண்டு இடத்துலயுமே காட்டலாம். நீங்க
1: போடுறதுனால கூட அவங்களோட வளர்ச்சி ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமாங்க?
0: போடாம இருக்கிறதுனாலதான் வளர்ச்சி அஃபெக்ட் ஆகும்.
1: சில பேர் அப்படியே எனக்கு சொல்றாங்க, அதனாலதான்.
0: இல்ல மேம், நான் வந்து இதுக்காக கொஞ்ச நாள் படிச்சிருக்கேன் மேம், ஒரு 10 வருஷமாவது படிச்சிட்டேன் நான், நான் சொல்றேன். அதனால நான் சொல்றேன் போடணும், மாத்திரை போடணும்.
2: அழைப்பிற்கு நன்றி மேம்.
1: நன்றி
2: டாக்டர். இப்போ வந்து நம்ம இந்த எஃப்என்ஏசி இது அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. அதை செய்யறதுனால புற்றுநோய் வருமோ இல்ல பரவிடுமோ அப்படிங்கிற பயம் சில பேருக்கு இருக்கு, அது உண்மையா
0: மேம்? தைராய்டின் அமைப்பு, தைராய்டுடைய கட்டியுடைய சுபாவம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு அல்ட்ராசவுண்ட், கட்டியோட தன்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். தைராய்டு டெஸ்ட்டை வச்சு நம்ம தைராய்டு அளவு என்னன்றது, தைராக்சினோட அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த எஃப்என்ஏசி அப்படின்றது என்னென்னா ஒரு மெல்லிய ஊசி எடுத்துகிட்டு போய் தைராய்டில் நம்ம வச்சு அதில் உள்ளே இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த கட்டியுடைய ஒரிஜினல் மேக்கப் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது அந்த கட்டி ஒரு கேன்சரஸ் கட்டியா, புற்றுநோய் கட்டியா, இல்லை சாதாரணமான ஒரு கட்டியா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சிலருக்கு நாள்பட்ட ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கும், சிலருக்கு நாள்பட்ட ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கும். மாத்திரை ஹைப்பர் தைராய்டிசத்துக்கும் சில தைராய்டு சுரக்கிறத கம்மி பண்ணுறதுக்காக மாத்திரைகள் இருக்குது, அதை போடுவாங்க. தைராய்டு அதிகமாக சுரக்காமல் இருக்கிறப்போ தைராய்டை ஊக்குவிக்கிறதுக்காக வெளியிலிருந்து சப்ளை பண்ணுற எல்ட்ராக்சின் மாத்திரைகள், எல் தைராக்சின் மாத்திரைகள் நம்ம கொடுப்போம். அப்போது அதில் மாதிரி இருக்குன்னா இந்த எஃப்என்ஏசின்றது என்ன பண்ணணும்னா, இந்த

0: ஊசு அந்த கழுத்தில் இருக்கிற ஒரு சின்ன மெலிசான ரொம்ப மெலிஸ் ஒரு முடிய அளவுக்கு தான் அந்த ஊசி இருக்கும். மெலிசான ஊசி வச்சு உள்ளேருந்து இருக்கிற செல்ஸை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறது. இதனால் கேன்சர் பரவும் அப்படிங்கிறது தவறான நம்பிக்கை, அதை வந்து நினைக்க வேண்டாம். பட் இது என்ன பண்ணுங்கிறது வந்து ரொம்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு டெஸ்ட்டை வந்து நம்ம ஒரு செயல்பாட்டை கொண்டு வரதுக்கு முன்னாடி எல்லோரும் செக் பண்ணிவிட்டு இதில் பிரச்சனை இல்லைங்கிறதுக்கப்புறம் தான் அதை கொண்டு வருவாங்க. இது தவறான பயம், அதை பற்றி அப்படி கவலைப்படாமல் ஒரு பாதுகாப்பான பரிசோதனை அப்படின்னு நம்பி செய்யலாம். தேவையில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் மூலயமா தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும்.
1: கண்டிப்பா. நானும் இப்போ நெக்ஸ்ட் அந்த அது சம்பந்தமான குவெஸ்டின் தான் கேட்கலாம்னு இருந்தேன். எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தைராய்டு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது தேவை டாக்டர்?
0: மேம், முக்கியமாக கேன்சர் இல்லைன்னா கேன்சருக்கான சந்தேக சூழல் அதிகமாக இருக்குது அப்படின்னாலோ, இல்லை கேன்சர் கட்டி ரொம்ப பெருசாகி மூச்சு விட சிரமப்படுறதோ, விழுங்கிறதுக்கு உணவு விழுங்கவோ தண்ணி விழுங்கவோ சிரமம் ஏற்பட்டாலோ, இதை முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கழுத்து பெருசாக வீங்கக்கூடிய குவாய்டர் சுச்சுவேஷன்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வருதுன்னா இந்த தைராய்டு கட்டியாக எடுக்கிறதுக்கான சர்ஜரி தேவைப்படலாம். அதே மாதிரி நீங்கள் ஒன் சைஸ் டஸ் நாட் ஃபிட் ஆல், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் தனித்தனியாக முடிவு செய்ய வேண்டியது இருக்கும். அவங்களுடைய சூழலை பொறுத்து, அவங்களுடைய சுச்சுவேஷன்ஸை பொறுத்து முடிவு பண்ண வேண்டிய விஷயங்கள் இது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து தைராய்டு கட்டி இருந்தாலே அந்த அறுவை சிகிச்சை அந்த சர்ஜரி வந்து கண்டிப்பாக வேணுமா?
0: இல்லை மேம், கட்டி இருக்குன்றதுக்காக மட்டும்லாம் நாங்கள் சர்ஜரி பண்ண மாட்டோம். அல்ட்ராசவுண்ட், எஃப்என்ஏசி, இந்த கட்டியோடைய அளவு வளர்ச்சி, முன்னாடியே நம்ம ஒரு அளவை குவான்டிஃபை பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் அது எவ்வளோ வளருதுன்றது நமக்கு தெரியும். அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அறிகுறிகள்லாம் இருக்குது, விழுங்குறதுல கஷ்டம், மூச்சு விடுறதுல கஷ்டம், அந்த மாதிரி இருந்ததுன்னா கேன்சருக்கான சந்தேகங்கள் எல்லாம் ஒரு கூட்டி கழிச்சு ஒரு கணக்கு பார்த்து தான் நம்ம வந்து சர்ஜரி பண்ணலாம். சந்தேகம் இல்லாத சில கட்டிகள், பினாயின் நாடியூல்ஸ் இருக்கும் இல்லையா, கேன்சர் இல்லாத கட்டிகள், அந்த கட்டிகளுக்கு சர்ஜரி இல்லாமல் தொடர்ந்து கண்காணிக்கிறது தான் நம்மளுடைய பிளானாக இருக்கும். ஸோ எல்லா கட்டிகளுக்கும் ஆப்ரேஷன் தேவையானா தேவைப்படாது மேம்.
1: ஓகே டாக்டர், இப்போ தைராய்டு வந்து பெருசாயிடுது, அதாவது பெருசாக தெரியுது அப்படின்னா அது மூச்சு விடுறதுக்கோ இல்லை விழுங்குறதுக்கோ, அதாவது எச்சில் விழுங்குறதுக்கோ சிரமமாக இருக்குமா? இருந்தால் என்ன மாதிரியான என்ன செய்யணும் நம்ம?
0: டாக்டரை பார்க்கணும்.
1: கண்டிப்பாக
0: டாக்டரை பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஜோக்கான விஷயம் இல்லை, நான் சொன்னாலும் அப்படி தான், இந்த மாதிரியான ஒரு வீக்கம் வந்து பெருசாகுது, மூச்சு விட சிரமப்படுது, விழுங்குறதுல சிரமங்கள் ஏற்படுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு டாக்டரை பார்த்து, நம்ம சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்கட்டும். அப்புறம் அவங்க என்ன பிளானில் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பண்ணி இந்த கட்டியுடைய தன்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தென் தே கேன் பிளான் ஃபார் வாட் எவர் இட் இஸ். இதனால் பயப்பட வேணாம், புறக்கணிக்க வேண்டாம்.
1: கண்டிப்பாக. இப்போது தைராய்டு ஆப்ரேஷன் அந்த சர்ஜரி பண்ணால் குரல் வந்து மாறிடுமா இல்லை குரல் போயிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, இது உண்மைதானா?
0: எஸ் மேம், என்னன்னா தைராய்டுன்றது இருக்கு இல்லைங்களா, இது ஒரு பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு எல்லாரும் நினைப்போம். ஏன் அது பெரிய ஆப்ரேஷன் ஆகுதுன்னா, தைராய்டுன்ற சுரப்பிக்கு பக்கத்துலேயே சில நரம்புகள் போகிறது. இந்த நரம்புகள் தான் வந்து நம்மளுடைய குரல் வளையை வந்து கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்கள். ஸோ இந்த நம்ம அந்த ஒரு இடத்துல அது தொடும் பொழுது என்ன ஆகலான்னா குரல் கரகரப்பு, அதெல்லாம் கொஞ்சம் டெம்பரரியாக வரும், அப்புறம் கொஞ்ச நாளில் சரியாயிடலாம். ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி அந்த தைராய்டு கட்டி வந்து அந்த நரம்பையே சுற்றிட்டுருக்கு, கஷ்டப்பட்டவங்க எடுத்தாங்க அப்படின்னா அன்காமன், ஆனாலும் சம்டைம்ஸ் வந்து அந்த தைராய்டு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். குரல் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம சொல்லிட்டு தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி தான் பண்ணுவாங்க. சிலருக்கு அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா அதையும் சரி செய்கிற சூழல்லாம் இருக்குது, அது ஒன்றும் பயப்படுற விஷயம் இல்லை. சிலருக்கு டெம்பரரியாக கொஞ்ச நாளைக்கு அந்த கரகரப்பு, இந்த உயர் இதில் வந்து பாட முடியாமல் இருக்கிறது, இந்த
1: ஹை பிச்சில்
0: பாடுறவங்களுக்கு, எல்லாரும் பாடுறதில்ல பட் பாடுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஹை பிச்சில் பாடுறது கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும். இந்த ஃபால்செட்டோ வாய்ஸில் பாடுறது அதெல்லாம் தான் பிரச்சனை வரும், இல்லைன்னா பெரிய இது இருக்காது. பிரச்சனைகள் வந்ததுன்னா குரலில் பிரச்சனைகள்லாம் வந்தது, குரல் பெறதில் பிரச்சனை வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட அனுப்புவோம். நம்ம ரீசெண்டாக இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை

0: பிரிவு இருக்கு. அங்கே மூணு சீஃப்ஸ் இருக்காங்க. டாக்டர் சிவசங்கர்னு ஒருத்தர், டாக்டர் நவீன் நாகராஜன் ஒருத்தர், டாக்டர் ஸ்டாலின் இருக்காங்க. இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ், நவீன் நாகராஜன் இவங்க ரெண்டு பேர் தான் பண்ண மாதிரி ஆகும், ஒரு கான்ஃபரன்ஸே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஹேண்ட்ஸ் ஆன் இந்த மாதிரி ஒரு குரல் பாதிப்பு தைராய்டுக்கு அப்புறம் ஏற்பட்டாலோ இல்லை சாதாரணமாக ஏற்பட்டாலோ அந்த குரல் பாதிப்புக்கு என்ன சரி பண்ணுறதுக்கான அறுவை சிகிச்சைகள்னு அதையெல்லாம் இந்த சவுத் இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணாங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து அட்டன் பண்ணி கற்றுக்கிற சூழலை வச்சுருந்தோம். அந்த சர்ஜரிஸ் எல்லாம் நம்ம ஜிஹெச்லேயே பண்ணோம், இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையிலே பண்ணப்பட்டது. ஸோ இது ஒன்றும் பயப்படுற விஷயம் இல்லை, இது டீலபிள். சம்டைம்ஸ் அது வரும், ஒரு ஏதோ ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது, ஒரு சம்டைம்ஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து தான் ஆகும். நம்ம ரோட்டில் போகிறப்ப சில பிரச்சனைகள் வரதான் செய்யும், எல்லா டைமும் ஆக்சிடென்ட் ஆகும்னு ஆகாது. சம்டைம்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதெல்லாம் வந்து நெக்லிஜென்ஸ் கிடையாது, எல்லா ஆக்சிடென்ட்ஸும் கவனக்குறைபாடுகள் கிடையாது. கவனக்குறைபாடாலையும் ஆக்சிடென்ட்ஸ் வரும். இதில் எல்லாமே நம்ம வந்து இந்திய சூழலில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, பொது மக்களுடைய பார்வையில் எல்லா பிரச்சனைகளும் ஹாஸ்பிட்டலில் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை எல்லாமே கவனக்குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய அப்படி தான் முடிவு பண்ணப்படுது பல வேறு சூழலில். பட் ஆனால் அது கிடையாது. தைராய்டுடைய அமைப்பே அப்படிப்பட்ட அமைப்பு. அதன் பக்கத்தில் நீங்கள் தைராய்டுக்குள்ளாரியே ஒரு சின்ன சுரப்பி ஒன்று உண்டு, பேரா தைராய்டுன்னு சொல்லிட்டு அது நீக்க, அதுதான் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கால்சியம் அளவுகளை, சுண்ணாம்புச்சத்துடைய அளவு அதுதான் கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போது தைராய்டை ரிமூவ் பண்ணும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுத்தாலும் ஒரு பார்ட் ஆஃப் இட் பேரா தைராய்டு அதுக்குள்ளாரே எம்பெட் ஆகிருக்கிற ஒரு, அதுலேயே புதஞ்சு இருக்கிற ஒரு ஹார்மோன் சுரபி, அப்படி இருக்கிற ஹார்மோன் இல்லை ஆர்கன், அது அந்த ஆர்கன் அதுவும் சேர்ந்து எடுக்கும் பொழுது லாசஸ் இருக்க தான் செய்யும். அதுக்கான மாத்திரைகள் இப்போ தைராய்டுக்கு போடுற மாதிரி கால்சியம் மாத்திரையும் தொடர்ந்து போடுற மாதிரி ஒரு சூழல் வரும். அதனால் இது வந்து இந்த சர்ஜரியுடைய, இந்த சர்ஜரி செய்கிறதுல லாபம் தான் அதிகம். இதில் வர்ற பிரச்சனைகள் எது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதில் லாப நஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். நம்ம என்ன கணக்கு பார்க்கணுன்னா எதில் வரக்கூடிய லாபம் அதிகம் நஷ்டம் கம்மி அப்படின் தான். அப்படி தான் இந்த ஒரு எந்த ஒரு சிகிச்சை முறையும் நவீன மருத்துவ முறையில் இட் இஸ் ஆல் வெரி டெஸ்டட், ஸ்டாட்டிஸ்டிக்கலி ப்ரூவன் தட் திஸ் இஸ் பெட்டர் தேன் த ஹார்ம். அப்படி ஒரு பல தரப்பட்ட கட்டமைப்புகளில் வந்து செக் பண்ணிட்டு தான் நமக்கு இந்த சர்ஜரி இவால்வ் ஆகிருக்கு. ஸோ அதனால் சில அக்செப்டபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம நெக்லெக்டாக பார்க்க வேண்டாம். சிலருக்கு குரல் போகலாம் தைராய்டு பண்ணும்பொழுது, அது எல்லாருக்கும் அது வரணும்னு அவசியம் இல்லை. வந்தால் அதை டீல் பண்ணலாம், அது எப்படி டீல் பண்ணுமோ அந்த மாதிரி தேவைப்பட்ட இன்னொரு ஒரு சர்ஜரி பண்ணி கூட சரி பண்ண வேண்டியது இருக்கும், பண்ணிடலாம்.
1: ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தைராய்டு அறுவை சிகிச்சை மற்றும் பராமரிப்பு குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறுவை சிகிச்சை நிபுணரும் தலைமை மருத்துவ அதிகாரியுமான டாக்டர் பி சித்தார்த்தன் அவர்கள்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பொதுவாக்கம் சாம்பசிவம்.
0: சாம்பசிவம் சார், உங்களோட சந்தேகங்களை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம்.
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் சார்.
1: சார், தைராய்டு உள்ளவங்க அவங்களுக்கு ஏதாவது சாப்பாட்டில் அவாய்ட் பண்ண வேண்டிய பொருள் இருக்குதுங்களா? இல்லை ஏன்னா இதுதான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எதனா இருக்குதுங்களா?
2: சாப்பாட்டை அவாய்ட் பண்ணக்கூடியது என்ன இருக்குன்னு கேட்குறீங்க?
1: ஆமாம் சார்.
2: சரி சார், நான் சொல்கிறேன். இந்த ப்ரொக்கோலி, கேபேஜ், அதாவது காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, இந்த மாதிரியான இது இருக்கலாம் இருக்கிறதுலாம் வந்து அவாய்ட் பண்ணணும் சாப்பாட்டில். அதே வந்து அவங்க ப்ரிஃபரபிளாக அயோடின் ரிச்சாக இருக்கக்கூடிய நான்வெஜ் சாப்பிடக்கூடியவர்கள், மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள், மீன், அதெல்லாம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அயோடைஸ்டு உப்பு அப்படிங்கிறது நம்ம உருவாக்கின ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய அயோடின் தேவைகள் தைராய்டுன்ற ஒரு சுரப்பி, தைராக்ஸ்ன்றதை சுரக்குது, இது வந்து அயோடினை வச்சு தான் சுரக்கிறது. நம்மளுடைய உணவிலிருந்து மட்டும்தான் இந்த சப்ளை கிடைக்கும். நம்ம இந்த தைராக் இவங்கெல்லாம் இருக்கக்கூடியவங்க, ஹைப்போதைராய்டிசம் மாதிரியான நோய்கள் இருக்கக்கூடியவங்க தான் இந்த நோய் இதெல்லாம் தவிர்க்கணும். பட் அனைவருமே அந்த அயோடைஸ்டு சால்ட்டுன்னு ஒன்று, ஒரு இன்டர்வென்ஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க, ஃபோர்டிஃபை பண்ணி, அதாவது நம்மளுடைய சாப்பாட்டு உணவுலேயே இதை கலந்து நிறைய அட்டம்ப்ட் பண்ணாங்க. எண்ணெயில் கலந்து அயோடைன் கொடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணாங்க. எல்லாம் பண்ணதில் இதுதான் ரொம்ப எஃபெக்டிவான வழியாக இருந்தது. குறிப்பாக இந்த மலை கிராமங்களில் அயோடின் வாய்ப்புகள் கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெரிய, அங்கெல்லாம் வந்து எண்டமிக் ரீஜன்ஸ் ஃபார் கோயட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏரியாவுக்கே ஒரு சிறப்பு அம்சமாகட்டும் அங்கே இந்த தைராய்டு பிரச்சனைகள் வரும். அந்த இதை தவிர்க்கிறதுக்காக அரசாங்கத்தின் ஒரு பெரிய முயற்சி அது. அது குறிப்பிட்ட அளவில் சக்சீடும் ஆயிருக்கும் நம்ம அந்த பண்ணுறதில். இப்போ கொஞ்சம்னால கொஞ்சம் ஃபேன்சியெல்லாம் எல்லாருக்கும் மனசில் வந்திருக்கு, இந்த கல் உப்பு, ஹிமாலயன் உப்பு, பிங்க் உப்பு அப்படின்னு. சாப்பிடலாம், ஆனால் அயோடைஸ் சால்ட்டு தான் கரெக்டான அப்ரோச். அதை விட்டுட்டு இதை செய்கிறது கூடாது. இதையும் சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறது தான். அந்த ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ்னு ஒன்று இருக்குது, இந்த அளவுக்கு நம்ம டெய்லி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அது அந்த அளவு மிகாமல் இந்த அயோடைஸ்ட் உப்பு சாப்பிடணும் அப்படிங்கிறது, அதுதான் பெஸ்ட்டான வழி.
0: அழைப்பிற்கு நன்றி சார்.
2: நன்றி.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து தைராய்டை வந்து அந்த முழுவதுமாக அகற்றிட்டோம் அப்படின்னா ஒரு சாதாரணமான வாழ்க்கை லீட் பண்ண முடியுமா, வாழ முடியுமா?
2: மேடம், தைராய்டில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒன்றும் இல்லை மேம், எல்லாமே ஃபிட் ஆகாது. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு பாதி ஆஃப் தைராய்டை மட்டும் அகற்றுற மாதிரி இருக்கும், ஒரு சமயம் வந்து கிட்டத்தட்ட முழுசாக எடுக்கிற மாதிரியான இருக்கும், நியர் டோட்டல் தைராய்டெக்டமி. அது ஒவ்வொரு பேஷண்ட்டை பொறுத்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. சப்போஸ் கேன்சர்லாம் இருக்குன்னா, தைராய்டில் கேன்சர் இருக்குன்னா, தைராய்டு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெறிக்கட்டிகள்னு சொல்லக்கூடிய லிம்ஃப் நோட்ஸ் அதையும் சேர்த்து எடுப்போம். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப இது பண்ணி முடித்த பிற்பாடு ரொம்ப சேஃபான சர்ஜரி, நியர் நார்மல் லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம். எப்போதுன்னா தைராக்சின் சாப்பிட்றது. தைராக்சின்றது நம்ம உடலில் சுரக்கப்பட வேண்டியது, அது சுரக்காமல் இருக்குது பல காரணங்களால். இப்போ நம்ம அகற்றிட்டோம், அது சுரக்கவே இல்லை அப்படின்னா நம்ம வெளியில் இருந்து தான் கொடுக்கணும். இதை மாத்திரை ரூபமாக கொடுக்கறது தான் ஈஸியான வழி. காலையில் வெறும் வயிற்றில் நாங்கள் வந்து இந்த உணவுலாம் எதுவும் அந்த அப்சார்ப்ஷனை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு அரை மணி நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு முன்னேறோ இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, டெய்லி ஒரே டைமில் அதை செய்யணும். அப்போ தான் அந்த தைராக்சின் லெவல்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது வந்து நம்ம உடலுடைய பல்வேறு செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சுரப்பி ஹார்மோன்.

0: இப்போ அதை நம்ம அகற்றுறோம், மருத்துவ காரணங்களுக்காக நம்ம அகற்ற வேண்டியதாக இருக்குது. அது எதுவாக இருக்கலாம், கேன்சர் கட்டியாக இருக்கலாம், கேன்சர் இல்லாத கட்டியாக இருக்கலாம். டாக்டர் வந்து ஒரு முடிவெடுத்து இல்லை இதை எடுக்கணும் அப்படின்னு எடுக்கிறாங்க. எடுத்த பிற்பாடு நம்மளுடைய இயல்பு வாழ்ப்பை வேணும்னா அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவை. அதை தான் நம்ம இங்கே மருந்தாக கொடுக்குறோம். ஸோ அந்த மருந்து வந்து அடிக்ஷன் ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி நம்ம அந்த மனோபாவத்தில் அதை அணுகக்கூடாது. இது தேவை. டெய்லி மூச்சு விடுறதுன்றது ஒரு அடிக்ஷன் நம்ம நினைக்கிறது இல்லைல்ல, அந்த மாதிரி தான் இது. இது ஒரு அவசிய தேவை அப்படின்னு நினச்சி இதை ரெகுலராக போடணும். அப்படி போடும்போது கிட்டத்தட்ட ஒரு நியர் நார்மல் லைஃபை லீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், நார்மல் லைஃபே லீட் பண்ணலாம். நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணி 10-20 வருடங்கள் அப்புறம் நம்மள்ட்ட ஃபாலோஅப்லாம் வராங்க. நம்ம பார்க்காத சீனியர்ஸ் டாக்டர்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க பண்ண சர்ஜரி அந்த சீட்டோடலாம் வருவாங்க, ரொம்ப சிறப்பாக நல்லாவே இருப்பாங்க. ஸோ நத்திங் டு வரி. நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம், அதனால் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து தைராய்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உடல் எடை ஏறுறதும் இறங்குறதும் இருக்குது, இது வந்து உடல் எடைக்கும் தைராய்டுக்கும் என்ன சம்பந்தம்?
0: உடல் எடைக்கும் தைராய்டுக்கும் நேரடி சம்மந்தம் இருக்குது மேம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உடலுடைய மெட்டபாலிசம், பேசிக் மெட்டபாலிசத்தை ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது இது தான். இது அதிகமாக சுரக்க பட்சத்தில் பேசிக் மெட்டபாலிக் ரேட் அதிகமாகிடும். நம்மளை உணர்வில் உடலில் இருக்கக்கூடிய நம்ம எரிபொருளாக எடுத்துருக்கக்கூடிய உணவு இருக்கு இல்லைங்களா, அது செலவாகிறதுக்கான சூழல் ஏற்படுத்துறது. அதுக்கான ஒரு கிரியா ஊக்கி கேட்டலிஸ்டாக இருக்கிறது இந்த தைராக்சின். இப்போது அதிகமாக சுரந்ததுன்னா அதிகமாக அந்த இதெல்லாம் யூஸ் ஆகிடும், எரிபொருள் யூஸ் ஆகிடுச்சுன்னா உங்களோட எனர்ஜி கையில் வந்துடும். எனர்ஜி கையில் வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து எடை குறைவு வர ஆரம்பிக்கும். இதுவே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இடை உங்களோட தைராய்டு கம்மியாக சுரக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அது வந்து கம்மியாக இருக்குன்னா உங்களுடைய எரிபொருள் அதிக செலவாகாமல் இருந்ததுன்னா என்னாகும், உங்களோட உடல் எடை ஏற தான் செய்யும். ஸோ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா தைராய்டு அதிகமாக சுரக்கும் பொழுது எடை குறைவும், குறைவாக சுரந்ததுன்னா எடை கூடுதலும் ஏற்படும் வாய்ப்பு உண்டு.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து யூஸ்வலாகவே இந்த தைராய்டு பிரச்சனைங்கிறது வந்து ஜென்ஸ் அதாவது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. இது இதுக்கு என்ன காரணம், அதோட இந்த ஆண்களுக்கு இருக்கிற தைராய்டுக்கும் பெண்களுக்கு இருக்கிற தைராய்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா?
0: தைராய்டு அளவில் ஆண் பெண் வித்தியாசம் இல்லைங்க மேடம். ஆனால் அந்த தைராக்சின் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுடைய ஸ்கெலட்டல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாலிகுலர் பேசிஸில் அந்த மூலக்கூறுகளுடைய அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்குன்னே உரித்தா சுரக்கிற தைராக்சின் மாதிரி சுரக்கிற ஹார்மோன் எதுன்னா ஈஸ்ட்ரஜன். ஆண்களுக்கு சுரக்கிறது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது டெஸ்டோஸ்டிரோன். பெண்களுக்கு அதிகமாக சுரக்கிறது, ஆண்களுக்கு அதிகமாக சுரக்கிறது டெஸ்டோஸ்டிரோன். பெண்களுக்கு அதிகமாக சுரக்கிற ஈஸ்ட்ரோஜனும் இந்த தைராக்சினுக்கும் ஒரே மாதிரியான மூலக்கூறுகள் இருக்கு. ஸோ பெண்களுக்கு இந்த வாய்ப்புகள் இதில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வரும்பொழுது பெண்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வர்றதா ஒரு நிறைய மாலிகுலர் ஸ்டடிஸ் சொல்லுது. அதுதான் இதோட ஃபண்டமெண்டல் ரீசன். அதனால் பெண்களாக ஏற்படுத்துறது இந்த ஈஸ்ட்ரோஜன். அந்த ஹார்மோன் மாதிரியே இது இருக்கிறதுனால இந்த ஹார்மோனில் பிரச்சனைகள் வர்றதா சொல்கிறாங்க. ப்ரீபாண்ட்ரன்ஸ் பதியும் ஆண்களுக்கா பெண்களுக்கா என்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கே அதிகமாக இந்த நோய் ஏற்படுதும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இது வந்து பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் தைராய்டு பிரச்சனை வருது அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் டாக்டர்?
0: மேம், கர்ப்ப காலத்தில் தைராய்டு பிரச்சனைகள் வருது அப்படின்னா மறுபடியும் அந்த மருத்துவரோட பரிசோதனை இதை வச்சுட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். தேவைப்படும் அளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மாத்திரைகள், தைராக்சின், எல் தைராக்சின், எல்ட்ராக்சின் மாத்திரைகள், அதை வந்து நம்ம போட வேண்டியது இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நம்ம உடல் சுரக்கும் ஒரு ஹார்மோன் நம்மளையுடைய பல பாகங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி அந்த அம்மாவுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் கம்மியாகும் பொழுது குழந்தைக்கும் சில கட்டுப்பாடுகளை வந்து கட்டுப்படுத்துறதுனால அது வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக மூல வளர்ச்சியிலலாம் அது பயங்கர பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு மருத்துவருடைய ஆலோசனையின்படி அவங்க செக் பண்ணி அவங்க ஒரு பரிந்துரை கொடுத்தாங்கன்னா இது கண்டிப்பாக போட வேண்டியது இருக்கும். இதுலேயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, கர்ப்பகாலம் முடிந்த பிற்பாடு சில பேருக்கு வந்து இது தேவைப்படாமல் ஒரு சூழலும் வரும். அது வந்து ஏற்படுத்தவே தேவை.

0: செய்யப்படாத ஒரு சூழல் வரும். சிலருக்கு வந்து கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கிற சூழலும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இது மாறும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து தைராய்டுக்கான மெடிசன், அதாவது அந்த மருந்து ஆரம்பிச்சிட்டா அதை வந்து வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா?
0: பெரும்பாலும் அது ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சுரக்காததுனால தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்போது இது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான சிந்தனை அப்படிங்கிறது, இதை தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு ஆன சூழலை நம்ம வச்சுக்கிறது மட்டும்தான். அப்போ மட்டும்தான் நம்ம இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு பொருள், நம்ம உடலில் நம்ம உடல் செயல்படுறதுக்கான பேசிக்கான ஒரு பொருள். ஒரு ஆக்சிஜன் எப்படி முக்கியமோ, நம்ம உடலுக்கு ரத்தம் எவ்வளோ முக்கியமோ, அந்த மாதிரி ஒரு அவசிய தேவை இந்த பொருள் ஒரு செயல்படுறதுக்கு. ஸோ நம்ம சாப்பாட்டை விடவும் இது முக்கியம்னு நினச்சிக்கணும். அதுதான் வந்து இப்படி ஒரு வேளை நமக்கு வந்து குறைபாடுகள் வந்ததுன்னா அந்த சுரப்பி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சூழலுக்கு மருத்துவரின் பரிந்துரைப்படி அந்த அளவுகள் கூட்டப்படும், குறைக்கப்படும், செக்லாம் பண்ணுவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை, 1 மாதம் ஒரு முறை அப்படிலாம் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி அதோடய அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ உடலில் இருக்குது, நம்ம எவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட வேண்டியது இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இது வந்து இப்போ கேட்க போகிற குவஷின்ஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சோஷியல் மீடியா வழியாக ஹெர்பலாக வந்து தைராய்டை சரி பண்ணுறோம், அப்புறம் வந்து தைராய்டு டீடாக்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் முதல்ல நம்பலாமா? இது வந்து இப்படி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: மேம், இது வந்து ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன், பட் நான் சொல்ல வேண்டியது மருத்துவ ரீதியாக நம்ம சொல்லும் பொழுது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது மேம். இந்த டீடாக்ஸ்லாம், தைராய்டெல்லாம் டீடாக்ஸ்லாம் பண்ண முடியாது. அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோசிஷன் அவங்க பண்ணுறாங்க, அது மருத்துவ பரிந்துரையாக இருக்க முடியும்னு எனக்கு தோணுது மேம். அது செயல்படுத்துறத விட தைராய்டுன்றது ஒரு மருத்துவ சூழல். தைராய்ட்ஸ் ஹைப்பர் தைராய்டிசமோ ஹைப்பர் தைராய்டிசமோ இல்லை வேறு தைராய்டல் கட்டிகள் இருப்பதோ இதெல்லாம் அது ஒரு மருத்துவ பரிந்துரைப்படி செய்தால் போதும். ஒரு நிரூபணமாகாத, அறிவியல் பூர்வம் இல்லாத ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் இல்லை.
1: கண்டிப்பாக. ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கே வரப்போகிறோம். ஃபைனலாக இன்னைக்கு தைராய்டு சர்ஜரி, அதுக்காக பயப்பட, அதை பற்றி ஒரு பயம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயங்கள் என்ன? ஓவராலாக தைராய்டு பேஷண்ட்ஸ் இல்லை தைராய்டு வராமல் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 கோல்டன் டிப்ஸ் மாதிரி ஏதாவது கொடுங்க.
0: 3 கோல்டன் டிப்ஸா மேம்? உடல் பருமனுக்கும் தைராய்டுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்குது. சம்டைம்ஸ் ஒபீசிட்டினாலையும் தைராய்டு குறைபாடுகள் ஏற்படும், இந்த மாதிரி ரிவர்சலாக. அதனால் நம்ம ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப அவசியம், ஒன்று. ரெண்டாவது, பல காரணங்களால் தைராய்டுகள் நமக்கு உடலில் தைராய்டோட அளவு, தைராக்சினோட அளவு கம்மியாகுதுன்னா மாத்திரைகள் போடணும்னா தயங்காமல் ஜாலியாக மாத்திரை எடுத்துக்கணும். இது ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும், இதில் ஜட்ஜ்மெண்ட்டும் எடுத்துக்க வேண்டாம், தேவையில்லாத குழப்பங்களும் வேண்டாம். ஒரு நோய் நமக்கு எப்போ வந்தாலும் நோயை நாம் எப்பொழுதும் அறிவியல் பூர்வமாக மட்டுமே அணுக வேண்டும். அதுதான் வந்து புத்திசாலித்தனமும் கூட நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடிமகனும் சயின்டிஃபிக் டெம்பரோடு செயல்படணும் என்பது மட்டுமே அது நம்மளுடைய அடிப்படை கடமை. சயின்டிஃபிக் டெம்பரோடு நம்ம செயல்படுறதுன்றது, அதனால் அறிவியல் பூர்வமான சிகிச்சைகள், அறிவியல் பூர்வமாக ஒரு அறிவுறுத்தல் எது இருக்கோ தைராய்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கோங்க. கழுத்தில் இருக்கக்கூடிய கட்டிகள் எல்லாமே தைராய்டு கட்டிகள் அல்ல, தைராய்டு கட்டிகள் அனைத்தும் கேன்சர் கட்டிகள் அல்ல. ஸோ கட்டி வந்ததுன்னா பயப்பட வேண்டாம், அதே சமயம் அந்த கட்டியை ஜஸ்ட் லைக் தட்னு புறக்கணிக்கவும் வேண்டாம். அது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அப்ராப்ரியேட்டாக என்ன பண்ணணுமோ அன்றைக்கி அது பண்ணிடலாம், அதுதான் சரி. அப்ராப்ரியேட் அப்படிங்கிறது நம்ம ஊரில் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால், இது தமிழ் பேசுகிறதுனால தமிழ்நாடுகளிலும் தமிழ்நாடும் சரி, மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகளை விடவும் நம்மளுடைய ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. பாண்டிச்சேரியில் தடுக்க விழுற இடம்லாம் அரசு, தனியார் மருத்துவமனைகள் இருக்குது, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர்ஸோட பரிந்துரையை எடுத்துக்கோங்க. இது அறிவியல் பூர்வம் இல்லாத எந்த விதமான ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம். இன்னொன்று நான் சொல்லணும்னா, சர்ஜரி பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த சர்ஜரி நாங்கள் ரொம்ப கவனமாக டெலிகேட்டாக தான் நாங்கள் செய்கிறோமே தவிர, ஏன்னா அதில் அது முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் நரம்புகள்லாம் பக்கத்தில் இருக்குது, ஸோ ரத்தப்போக்கில்

0: வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கவனம் கொடுத்து செய்வோம். அதனால தான் அது பயமே தவிர, நாங்கள் யோசிச்சு யோசிச்சு செய்வோமே தவிர இது பயப்பட வேண்டிய அறுவை சிகிச்சை கிடையாது. நிறைய பேர் பிரச்சனை இல்லாமல் போயிடுவாங்க. அது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா, யாராவது ஒருத்தருக்கு வந்ததுன்னா அதை டீல் பண்ணலாம், பயப்பட வேண்டாம்.
1: ஓகே டாக்டர், நம்ம ஃபைனலாக நம்ம நிகழ்ச்சியோட நிறுவத்தருணத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தைராய்டு அறுவை சிகிச்சை மற்றும் பராமரிப்பு பற்றிய நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க டாக்டர். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமது நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: மார்னிங்
1: வந்தாச்சு.
0: ஓகே, நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே பாரதி.
1: எஸ், நான் ஆர்ஜே சிந்து. ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கேன், ஆர்ஜே பாரதி.
0: சரி, ஓகே, இப்ப நம்ம வந்து கட் வந்து நேர்களுக்காக பிளே பண்ணிடலாமா?
1: கண்டிப்பா கட் ரெடியா இருக்குல்ல, கொடுத்துடலாமா டயலாக்?
2: மாப்பிள்ள மாப்பு பச்சு மாப்பிள்ள மாப்பு பச்சு தாண்டா.

0: ஓகே இந்த டயலாக பேசணும் அப்படின்னா என்ன
1: பண்ணணும்? ஜஸ்ட் கால் பண்ணுங்க 2271770 2172760 வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா
0: 0411 அப்படின்ற குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வந்துடலாம்.

0: அப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க சொல்லிடுவோம்ல முன்னாடியே. சரி, மறுபடியும் நம்ம வந்து நேயர்களுக்காக அந்த டயலாக பிளே பண்ணலாம். கூடவே இன்னொரு டயலாகும் வந்து வருது.
1: ஆமா, நீங்க எந்த டயலாக் வேணா பேசலாம், உங்களுக்கு எந்த டயலாக் பிடிச்சிருக்கோ அந்த பேசலாம்.
0: ஓகே, ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல போட்டுடலாமா?
1: எஸ்.
2: மாப்பிள்ள, மாப்பு, பஞ்சு தாண்டா ஆப்பு.
0: ஓகே, இது வந்து ஒரு டயலாக் சிந்து. சரியா, அப்ப இன்னொரு டயலாக்கையும் நான் வந்து பிளே பண்ணிடுறேன். நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணிடுவாங்கல்ல நேயர்கள்லாம்.
1: கண்டிப்பா.
3: புஷ்பான ஃப்ளவர் நினைச்சீங்களா? ஃபயர். புஷ்பான ஃப்ளவர் நினைச்சீங்களா? ஃபயர்.
0: ஓகே, உங்களுக்காக வந்து ரெண்டு டயலாக் வந்து பிளே பண்ணியாச்சு. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, அந்த டயலாகை வந்து எப்படி பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கலாமா?
1: எஸ், கேட்டலாம்.
0: வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்கிருந்து?
4: நான் ஜான்சி ராணி, கென்னடி நகர்ல இருந்து பேசுறேன். ரொம்ப ட்ரை பண்ண லைன் கிடைக்கவே இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் காலரா வந்துட்டேன்.
1: என்ன மேம், உங்களுக்கே லைன் கிடைக்கலையா?
4: ஆமா,
0: இருக்கும் அதிகமா. ஓகே, சொல்லுங்க மேம்.
1: டயலாக் கேட்டிங்களா மேம் இன்னைக்கு?
4: ஆ, கேட்டேன்.
1: ரொம்ப குட்டியான டயலாக்.
4: ரெண்டு டயலாக் பேசணுமா?
1: ஆ, ரெடி.
0: பேசலாமே.
4: ஆ, பேசலாம்.
1: ஓகே.

0: ரெடி கட் கேமரா ரோலிங்.
1: இந்த தடவை நான் சொல்லிட்டேன் ரோலிங்.
0: எஸ்.
2: ஆ ஓகே ஓகே. மாப்ள மாப்ள மாப்பு வெச்சிடாண்டா மாப்பு.
1: இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நமக்கு நடந்துருக்கும்ல.
0: தவறாதீங்க.
1: ஜான்சிராணி மேம் சும்மா நினைச்சீங்களா?
0: நன்றி
1: மேம்.
2: ஓகே பை
0: பை.
1: நீங்களும் வந்து கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எஃப்எம் ரெயின்போவுக்கு டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரு எண் 2271770. வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா எந்த நேயர் வந்து டயலாக் சூப்பரா வந்து பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம்.
1: யார் இங்கிருந்து?
0: போடுங்க
1: போடுங்க.
3: ரெண்டையுமே பண்ணுங்க.
1: ரெண்டையுமே பண்ணியே ஆகணுமா? சரி ஓகே. சரி ரெடியா கேளுங்க.
4: மாப்பிள மாப்பு
5: நினைச்சீங்களா? ஃபயர்.
1: சார் நல்லா கேட்டுட்டீங்களா?
3: கேட்டாச்சு.
1: ம் சொல்லுங்க.
0: ஓகே ரெடி கட் கேமரா ரோலிங்.
1: எரிஞ்சிருவோம் பார்த்தாலே. நன்றி சார்.
3: நன்றி
0: நன்றி.
1: ஓகே இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்களும் பேசுறதுக்கு ரெடியா இருக்கோம் போ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
6: ஹலோ.
1: வணக்கம்
6: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். சொல்றது யாரு?
6: எப்படி இருக்கீங்க? நான் என் பேர் ஜனனி.
0: ஜனனி
1: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கோம்.
1: ஓகே சூப்பர்.
0: டயலாக் கேட்டிங்களா மேம்?
6: என் பையன் காவிச்சாக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க.
1: ஹாய்.
0: பையன் பேர் சொல்லுங்க பாப்போம்.
1: காவிதாவா? என்னது நம்ம பேர்? பையன் பேர் என்ன மேம்?
6: காவித்யா ஆதவன்.
1: காவித்யா ஆதவன் செம்மையா இருக்கு பேரு, சூப்பரா இருக்கு.
0: ஹாய் ஆதவன்.
1: ஆதவன் இல்லடா, காவியா ஆதித்யனா ஏதோ சொன்னாங்க. காவித்யா ஆதவன்.
0: சூப்பர் சூப்பர். இந்த பேருக்கான மீனிங் என்ன மேம்?
6: ஆக்சுவலி ஆதவன் வந்து என்னோட ஃபேவரட் காட். என்ன நான்
1: சொல்லுங்க.
0: காமெடியா பேசுறீங்க, ஸ்வீட்டா சொல்றீங்க. அப்படி
1: இல்ல அவங்களுக்கு வந்து லைன் கடத்திடுச்சு அப்படின்ற சந்தோஷத்துல
6: பேசுறாங்க.
1: கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க நீங்க தான் இது.
0: ஓகே மேம் இன்னொரு டயலாக் ட்ரை பண்ணுங்க.
6: ஆக்சுவலி அது என்ன டயலாக்?
1: என்ன
6: புஷ்பா.

0: புஷ்பானா
1: ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயர்டா. இன்னொரு தடவை சொல்லுங்க.
2: நன்றி மேம். தேங்க்யூ.
3: இப்ப நம்ம வந்து அடுத்து
2: நிறைய
3: சூப்பரான சாங் கேக்கலாம்.
2: ஓகே சூப்பர். இப்ப வந்து அப்படியே திருப்பதி படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் வருது, கேக்கலாமா?
3: எஸ்
2: ஆட்டம் பாட நீங்க ரெடியா இருக்கீங்களா?
3: கண்டிப்பா
2: சிந்து ரெடி, நேர்களும் ரெடி, நானும் ரெடி. ஓகே இப்ப என்ன பண்ணலாம்? ஆடுறதுக்கு ரெடியா இருங்க.

0: வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு அப்படின்னு கேட்டுருலாமா சிந்து? அதுக்கு முன்னாடி நம்ம சிந்து வந்து டயலாக் பேச வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் உன்ன வந்து காப்பாத்திட்டே இருக்கிறாங்க சிந்து, ஆனா நான் உங்களை விட மாட்டேன். நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம் மேம். சேப்பழகி சிந்தா மேடத்துக்கும் புதுவை பெண் பாரதி மேடத்துக்கும் மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து என்ன பேசுறது, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்,
4: நல்லா இருக்கேனப்பா. அந்த மாதிரி தானே,
2: நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி
3: இருக்கீங்க?
4: கேட்டீங்களா? பேசலாமா?
2: சொல்லுங்க.
4: ஓகே, ரெடி, கட், கேமரா ரோலிங். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது.
2: கொஞ்சம் பேச முடியல, காமெடியாவே பேசுங்க. அதான்
3: காமெடியா சொல்றது. புஷ்பானா நினைச்சியா? பயருடா,
4: பயரு எடுத்து
3: சொல்றேன். தீப்பட்டினா, தீப்பட்டிய உரசனா, ரெண்டு பக்கம் பஸ் டைலாக் எடுத்து கொடுங்களா?
4: சரி, இப்ப நீங்க ஒரு டைலாக் சொல்லுங்க, அடுத்து நாங்க ஒரு டைலாக் போடுவோம்.
3: நீங்க
4: ஒரு டயலாக் சொல்லுங்க, நாங்க கேட்டு அதை என்ஜாய் பண்ணோம். இப்ப நாங்க ஒரு டயலாக் போடுறோம், நீங்க வந்து அத சொல்லுங்க.
2: இல்ல, அவங்க வந்து ரொம்ப பயங்கரமா என்ஜாய்மென்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா?
4: அப்படியா மேம்?
3: ஆமா மேம், லைன் கிடைக்க மாட்டேது.
2: ஓகே, சோ அதனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, பயங்கர எந்துவா வேற இருக்கீங்க. ஓகே, அப்போ உங்களுக்காக டயலாக் ப்ளே பண்ணிடலாமா?
3: சரி போடுங்க பாப்பா, ட்ரை பண்றேன் மேம்.
2: கேளுங்க.
5: மனுஷன் படிச்சதுலயே உருப்படியான ரெண்டே விஷயம், ஒன்னு நான், இன்னொன்னு நீ. மனுஷன் படிச்சதுலயே உருப்படியான ரெண்டே விஷயம், ஒன்னு நான், இன்னொன்னு நீ.

0: சொல்லி கொடுங்க
1: மேம். ரெடியா
0: மேம்? பாருங்க, முறையா சொல்லி கொடுங்க.
1: முறையா சொல்லி கொடுங்க. கடவுள் படைச்சதுலயே உருப்படியான ஒரு விஷயம், ரெண்டே விஷயம், ஒன்னு நான், இன்னொன்னு நீ.
2: உங்களுக்கு மனசாட்சி குத்தலையா பாரதி மேடம்?
1: இல்ல,
2: ஓகே.
1: கடவுள் படைச்சது ரெண்டு
0: விஷயம்,
1: நாங்க பாட்டு போட்டு ஆடுறத நீங்க
0: கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: என்ன பண்ணணும்?
3: நன்றி.
1: நானும்
3: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க
2: உங்களுக்காகவே.

0: ஓகே, ஆர்ஜே பாரதி வந்து குட்டி குட்டி டயலாக்ஸா கொண்டு வந்திருக்காங்க.
1: ஓகே
2: அப்படிங்களா? சரி ஒவ்வொன்னா போடுங்க பாப்போம், கேட்டுட்டு பேசிடுவோம்.
1: ஒண்ணுனா மறுபடியும் சொல்லுங்க. ஏதோ வலிக்கிற மாதிரியே இருக்குது சார்.
2: ஏன் வலிக்க போறது பாரதி? நாங்க பேசலன்னாதான் வலிக்கும். நாங்க பேசுறதுனால ஏன் வலிக்க
0: போறது?
1: மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பிளே பண்ணணுமா? சரி ஓகே, உங்களுக்காக பிளே பண்றோம், கேளுங்க. ரெடியா? புதுசா கூட போடுங்க.
3: மனுஷன் படிச்சதுலயே உருப்படியான ரெண்டே விஷயம், ஒண்ணு இன்னொன்று நீ.
1: சார் டயலாக் பேச ரெடியா இருக்கீங்களா?
2: டயலாக் பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். கடைசியா மனுஷன் படிச்சதுல தானே சொன்னாரு அவரு?
1: கடவுள் படிச்சதுலயே.
2: ஓகே, அது ஃபர்ஸ்ட் பேசுறேன். கடவுள் படிச்சதுலயே ரொம்ப அழகான ரெண்டு விஷயம், ஒண்ணுன்னா
1: அடுத்து
2: மூணாவது டைலாக் என்னன்னு மறந்துட்டேன்.
1: மூணாவது டைலாகா? ஐயோ, உங்ககிட்ட பேசினதுல நானே மறந்துட்டேன். புஷ்பானா?
2: ரெண்டாவது
1: ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயர்டா?
2: இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஃப்ளவர்
1: சார், புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயர்டா?
2: ஓகே, புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயர்டா?
1: ஓகே ஓகே.
2: சரி, ஃபர்ஸ்ட் டயலாக் இருக்குல்ல, அத வந்து வெவ்வேறு மாடுலேஷன்ஸ் பேசுறேன்.
1: ஓகே.
2: அழுதுகிட்டே மாப்பிள்ளே, அடுத்து கோபமா மாப்பிள்ளே
1: பேசுனீங்க, அழைப்பிற்கு நன்றி.
4: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
5: பாரதி மேடம் அவர்களுக்கும், சிறுபாதகி சிந்துதா மேடம் அவர்களுக்கும் வணக்கம் சொல்வது திண்டிவனம் இளம நலம் ஆர் முருகன். நல்லா இருக்கேன் மேடம், நீங்க இரண்டு பேரும் நல்லா
1: இருக்கீங்களா?
5: ரெடி மேடம், அனைத்து டயலாகும் பேசுறேன் மேடம்.
1: எல்லா டயலாகும் டயலாகும் உங்களுக்கு தான் பேசுங்க, எக்ஸ்ட்ரா டயலாக் பேசாதீங்க.
0: ஓகே, ரெடி, கட், கேமரா
1: ரோலிங்.
5: மாப்பிளா மாப்பு வெச்சிட்டான்டா ஆப்பு.
1: ஓகே சூப்பர்.
5: புஷ்பானா புலவர் நினைச்சிட்டீங்களா?
0: புலவரா?
1: ஹாய், அவர் பிளவர்னு சொன்னாரு
0: சார்.
1: பிளவருக்கு காது கேட்கல சார். கொஞ்சம் நீங்க சொல்லுங்க சார்.

0: நெருங்குடா
1: பாப்போம், அடங்கடா அடங்குற ஆளா நீ,
2: பாட்டா போட்டுக்கலாம்.
0: எனக்கு
1: ஒரு பார்சல் சாப்பாடு அனுப்பிடுங்க. கடவுளே எங்களை காப்பாத்துங்க, கடவுளே எங்க இருக்கீங்க, இந்த உலோகத்துலதான் இருக்கீங்களா?
0: கடவுள் படிச்சதுல ரெண்டே விஷயம், உருப்படியான விஷயம் ஒண்ணுன்னா
1: நீ
0: சிங்கம் தான் சிங்கிளா வரும், பண்ணிங்க தான் கூட்டமா வரும்.
1: யார சொல்றீங்க நீங்க?
2: ஓகே சார், சூப்பர் சூப்பர்,
1: நீங்க நன்றி சார்.
0: நன்றி மேடம், உங்களுக்கு இருவருக்கும் நன்றி, மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம்
1: சிந்துமா, எனக்கு ரொம்ப வந்து டயர்ட் ஆயிட்டேன் சிந்து.
2: ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட் எல்லாம் அப்படியே குறைச்சி ஒரு பிரேக் கொடுப்போமா?
1: ஆ, சூப்பரான சாங் வருது, அதுலயும் வந்து நம்ம டான்ஸ் தான் ஆட போறோம், அதனால வந்து எப்படியும் டயர்ட் நமக்கு வந்து போக போறதே கிடையாது. ஆக்சுவலா அந்த டயலாக பிளே பண்ணோடனே எனக்கு வந்து நம்ம ஞாபகம் தான் வந்தது, கடவுள் படைச்சதுலயே உருப்படியான ரெண்டே விஷயம், ஒண்ணுன்னா
2: சூப்பரான சாங் கேட்டு வந்துருங்க.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: சொல்லுங்க
3: சார், எப்படி இருக்கீங்க?
2: என்ன
4: கண்டுபிடிச்சிருப்பான்?
3: சூப்பர். அடுத்து போதுமா? ஓகே சார், அப்படியே லைன்ல இருங்க.
4: வரக்கூடிய
3: அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேம்.
3: வணக்கம் சார. வணக்கம் மேம். யாரு இங்கிருந்து?
2: மாப்பிள்ள
5: கடவுள் படிச்சதுலயே உருப்படியான ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் தான். ஒண்ணுன்னா ஒண்ணு நீ.
3: ஓகே,
2: இப்படி என்ன பண்ணிட்டோம் நாம?
5: நாம எல்லாம் சாதனையாளர்கள்
2: தான். கண்டிப்பா கண்டிப்பா, நாமளே சொல்லிட்டாதான் உண்டு.
5: நாலு பேர் மத்தியில நடக்க வர்றதுக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு திருவு கொடுத்துருக்காங்களே. உலகமே இயங்குது.
3: சூப்பர் மேம், சூப்பர்
5: மேம், சூப்பரா அந்த டைலாக் வாழ்த்துக்கலாம்.
3: ஓகே, நன்றி மேம்.
2: இன்னொரு டைலாக் பேசலாம்.
1: வேற யாரு? நான் தான். செத்து

0: மேம் பேசுறதுக்கு ரெடியா?
1: ரெடி மேம்.
0: சொல்லுங்க.
1: அது என்ன மேம் சொல்வாங்க ஃபர்ஸ்ட்?
0: என்னடா பண்ணுவ?
2: சேகர் சித்ரோ.
0: யாருடா அந்த சேகர்?
2: வேற யாரே, நான்
0: தான். ரெடியா மேம்?
1: ஓகே மேம்.
2: ஓகே, ரெடி, கட், கேமரா
0: ரோலிங்.
1: என்னடா பண்ணுவ? சேகர் சித்ரோ அப்படினா யாரு? நான் தான்.
2: ஏன் இந்த சேகர் இவ்வளவு சோகமா இருக்காரு?
1: ஒரு சாங் சொல்லு, அது படம் பாத்துருக்கேன்.
0: ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம், சரியா?
3: எஸ். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு?
4: கண்டுபிடிங்க பாக்கலாம்.
0: நாங்க கண்டுபிடிக்க மாட்டோம், எங்களுக்கே தெரியாது.
2: எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே,
0: ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டோமே, சொல்ல
2: மாட்டோமே.
4: சிந்து மேடத்திற்கும் பாரதிக்கு ஒரு கண்ணமா.
0: ஐயோ,
4: உற்சாகமான மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் கூறுவது யார், எங்கிருந்து?
4: அதுல
0: கூட அவருக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் பத்தியா? ஆமாவா,
4: வந்தாலே திருப்பதி சிந்து மேலே வந்தாலே அந்த இடமே கல கல கல கல கல கல
2: முடிச்சு விட்டுறாங்க.
0: சொல்லவே இல்ல.
2: ஓகே, டைரக்ட் கேட்டிங்களா?
0: சொல்லுங்க சார்.
4: கேட்ட மேடம், என்ன மேடம் எங்களை இன்னும் குழந்தை பிள்ளையாவே நினைக்கிறீங்க? சின்ன சின்ன கட்டா போடுறீங்க.
0: அடுத்த தடவை வாங்க, உங்களுக்கு ஒரு 1.5 நிமிஷத்துக்கு டயலாக் கேக்குறேன்.
4: அப்படிங்களா? சரி, இந்த ஒரு டயலாக் நான் சொல்றேன், அடுத்து மத்ததெல்லாம் சொல்றேங்க.
2: ஓகே, ரெடி, கட், கேமரா
0: ரோலிங்.
4: இன்னொரு அடி வீந்துச்சு, என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவான். எவன்டாவான் சேகர்? வேற யாரு? நான் தான். என்னடா உடம்பையும் முகத்தையும் வெறப்பா வச்சிருக்காரு, காலு மட்டும் விடப்படா ஆடுது. பில்டிங் டேங்கு, பேஸ்மெண்ட் வீக்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார்.
4: அடுத்து
0: ஆமா
4: மேடம்
0: சொல்றேன்,
4: ஆண்டவன் படிச்சதுல இருக்கும்
2: நினைச்சாடா புஷ்பா என்ன தள்ளி ஒண்ணும் அப்படி கொஞ்சம் சாஞ்சி நிக்கணும்.
4: சாஞ்சி அதையும் செஞ்சு
0: காட்டுவேன்.
4: சங்கத்துல
2: அவ்வளவு நிதி இல்ல, கூடிய சீக்கிரம் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றோம்.
4: வர மாடல் மேடம், நானும் சின்ன வெங்காயம் பெருவாங்க எல்லாத்தையும் போட்டு தெரிக்கிறேன்.
0: ஒரு சேகர் டயலாக்.
4: ஓ, அதுங்களா?
0: ஆமா சார்.
4: டேய் குமரேசா,
0: யாரு சார் கூப்பிடுறீங்க?
4: எங்க போற? இங்க பெரிய பெரிய ரவுடி எல்லாம் இங்க இருக்கும் போது தனியா போய் அடி வாங்க போறியா?
2: இல்ல இல்ல,
4: இதுவும் நம்ம பச்சை குழந்தை போட்ட டயலாக் தான்.

0: ஆமா, அது அவரோட ஃபேமஸான டயலாக் அது.
1: ஓகே சார்,
2: பெரிய ரவுடி எல்லாம் அங்க இருக்கும் போது அங்க போய் தனியா அடி வாங்க போறியா அப்படிங்கிறது.
0: ஆமா, சூப்பரா சார்.
2: சிங்கத்தை சிறையில அடிச்ச சிலையை சதச்சரம் பரவாயில்லையா?
0: பரவாயில்லையா? ஓகே சார், சூப்பரா பேசுறீங்க, அழைப்பிற்கு நன்றி.
2: அழைப்பாளர்
1: வணக்கம். சரி ஓகே, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிந்து பிசி பிசி டயர்ட் ஆயிட்டோம் இல்லையா, நம்ம வந்து இப்ப ஒரு சாங் கேட்டுட்டு வந்துடலாமா?
0: கண்டிப்பா சாங் கேட்கலாமே.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் ஒன்லி ஆன் FM ரெயின்போ புதுவை 102.8 தான்.
2: ரொம்ப ஜாலியா நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? நமனி கிருஷ்ணல் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து, எப்படி டயலாக் பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமா?
1: எஸ் கேட்கலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேம். இதுவரைக்கும் வணக்கம்.

0: உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: செல்ல
0: பாட்டு மேடம், சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட்
1: சொல்லுங்க
0: பாப்போம்.
1: நான்
0: வணக்கம். யார் இங்க இருந்து? ஜெயா மேம். சொல்லுங்க, டயலாக் பேச ரெடியா?
2: உங்களுக்கு
0: நோ ஆப்ஷன்.
2: என்னடா
0: பண்ணுவ? சேகர் செத்துருவான். யாருடா அந்த சேகர்?
3: இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். ட்ரை பண்றீங்களா?
2: என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவான். யார் அது? நான் தான் அந்த சேகர்.
0: நான் தான். ஓகே மேம், ரொம்ப அழகா பேசுனீங்க. அழைப்பிற்கு நன்றி.
2: தேங்க் யூ மேம்.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: சூப்பர்
0: மேடம், வாங்க. உங்க இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. சீக்கிரம்.
2: கடவுள் படைச்சதுலே உருப்படியான ரெண்டே விஷயம்.
0: ஒண்ணு, நாங்க போனை எடுத்தது.
2: இன்னொன்னு
0: ஒத்துக்க மாட்டோம். பேச்சு மாற மாட்டீங்கல்ல, லாக் பண்ணிடலாமா? ஓகே, அடுத்தது. நெக்ஸ்ட் மேம், நெக்ஸ்ட்.
2: அப்புறம் இன்னொன்னு வந்து, மாப்பிள்ள மாப்பிள்ள
0: அழைப்பிற்கு நன்றி. நன்றி. ஓகே, நம்ம வந்து அப்படியே நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. வரும் பாடலோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம் சிந்து.
3: எஸ், கண்டிப்பா.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:11. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் சூப்பரான ஹாப்பி ஹாப்பி ஈவினிங். நீங்க ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. ஈவினிங் ஆயாச்சு, எல்லாரும் அவங்கவுங்களோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்படியே டயர்டா இருப்பீங்க. டயர்டா இருக்கிறவங்களை அப்படியே பிரிஸ்க் ஆக்கிறதுக்காக நம்ம ஆர்ஜே சாண்டி ராக் பீச்ல நிறைய ஃபன் கேம்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசிடலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே சாண்டி.
2: எல்லாருக்கும் ஒரு அழகான மாலை வணக்கம். எல்லாரும் பாண்டிச்சேரியில இருக்க எல்லாருக்கும் தெரியும், பீச்னாலே ஒரு வைப் தான். அதுவும் பாண்டிச்சேரி இருக்கிறவங்க பீச்ச மிஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. சோ அந்த வகையில நாளைக்கு லீவ் வேற இல்லையா, சோ நிறைய பேரு குழந்தைங்களை கூட்டிட்டு எல்லாருமே இப்பயே லீவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ பீச் களை கட்டுது. அந்த வகையில இங்க இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி நம்ம கேள்வி கேட்க போறோம். சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாரு கூடயும் இல்ல, அலையோட மட்டும் இல்ல, நம்ம அவங்க கூடயும் விளையாட போறோம். அந்த வகையில இப்ப ஒருத்தவங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேசுறது
3: ஹரி.
2: ஹரி எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. பொறுப்பு இல்லாம வீட்டுல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விளையாடிட்டு இருக்கீங்களா? சரி ஓகே. நீங்க என்ன எங்க இருந்து வரீங்க?
4: பாண்டிச்சேரி.
2: மறக்கவே முடியாது.
4: இப்ப எல்லா இன்சிடென்ட்லயும் பீச்ல நிறைய இன்சிடென்ட்

0: நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. மறக்க முடியாததுன்னா நான் குழந்தையா இருக்கும் போது அந்த லாஸ்ட் ஒரு யானை இருக்கும், உங்க ஏறி உட்காந்து அடி வாங்க.
1: இப்ப வந்து ஏதாவது ரீசன் சொல்லி வந்து உங்களை அவாய்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா சின்ன பிள்ளையா இருக்கும் போது, அது மாதிரி என்னென்ன ரீசன் எல்லாம்
0: சொல்லுங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் போது பீச்சுக்கு ரொம்ப எல்லாம் வந்தது இல்லை. இப்ப யார் கூட்டம் வருவாரு என்ன சூட்டம் வருவாரு என்ன சொல்லுவாருன்னா பீச் லீவ் விட்டாருன்னு சொல்லுவாரு.
1: சரி, நீங்க என்னென்ன சொல்லலாம் உங்க பசங்க சமாளிக்கணும்.
0: இல்ல இல்ல சமாளிக்க முடியாது, ஸ்கூல் பக்கத்துல நீங்க எது சொன்னாலும் சமாளிக்க போயிடலாம். பீச்சு போட்டு போனா போட்டு போயிட்டா முடியாது.
1: சரி, பீச்சுக்கு நீ இதெல்லாம் படி இல்லன்னா இதெல்லாம் பண்ணு அப்பதான் பீச்சு கூட்டு போறோம்னா சொல்லிருக்கீங்களா?
0: இல்ல அப்படி சொல்லவே முடியாது, ஏன்னா பக்கத்துலயே ஸ்கூல்ல ரெண்டு பேருக்கு முன்னாடி போகுது.
1: ஓகே,
0: பீச்சு யாருக்கு வந்து ஸ்கூல் மூட போனா விளையாடிட்டா.
1: சரி, உங்க அப்பயே என்ன மூட்ல இருக்கும் போதுல கேட்பான் சொன்னதுனால
0: சொல்லுங்க.
1: ஒருத்தர் என்ன எடுத்து துப்பாக்கியில போட்டு சுட்டாராம். சரி ஓகே, உங்க அப்பா உங்களை ரொம்ப நேரம் போன் பார்க்க விடுவாரா, ரொம்ப நேரம் டிவி பார்க்க விடுவாரா? விடுவாரா? வெரி குட் டாடி அப்பா அவரு. சரி ஓகே, அதே தான் அடுத்த கேள்விக்கு போவோமா? சரி, மேக்ஸ்ல ஒரு டெஸ்ட் வச்சிருவோம். ஒருத்தர் வந்து அஞ்சாவது மாடியில இருக்க ஒரு வீட்டுக்கு போனோம், ஒரு மாடிக்கு 15 படிக்கட்டு. அப்பனா அஞ்சாவது மாடிக்கு எத்தனாவது படிக்கட்டு ஏறி போனோம்? 15ஆ? அது முதல் மாடிக்கு தான், அஞ்சாவது மாடிக்கு. அப்பனா 5 தடவை 15 ஏறணும். அப்பனா மொத்தம் எத்தனை படிக்கட்டு? 20ஆ? ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுது, அது என்னவா இருக்கும்? மிஸ் ஆகுது. ரொம்ப கவலையா இருக்கு நம்ம மாநிலம் இது. சரி ஓகே, இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் விட்டுருவோம். நம்ம இது வரைக்கும் ஆன்சரை ப்ராப்பரா சொல்லாதனால அடுத்து நம்ம போறது ராங் ஆன்சர் ஒன்லி. நான் கேட்கிற கேள்விக்கு நீ தப்பா தான் பதில் சொல்லணும். ஓகேவா? ஏக்கு அப்புறம் ஏன் அதுவும் ஏக்கு அப்புறம் தான் வருது இல்லையா? தென்னை மரத்துல என்ன காய்க்கும்? நடந்தீங்க வேற எப்படி
2: வந்தீங்க?
1: ஃபிளைட்ல வந்தீங்களா? சரி, இப்ப ஃபிளைட் எதுல பறக்குது?
2: பெட்ரோல்ல.
1: பெட்ரோல்ல தான் பறக்குது. ராங் ஆன்சர் வண்டியில எப்படி பெட்ரோல் வரும்?

0: சரி ஓகே. ட்ரெயின் எப்படி? எங்க ட்ரெயின் எங்க போகுது? ஹாட்டல்ல போகுது. சரி ஓகே. இப்ப இது மாதிரி உங்க பசங்க, உங்க கேங் பசங்க கூட எல்லாம் என்னென்ன விளையாட்டுல
1: விளையாடிருக்கீங்க?
0: உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் இது? கிரிக்கெட்டா? சரி. கிரிக்கெட்ல எனக்கு பிடிச்ச பர்சனாலிட்டி தான் இவங்க ரெண்டு பேரையும், இந்த ரெண்டு பிளேயர் வரல நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அப்படின்னா யாரு? சொல்லுங்க
1: டக்குன்னு.
0: சரி ஓகே. நம்பர் தெரியுமா? சரி ஓகே. உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏதாவது சொல்லுங்க. டூல பெரிய நம்பர் சொல்லணும். 24? சரி ஓகே. 24ல இருந்து ரிவர்ஸ்ல சொல்லிட்டு வரலாம். 24 இங்கிலீஷ், 23 வந்து தமிழ். ஸோ அத மாதிரி தமிழ் இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ்ல ரிவர்ஸ்ல சொல்லிட்டு வரணும். ட்ரை பண்ணி பாக்கலாமா? சரி சொல்லுங்க பாப்போம்.
1: 24 21 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 17 பதிமூணு
0: ரைட்டு
1: பன்னெண்டு.
0: சரி ஓகே. ஆ நீங்க லாஸ்டா தியேட்டர்ல பார்த்தா அஞ்சு படம்.
1: ஜனநாயகன்,
0: ஒன்னு இருக்கு அஞ்சு ஃபுட்டு பேசும் அதையாவது ஜட்டதான் சொல்லுவோம் ராக்கெட் டைம் மாதிரி சொல்லுவோம்.
1: பர்கர், பீட்சா, பானிபூரி, ஐஸ்கிரீம்,
0: ஓகே லாஸ்டாலாம் ஃப்ரூட் ஃப்ளேவர் வந்துருக்கு இல்லை சார் இது. சரி ஓகே மூணு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்
1: வெனிலா ஸ்ட்ராபெரி.
0: ஓகே மூணு
1: மேங்கோ.
0: சரி ஓகே உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு. ஒரு பாட்டு தானே கேட்டேன் சப்ஜெக்ட்ல இருந்து கேள்வி கேட்கலையே. நீங்க அடிக்கடி கேட்ட பாட்டு கேட்ட உடனே வந்து சரி ஓகே நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஒரு ஜோபியலா பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க நல்லா படிக்கணும் உங்க அப்பா பேரை காப்பாற்றணும்னு நான் உங்களை விஷ் பண்றேன். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார். நேர்களை தொடர்ந்து நீங்கள் இன்னும் எத்தனை பேர் கூட விளையாட போறோம் என்ன சுவாரஸ்யமான கேள்விகள் கேட்டு அவங்க கூட ஃபன் பண்ண போறோம்ன்றதுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow 102.8.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: தொடர்ந்து பேசிடலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே சாண்டி.
2: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. சோ அலையோடு விளையாடிட்டு இருந்த இன்ஃபோர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து புடிச்சு வச்சிருக்கேன். சோ அவங்க கிட்ட கேட்டலாம். உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ஆல்வி.
2: ஆல்வி ஓகே. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஓகே.

0: சரிங்க. நீங்க பாண்டிச்சேரியில வரீங்க, ஓகே. ரெண்டு பேரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சார்.
1: ஆமா.
0: எத்தனை வருஷமா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்? ஓ, நீங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸா ரெண்டு பேரும் பீச்சுக்கு எவ்வளோ கேப்ல வந்து அடிக்கடி பீச் வருவீங்களா? எவ்வளோ கேப்ல வருவீங்க? வீக்லி வருவீங்களா, டெய்லி வருவீங்களா?
1: டெய்லி
0: டெய்லி டெய்லி பீச்ல வந்தா சரி, இதை நான் கண்டிப்பா இதை பண்ணுவோன்னா என்ன பண்ணுவீங்க?
1: பானிபூரி
0: சாப்பிடுவீங்க. அப்புறம் ஓகே, இப்ப வந்து எந்த டிப்ரெஷன்ல இருந்தா வந்து பீச் வருவீங்களா, இல்லன்னா ஜாலியா இருந்தா வருவீங்களா? சரி, இப்ப வந்து பீச் வரவங்களுக்கு வந்து நிறைய ஃபேமிலியோட வர பிடிக்கும், சோலோவா வர பிடிக்கும், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வர பிடிக்கும். அது உங்களுக்கு யார் கூட வர பிடிக்கும்? ஃப்ரெண்ட்ஸோட வந்து அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண மூமெண்ட் ஏதாவது இருக்கா? டான்ஸ்லாம் ஆடிருக்கீங்க, பாட்டு படிக்கீங்க, கேக் கட் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஓ, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கேக் எல்லாம் கட் பண்ணிருக்கீங்க. சரி, ஓகே. இப்ப வந்து உங்களுக்குள்ள வந்து போனீங்க, மேக்சிமம் எவ்வளவு தூரம் பேசிட்டீங்க?
1: ஒரு
0: சரி, ஓகே. அப்ப நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா? சில சில க்வெஸ்சன்ஸ் நான் உங்ககிட்ட கேக்குறேன், ஓகேவா? சோ அது வந்து ரொம்ப யோசிக்க கூடாது, லைட்டா யோசிக்கணும். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா, சரி ஓகே, அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம்? அருவிக்கும் குருவிக்கும் என்ன
1: வித்தியாசம்? அருவி
0: மிதக்கும். சொல்லுங்க, குருவிக்கும் அருவிக்கும் என்ன வித்தியாசம்?
1: குருவி பறக்கும், அருவி மிதக்கும்.
0: சரி, ஓகே. அது ஒண்ணு அப்படி இல்ல, எப்படின்னா குருவி கீழே இருந்து மேல போச்சுன்னா குருவி, மேலேயிருந்து கீழே வந்துச்சுன்னா அருவி. எப்படி? கரெக்டா இப்படிதான் யோசிக்கணும், ஓகேவா? சரி, ஓகே. கிளி இருக்கு இல்லையா, கிளி வந்து மழையில நனைஞ்சா என்ன ஆகும்? ஈரமா. வெரி குட். என்ன ஆகும்? ஈரமா தான் ஆகுமா? அது வந்து அது வந்து வேற பேர் ஆயிடும், கிளி அப்படின்னா பேர் ஆகும். இல்ல, வெட்டி கிளி. வெட்டுனா ஈரம்ல, சோ வெட்டி கிளி ஆயிடும், ஓகேவா? ஒரு பையன் வந்து ஹைவேஸ்ல உட்காந்து படிச்சானா, ஏன் சரியா? அவன் ஹையஸ்ட் டிஸ் பிடிக்கிறானா, அதனால ஹைவேஸ் உட்காந்து படிச்சானா? சரி, டெய்லர் பிடிச்ச மாசம் என்ன மாசம்? ஏன் ஜனவரி இருக்கிறது கரெக்ட் ஆன்சரு. தை வருது இல்லையா, சோ தை தைத்திரு நல்லா வருது இல்லையா, சோ தையின்றது டெய்லருக்கு ரொம்ப பிடிச்ச மாசமா? அப்படி சரி, ரொம்ப நீளமான பழம் இது. நீளமான பழம், நீளமான பழம்,
1: பலாப்பழம்.
0: பலாப்பழம் பெருசா இருக்கும், நீளம் தெரியலையா?
1: நீளமான.
0: ஆமா, ப்ளூபெரி. அதுவும் ஒரு வகையான கரெக்டான ஆன்சர், பட் ஆனா அது ஆன்சர் இல்ல. என்னன்னா நாவப்பழம். நாவப்பழம் சரிங்கன்னா நாக்கெல்லாம் ப்ளூ கலர் ஆகும், பாத்திருக்கீங்களா? சோ அதனால நீளமான பழம். சோ கேட்டதுக்கெல்லாம் நீங்க வந்து தப்பு தப்பா பதில் சொன்னால, அடுத்து நம்ம போற விளையாட போற விளையாட்டு வந்து ராங் ஆன்சர். நான் கேக்குற கிளிக்கு ராங்கா தான் பதில் சொன்னான், ஓகேவா? ஃபிளைட் எங்க போவோம்?
1: தரையில போவோம்.
0: அப்ப ட்ரெயின் எங்க போவோம்?
1: ட்ரெயின்.
0: சரி, ஓகே. சென்னை மக்கள் என்ன கேட்கும்? சரி, ஓகே. உங்களுக்குலாம் அது மாதிரி தான் விளையாடிருக்கீங்களா? சரி, ஓகே. ஏதாவது கடிதம் உங்ககிட்ட நீங்க இது மாதிரி சொல்லி விளையாட கடிதம் இருக்கா சொல்லுங்க, கேளு பாப்போம்.
1: ஒரு பையன் பத்து கிளி வச்சிருந்தானா, அந்த பத்து கிளியும் ஒரு
0: பணம் வந்தா பத்தும் பறந்து போவோம், அதனாலயா?
1: அது வெட்டி கிளி.
0: அது வெட்டி கிளியா? வெட்டி கிளிக்கு எனக்கு
1: அந்த பத்து கிளியா வெட்டிட்டான்.
0: அது வெட்டிக்கலையா?

ஓகே சரி ஓகே. நம்பர் கேம் விளையாடலாமா? இப்ப எப்படின்னா நீங்க ஒரு நம்பர் சொல்லணும், நீங்க ஒரு நம்பர் சொல்லணும், நீங்க நம்பர் இங்கிலீஷ்ல சொல்லணும், நீங்க நம்பர் தமிழ்ல சொல்லணும். ஓகேவா? 50ல இருந்து ஓகே. தமிழ் இங்கிலீஷ், இங்கிலீஷ் தமிழ். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. டைம் இப்ப சரியா 5:32:42 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடு விளையாடு நிகழ்ச்சியில ஆர்ஜி சாண்டி சூப்பரா ஜாலியா அப்படியே ராக் பீச்ல ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசிடலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜி சாண்டி.
3: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. அலையோடு விளையாடிட்டு இருந்தா இன்னும் ரெண்டு பேர் நம்ம கூட சேர்ந்துருக்காங்க. நாங்களும் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி வாங்களேன், பேசுவோம், ஜாலியா விளையாடுவோம். அந்த வகையில அவங்க பேர் கேட்டிடலாம். உங்க பேர் சொல்லு.
4: ஜோஸ்வி.
3: ஜோஸ்வி. உங்க பேரு?
4: ஃபிராங்க்லி.
3: ஃபிராங்க்லி. ஓகே, ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க?
4: கால்ஸ் படிக்கிறேன்.
3: போய் தானே சொல்றீங்க. என்ன படிக்கிறீங்க? சரி ஓகே. ரெண்டு பேரும் பீச் வந்து எவ்வளவு அடிக்கடி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வருவீங்க? டெய்லிக்கு வருவீங்களா? ஸ்கூல் பக்கத்துல சுவாதனால வந்து சீக்கிரம் வந்துருவீங்க. சரி ஓகே. ரெண்டு பேரும் பிரதர்ஸா? ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன விளையாட்டு
4: விளையாடிருக்கீங்க?
3: பீச்சுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுவீங்களா? ஓகே.
4: விளையாடுறோம்.

0: இன்னைக்கு வந்தா இதெல்லாம் நான் பண்ணுவேன்னா என்ன நான் பண்ணுவீங்க? அப்புறம் சரி ஓகே, எதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாப்பிடுவீங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு கபடி? ரொம்ப ஓகே, ரெண்டு பேருமே கபடி விளையாட்டு. சரி ஓகே, பிடிச்ச பர்சனாலிட்டினா யாரு? இவங்க விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கணும். எம்எஸ் தோனி விளையாட்டு கொடுக்கணும். ஓகேவா? சரி, உங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து கடிசை சொல்லி எல்லாம் விளையாடிருக்கீங்களா?
1: இல்ல சார்.
0: இல்லையா? சரி ஓகே, அப்ப நான் இன்னைக்கு கடிச்சோட்லாம் கேக்குறேன். சோ அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு பாக்கலாமா? ஒருத்தர் கால்ல வந்து மோதிரம் போட்டுட்டு இருந்தாரா?
1: ஏன்
0: கால் கால் மோதிரம்? தெரியலையா? ஏன்னா அது கால் போன் மோதிரமா? சரி ஓகே, அடுத்த கேள்வி. ஓகேவா? தொப்பி எப்ப ஒத்த கால்ல நிற்கும்? தண்ணியில நிற்கும் போது ஒத்த கால்ல நிற்கும். ஏன் அது கரையில நிற்கும் போது ஒத்த கால்ல நிற்கா? சொல்லுங்க பாப்போம், எப்ப தெரியுமா நிற்கும்? அதுக்கு எப்ப தோணுதோ அப்ப நிற்கும். ஓகேவா? இந்த மாதிரி யோசிக்கணும். ஓகே, ரொம்ப டீப்பெல்லாம் யோசி வாட் இஸ் 2 × 2 = 4 அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? சரி, ஏ டு இசட் லெட்டர்ஸ் இருக்கையா, அத மேலேந்து கீழே போட்டா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கீழே விழாதான். என்ன லெட்டர்? ஏவா? ஏன் போயிடும்ல அதனால. சரி ஓகே, ஏலேந்து இசட் வரைக்கும் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து, சரி அந்த பொசன் ஒருத்தருங்க, ஒருத்தன் மேலேந்து பந்து கீழே தூக்கி போட்டானா, பந்து கீழே வந்து செய்யன் கண்டினியூ யோசிச்சு பதில் சொல்லுங்கப்பா. ஏன் தெரியலையா? ஏன்னா மேல பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லையா அதனால. சரி, தண்ணியில இருக்கிற ஒரே ஒரு மீன் மீனால மட்டும் நீந்த முடியாது, அது என்ன மீன்? மீனுங்கிற நண்டுங்கிறீங்க. இப்பதான் பாம்புக்கு வரீங்க. சரி, சாமிக்கும் கோயிலுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல தெரியலையா? சாமி விக்ரம் நடிச்சது, கோவில் சிம்பு நடிச்சது. அடுத்து லஞ்ச் பேக், லஞ்ச் பேக் இருக்கு இல்லையா? சோ லஞ்ச் பேக்குக்கும் ஸ்கூல் பேக்கும் என்ன வித்தியாசம்?
1: லஞ்ச் பேக் வந்து சாப்பாடு ஸ்கூல் பேக்ல புக்கு.
0: ஓ அப்படியா? இல்ல லஞ்ச் பேக்ல லஞ்ச் வைக்கலாம், ஆனா ஸ்கூல் பேக்ல ஸ்கூல் வைக்க முடியாது, அதான் வித்தியாசம். சரி ஓகே, நீங்க ரெண்டு பேருக்கு மேக்ஸ்ல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இல்லையா? சரி, அப்பனா நம்ம வந்து அடுத்த கேம் போயிடும். சரி, ராங் ஆன்சர் ஒன்லி, நான் கேட்கிற கேள்விக்கு ராங் ஆகாது சொல்லணும். ஓகேவா? காக்கா எப்படி கத்தும்? நாய் மாதிரி கத்துமா? நாய் எப்படி கத்தும்? சரி, அப்ப பூனை எப்படி கத்தும்? அதான் காக்கா எப்படி கத்தும்?
1: என்ன
0: கலர்ல இருக்கும்? ரெட் பண்ணா ரெட் கலர்ல தான் இருக்கும்.

0: சரி ஓகே. காலேஜ் போனா என்ன பண்ணுவீங்க? சரி ஓகே. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நம்பர் கேம் விளையாடலாமா? என்ன கேம் விளையாடலாம்னா தங்கிலீஷ் கேம் விளையாடலாம். இப்போ வந்து நீ தமிழ்ல ஸ்டார்ட் பண்றத அடுத்து உங்க அண்ணன் வந்து இங்கிலீஷ்ல சொல்வாரு. அவர் இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு அடுத்த நம்பர் நீ தமிழ்ல சொல்லணும். தங்கிலீஷ் விளையாடலாமா? ஓகே ரைட். 25 லேந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்பர் சொல்லுங்க.
1: 25.
0: ராங் ஆன்சர் ஒன்லி. முடிச்சு நம்ம நம்பர் கேமுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து ராங் ஆன்சர் சொல்லக்கூடாது. 25 அப்போ வந்து 24 தமிழ்ல சொல்லணும். ஓகே.
1: 25
0: தப்பு தமிழ்ல சொல்லணும்.

நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM Rainbow 102.8.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: பாட்டு பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
3: இது ஓகே. மனம்
1: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
3: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜி சாண்டி ராக் பீச்ல ஜாலியா நிறைய கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜி சாண்டி.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. அலையோடு விளையாடிட்டு இருந்தா இன்னொருத்தர் கூட நம்ம பேச போறோம். வணக்கம், அர்ஜுன் சார் எங்கிருந்து வரீங்க? சரி ஓகே. எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பீச்
2: வருங்க?
1: பீச் தான் உங்களுக்கு எல்லாமே. பாண்டியில வந்து நிறைய பீச்சஸ் இருக்கியா? சோ என்ன பீச் வந்து
2: உங்களுக்கு?
1: எதனால
2: நிறைய பாருங்க?

0: சரி ஓகே சரி, இவ்வளவு நேரம் வந்து கான்வர்சேஷன் சீரியஸா போயிடுச்சு, நம்ம வந்து விளையாடக்கு போலாமா? ஒரு சில நான் உங்ககிட்ட ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பேன். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அந்த மாதிரி கேட்க மாட்டேன். நீங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ற மாதிரி தான் கேள்வி கேட்பேன். சரி ஓகேவா? நீங்க வந்து ஹோட்டல்னு சொன்னதுனால இப்ப வந்து ஒரு ஹோட்டல் ரிலேட்டட் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகேவா? ஒருத்தர் வந்து இட்லியில வந்து தீ குச்சி பத்த வச்சு வச்சாரே, ஏன்னா இட்லி பஞ்சு போல இருந்துச்சா? அதை செக் பண்ணாரா? அது அவருக்குதான் தெரியும். நம்ம அடுத்த கேள்விக்கு போறோம். சரி, ஒருத்தர் வந்து பிரியாணி செய்யலாம்னு பிளான் பண்ணாராம். இப்ப வந்து கடைக்கு போய் எல்லா திங்ஸையும் வாங்கணுன்றதுக்காக கடைக்கு குடுக்குதுன்னு ஓடுனாராம். அவர் முதல் வாங்கினது என்னவா இருக்கும்? ஐயோ, கரெக்டா கண்டுபிடிச்சீங்களே. சரி ஓகே. சரி, ஒரு மண்டபத்துல வந்து ஒரு சைடு வந்து ஒரு 50 இலை போட்டிருக்காங்க, இந்த சைடு வந்து ஒரு 50 இலை போட்டிருக்காங்க, சரிசா என்ன வரும்? ரொம்ப எக்ஸ்பெக்ட். சரி, ஒரு தோசை சுடும் போது பறந்து போச்சா? ஏன் ஏன் இல்ல அதுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் கீழே போட்டக்கா ஒரு லெட்டர் மட்டும் கீழே விழாது. அது என்ன லெட்டர்? எக்ஸாக்ட்லி பறந்து சொல்லு சொல்லுங்க. ஏ பி
1: அப்புறம்
0: என்ன குடுப்பீங்க? ஏன் பச்சை கலர்லதான் இருக்கு? சரி ஓகே. ஏரோப்ளேன் எதுல போடுது?
1: கடலுக்குள்ள.
0: சினிமா தேட்டர்ல பாப்பீங்க? சீரியல் எல்லாம் அதுல பாக்குறீங்க? கோயிலுக்கு போன என்ன பண்ணுவீங்க? என்ன கிடைக்கும்? என்ன பாப்பீங்க?
1: நீங்க
0: வந்தவனே பண்ற 5 விஷயம்.
1: காஃபி, பூங்கா,

Yes, Sandy, thank you so much.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் டிஜிட்டல் பண பட்டுவாடா பயணத்தில் முக்கிய திருப்புணையாக திகழும் யுபிஐ தொழில்நுட்பத்தின் 10 ஆண்டு கால வெற்றியை பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். அரசு சார்ந்த ஏவுகணை தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களின் உள்நாட்டு உற்பத்திக்கு வழங்க மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இந்த ஆண்டிலேயே செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி வணிக சீர்திருத்த சட்ட முன்வரைவு மாநில சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இனி விரிவான செய்திகள். 2016 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்தியாவின் யுபிஐ டிஜிட்டல் பண பரிமாற்ற வசதி இன்றுடன் 10 ஆண்டுகளை பூர்த்தி செய்து 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இந்தியாவின் டிஜிட்டல் பண பட்டுவாடா பயணத்தில் முக்கிய திருப்பு முனையாக திகழும் யுபிஐ தொழில்நுட்பத்தின் 10 ஆண்டுகால வெற்றியை பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். இது ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டிய வெற்றி என்றும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். யுபிஐ வசதியின் பயன்பாடு தொடர்பான அனுபவங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டவர்களும் யுபிஐ தொழில்நுட்பத்தின் வெற்றியை பாராட்டியுள்ளனர். யுபிஐ தொழில்நுட்பம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: யுபிஐ வசதி மூலம் கடந்த நிதியாண்டில் மட்டும் மொத்தம் 314 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் 24,162 கோடி பணப்பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 2016-17ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது சுமார் 13,000 மடங்கு வளர்ச்சியாகும். இந்தியாவில் மக்களின் பணப்பரிமாற்ற வழக்கத்தில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ள இந்த வசதி தற்போது எல்லைகளின் குறுக்கே செயல்படும் டிஜிட்டல் பணப்பரிமாற்ற வசதியாக இலங்கை, பூட்டான், நேபாளம், சிங்கப்பூர், மொரீஷியஸ், பிரான்ஸ் உட்பட 11 நாடுகளிலும் அமலாகி வருகிறது. தற்போது உலகின் 49% நிகழ்நேர பண பரிமாற்றங்கள் யுபிஐ மூலமாக மேற்கொள்ளப்படுவதும் இந்தியாவின் யுபிஐ வசதியை உலகின் மிகப்பெரிய நிகழ்நேர பணப்பரிமாற்ற வசதியாக சர்வதேச செலாவணி நிதியம் அங்கீகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி கூட்டாண்மை உறவுகளையும் முதலீட்டு தொடர்புகளையும் வலுப்படுத்திக் கொள்ள இப்பயணத்தின் போது முக்கியத்துவம் அளிக்கப்படும் என நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கனடாவின் டொரண்டோ நகரில் அந்நாட்டு நிதியமைச்சருடன் இணைந்து நிதி மற்றும் பொருளாதார பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கிறார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கழகத்தினால் உருவாக்கப்பட்ட மரபு சார்ந்த அனைத்து ஏவுகணை தொழில்நுட்பங்களையும் பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களின் உள்நாட்டு உற்பத்திக்கு வழங்கும் உத்தேசத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய தொழில்நுட்பங்கள் மூலம் பாதுகாப்புத் துறைக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை உரிய தரத்துடன் இந்தியாவிலே தயாரிப்பதில் உள்நாட்டு அளவிலான பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இம்முடிவு அமைந்துள்ளது. நவீன பாதுகாப்பு உற்பத்தியில் உள்நாட்டு நிறுவனங்களின் திறன்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் பாதுகாப்பு உற்பத்தியில் உள்நாட்டு திறன்களை வலுப்படுத்தவும் இதனால் ஏதுவாகும் என பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த நிதியாண்டில் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி துறையின் மதிப்பு 1.78 லட்சம் கோடி ரூபாயாக சாதனை அளவில் அதிகரித்திருப்பதாக பாதுகாப்பு உற்பத்தித்துறை செயலர் திரு சஞ்சீவ் குமார் தெரிவித்துள்ளார். இது கடந்த 2013-14ஆம் ஆண்டில் வெறும் 43,000 கோடி ரூபாயாக மட்டுமே இருந்ததாகவும் அவர் இன்று புதுடெல்லியில் பாதுகாப்பு உற்பத்தி தொடர்பான தேசிய மாநாட்டில் பேசுகையில் கூறினார். இந்தியாவில் உள்நாட்டு அளவிலான பாதுகாப்பு உற்பத்தி சூழல் வேகமாக மேம்பட்டு வருவதால் தொழில் முனைவோர் இத்துறைக்கான பிரத்யேக ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பணிகளில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் வான்வழி சரக்கு போக்குவரத்து துறை கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ச்சியான முறையில் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் தற்போது இத்துறையின் வளர்ச்சி 40% அதிகரித்திருப்பதாகவும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த வான்வழி சரக்கு போக்குவரத்து மையங்கள் மற்றும் இதர வசதிகளை உருவாக்குவதே அரசின் நோக்கம் என்று அவர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். நாட்டில் சரக்கு போக்குவரத்து கட்டமைப்பை விரிவாக்கம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். டெல்லி விமான நிலையத்தில் வான்வழி சரக்கு போக்குவரத்து மையம் ஒன்றை அமைக்க ஃபெட்எக்ஸ் நிறுவனத்திற்கும் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கும் இடையே கூட்டாண்மை எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். 6G தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்திலும் செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கணினி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட நவீன துறைகளிலும் அடுத்த கட்ட வளர்ச்சியை வடிவமைக்கும் நாடாக திகழ்வதே இந்தியாவின் விருப்பம் என்று

0: மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் சி டாட் எனும் டெலிமேட்டிக்ஸ் மேம்பாட்டு மையத்தின் 43வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் தகவல் தொடர்பு புரட்சியில் சி டாட் அமைப்பின் பங்கு மிக முக்கியமானது என்றும், நவீன தொழில்நுட்பங்களில் புதுமையை தூண்டும் அமைப்பாகவே இந்த மையம் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவின் தொழில்நுட்ப பயணத்திலும் நாட்டு மக்களின் வாழ்விலும் ஒருங்கிணைந்த ஒரு அங்கமாகவே சி டாட் மையம் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் நகரப்பகுதி மக்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்க ஏதுவாக கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இந்த ஆண்டிலேயே செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இன்று சட்டமன்றத்தில் துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களின் போது உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், மழைநீரை சேகரித்து நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்தவும் அனைத்து ஏரிகளை ஆழப்படுத்தி நீர்த்தேக்கத்திறனை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் பொருளாதார வளர்ச்சி காரணமாக வாகனங்களை வாங்குவதற்கான பொதுமக்களின் சக்தி அதிகரித்திருப்பதால் போக்குவரத்து நெரிசல் இருக்கத்தான் செய்யும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். போக்குவரத்து நெரிசலை சரிப்படுத்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களில் புதிய உறுப்பினர்களும் பங்கேற்று பேசினர். புதுச்சேரி வணிக சீர்திருத்த சட்ட முன்வரைவு மாநில சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இம்மசோதாவை அவையில் தாக்கல் செய்தார். மசோதா குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: முதலீடு, தொழில் முனைவு, புதுமையாக்கம் மற்றும் வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கான முக்கிய கேந்திரமாக புதுச்சேரியை மாற்றும் நோக்கத்துடன் கூடிய புதுச்சேரி வணிக சீர்திருத்த மசோதாவில் புதுச்சேரியில் வர்த்தகம் புரிவதற்கான விதிமுறைகள் நம்பிக்கை, பொறுப்புணர்வு மற்றும் வெளிப்படைத்தன்மையின் அடிப்படையில் எளிமையாக்கப்பட்டுள்ளன. அரசுக்கும் தொழில் முனைவோருக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் காலக்கெடு அடிப்படையிலான முடிவுகளை மேற்கொள்ள மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கடனை வசூலிப்பதில் அனுமதிக்கப்படும் சலுகை காலத்தை 5 ஆண்டுகளாக நீட்டிக்கவும், நில பயன்பாட்டு விதிமுறைகளில் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்தவும் விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளன. தொழிலாளர் பாதுகாப்பு, பொது பாதுகாப்பு, மாசு கட்டுப்பாடு, பொது சுகாதாரம் உட்பட அரசின் பல்வேறு அனுமதிகளுக்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டால் தொழில் முனைவோர் தரப்பிலிருந்து முயற்சி எடுக்க தேவையின்றி தானாகவே மேல்முறையீடு தொடங்கும் வகையில் புதிய நடைமுறைகள் மசோதாவில் இடம்பெற்றுள்ளன.
0: மிலாது நபி திருநாளை முன்னிட்டு மாஹேவில் இன்றும், புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதியில் நாளையும் அனைத்து மதுபான கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. இதை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 31ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பதிப்பக பிரிவு புத்தக தயாரிப்பில் சிறந்த செயல்பாட்டுக்கான இந்திய பதிப்பாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை வென்றுள்ளது. இந்தி, உருது மற்றும் ஆங்கிலத்தில் பதிப்பக பிரிவால் வெளியிடப்படும் பத்திரிகைகளும் பதிப்பக பிரிவின் பல்வேறு நூல்களும் இந்த விருதுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் வளர்ச்சி மற்றும் சமகால பிரச்சினைகள் குறித்தும், கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் குறித்தும் பல்வேறு தகவல்களை வாசகர்களுக்கு வழங்குவதில் இந்நூல்கள் மற்றும் பத்திரிகைகள் முக்கிய பங்காற்றி வருவதாக பதிப்பக பிரிவில் தலைமை இயக்குநர் டாக்டர் தீரஜ் ககாடியா கூறியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன் யுபிஐ பணப்பரிமாற்ற வசதி தொடங்கப்பட்டபோது காங்கிரஸ் வெளியிட்ட கேலி கிண்டல்களை மீறி யுபிஐ தற்போது நாட்டின் முக்கிய வலுவாகவே மேம்பட்டுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் டிஜிட்டல் பணப்பட்டுவாடா பயணத்தில் முக்கிய திருப்புமுனையாக திகழும் யுபிஐ தொழில்நுட்பத்தின் 10 ஆண்டுகால வெற்றியை பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். அரசு சார்ந்த ஏவுகணை தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களின் உள்நாட்டு உற்பத்திக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இந்த ஆண்டிலேயே செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி வணிக சீர்திருத்த சட்டம்

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பட மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமுனை கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23 நாள் ஆண்டுக்கு மகனம் ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெளிய அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21 நொடிகள். நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட்டான ஷோ மனம் விரும்புதே. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பாரதி. இந்த டைம்ல எனக்கு இப்ப ஒரு சூப்பரான மெலடி சாங் கேட்கணும் அப்படின்னு தோணுதா, இல்லப்பா எனக்கு செம்ம ஃபாஸ்ட் பீட்டான பீட் சாங் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மனசு வந்து ஆவலா இருக்கா, இல்லப்பா எனக்கு வந்து ஒரு பெப்பியான சாங் கேட்கணும், எந்த சாங்கா இருந்தாலும் உங்க மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றொரு 2271770 வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் அழைப்பாளர் யார், எங்கிருந்து என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்.
2: படம் வந்து பெரும்புள்ளிங்க.
1: ஓகே.
2: பாடல் வந்து பொன்மகள் வந்தாளுங்கிற ஒரு ரீமிக்ஸ் ஆங்க. இது இந்த பாட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. இத வந்து ஒரு பொன்மகள்கிட்ட
1: கேக்குறேன். முடியல சார், முடியல. யாரு நீங்களா? ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கிட்ட என்ஜாய் பண்ணலாம். அழைப்பிற்கு நன்றி.
2: நன்றிங்க மேடம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ மனம் விரும்புதே. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: அழைப்பிற்கு
0: நன்றி.
1: நன்றி மேம்.

0: நவநிகிஷில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: எங்கள் தன் மகளுக்கு பொன் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். கூறுவது யார், எங்கிருந்து?
1: பாளையம்.
0: சொல்லுங்க சார்.
1: வானலை வழியே தினந்தோறும் வரும் எங்கள் தேவதைக்காக ஒரு பாடல்.
0: ஓகே, உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது சார், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி.
2: தேவதைய அசத்தி புட்டான் நம்ம நண்பன்தான், காதல் இல்ல ஜெயிச்சு புட்டான் காதல் மன்னன்தான், தேவதைய அசத்தி புட்டான் நம்ம நண்பன்தான், காதல் இல்ல ஜெயிச்சு புட்டான் காதல் மன்னன்தான்.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். நேயர்கள் கவனத்திற்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோ ஹிட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹிட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
0: நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம். சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரேட்டான சாங்?
2: கர்நாடக திரைப்படத்துல இருந்து சுத்தம் பூத்து தேசம்.
0: ஓகே, அந்த பாட்டு தான் வேணுமா? உங்களின் விருப்ப பாட்டு காதுகளில் கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8.

0: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து? சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங். சொல்லுங்க சார். பரவாயில்ல, என்ன பாடல் சார்? ஜிஞ்சினுக்காவா? சரி, ஓகே சார், அழைப்பிற்கு நன்றி.
1: தேங்க்யூ மா.

இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய ஃபேவரட்டான சாங்கையும் கேட்கணும் அப்படின்னா போன் எடுங்க, எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரியன் 2271770 வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேம்.
0: சந்தோஷம். சொல்லுங்க உங்களுடைய ஃபேவரட்டான சாங்.
3: ராவணன் இது திரைப்படத்தின் பெயர். விக்ரம் அண்ட் ஐஸ்வர்யா ராய் அவர்களுடைய சூப்பரான நடிப்பு. இதுல கல்வரே கல்வரே அப்படின்னு லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம். கேட்க அந்த பாடல் விருப்பீங்களா?
0: ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி. உங்களுடைய ஃபேவரட்டான சாங்கையும் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? போனை எடுங்க, டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றொரு எண் 2271770, வெளியூர் நேயர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டனையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. கேட்டு ரசிக்க எஃப்எம் ரெயின்போ இருக்கு, இனி கவலை எதுக்கு?

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
2: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: மனம் இருமிலே நிகழ்ச்சியின் ஆர்ஜே பாரதி மேடம் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் கூறுவது யார், எங்கிருந்து?
3: நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல் அமிதராஜா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்க மேடம்.
0: ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்?
3: என்னுடைய ஃபேவரட் சாங் பிரியம்படம் படத்திலிருந்து பாரதிக்கு கண்ணம்மா என்ற ஒரு அழகான பாடல்.
0: ஓகே சார், உங்களுடைய விருப்பமான பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நான்

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். இந்தியாவின் டிஜிட்டல் பணப்பட்டுவாடா பயணத்தில் முக்கிய திருப்புமுனையாக திகழும் யுபிஐ தொழில்நுட்பத்தின் 10 ஆண்டுகால வெற்றியை பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். இது ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்றும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். யுபிஐ வசதியின் பயன்பாடு தொடர்பான அனுபவங்களை மக்கள் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கழகத்தினால் உருவாக்கப்பட்ட மரபு சார்ந்த அனைத்து ஏவுகணை தொழில்நுட்பங்களையும் பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களின் உள்நாட்டு உற்பத்திக்கு வழங்கும் உத்தேசத்திற்கு

பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்தியாவின் வான்வழி சரக்கு போக்குவரத்து துறை கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ச்சியான முறையில் வளர்ச்சியடைந்து வருவதாகவும், தற்போது இத்துறையின் வளர்ச்சி 40% அதிகரித்திருப்பதாகவும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். புதுச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இந்த ஆண்டிலேயே செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இன்று சட்டமன்றத்தில் துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களின் போது உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி வணிக சீர்திருத்த சட்ட முன்வரைவு மாநில சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலீடு, தொழில் முனைவு, புதுமையாக்கம் மற்றும் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான முக்கிய கேந்திரமாக புதுச்சேரியை மாற்றும் நோக்கத்துடன் கூடிய இந்த மசோதாவை இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் புதுச்சேரி பிரிவு வரவேற்றுள்ளது. மிலாதி நபி திருநாளை முன்னிட்டு மாஹேவில் இன்றும், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதியில் நாளையும் அனைத்து மதுபான கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. இது மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே கொழும்புவில் நடைபெறும் இரண்டாவது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று மழையினால் ஆட்டம் சற்று முன்கூட்டியே நிறுத்தப்பட்டது. இலங்கை அணி தனது முதலாவது இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:02. வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே நிகழ்ச்சி தொடங்கும் முன்
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் சார். யார் எங்க இருந்து?
4: பெண்களின் வீரம் பெற்ற தேசத்தின் வீரம், எங்கள் பாரத எனும் வீரம், என் வன்புலகின் தாரம்.
1: ஓகே, சொல்லுங்க சார். தேங்க்ஸ். உங்களுடைய விருப்பமான பாடல்
4: ஐ மற்ற பூக்களை சத்து ஓய்வுடுங்கள் பாடல்.
1: ஓகே சார், உங்களுடைய விருப்பமான பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி சார்.
4: நன்றி மேடம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
0: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: உங்களுடைய
0: ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி சார்.
2: நன்றி, வணக்கம் மேடம்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன்

0: பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவற்றை அறிமுகம் செய்து வைத்து பேசிய CSIR-இன் தலைமை இயக்குநர் டாக்டர் கலைச்செல்வி, உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ற வகையில் இந்த எஞ்சின்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகளில் இந்த புதிய எஞ்சின்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு துறையின் பயன்பாட்டிற்கு என இந்த 3 எஞ்சின்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடத்தின் இயக்குநர் டாக்டர் அபே, ட்ரோன் கட்டமைப்பில் புதிய மாற்றத்தை இந்த 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களும் கொண்டுவரும் என்று தெரிவித்தார். வான்வெளி துறையில் புத்தாக்க தொழில்களுக்கான வாய்ப்புகளை இந்த எஞ்சின்கள் அளித்திடும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாதுகாப்பு துறையின் தேவைகளுக்கு இவை மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் டாக்டர் அபே தெரிவித்தார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் திரு செர்ஜே லாவ்ரோவுடன் பேச்சு நடத்தியுள்ளார். மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், மண்டல அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இருதரப்பு வர்த்தகம், எரிசக்தி, உரங்கள் மற்றும் அணுசக்தி துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பேச்சு நடத்தினார். ரஷ்யாவின் துணை பிரதமர் திரு டேனிஸ் மந்த்ரோவை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கிடையான ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதித்தார். வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, தரவு மையங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, எஃகு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் முதலீடு செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் C.DOT அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு மற்றும் பேரிடர் காலங்களில் தொலைத்தொடர்பு சேவைகளை ஏற்படுத்துவதில் இந்த அமைப்பின் பங்களிப்பையும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா பாராட்டினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். விமான சரக்கு போக்குவரத்து 40 விழுக்காடு அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உலகத்தரம் வாய்ந்த சரக்கு முனையங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். இந்திய வியட்நாம் கடலோர காவல் படையினருக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. சென்னையில் இன்று நடைபெற்ற இருநாட்டு கடலோர காவல் படையினருக்கு இடையேயான 7வது சுற்று கூட்டத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுதல் மற்றும் கடல்சார் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. கடல்சார் சூழலை மேம்படுத்த கூட்டாக செயல்படவும் ஒப்புக் கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாடு குறித்த உறுதிப்பாட்டை இரு நாடுகளும் வலியுறுத்தின. இந்திய கடலோர காவல் படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி மற்றும் வியட்நாம் கடலோர காவல் படையின் மேஜர் ஜெனரல் லியாங் தின்ஹே தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் உறுதிமொழி புத்தக வெளியீட்டிற்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய வெளியீட்டு பிரிவின் தலைமை இயக்குநர் திரு தீரஜ் ககாதியா, இந்த பிரிவின் கீழ் வெளியிடப்படும் புத்தகங்கள் மற்றும் பருவ இதழ்கள் தேசத்தின் வளர்ச்சி, இலக்கியம், கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் வாசகர்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். இந்த விருது வெளியீட்டு பிரிவு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் திரு தீரஜ் ககாதியா கூறினார். சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்த 7 அம்ச செயல் திட்டங்கள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற உதவும் என்று பிஜேபி கூறியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா, மின்சார உற்பத்தி, வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், புதுமை கண்டுபிடிப்பு, பாதுகாப்பு, பசுமை பொருளாதாரம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் முன்னேற்றம் அடைய அந்த செயல் திட்டங்கள் வழிகாட்டியாக இருக்கும் என்று தெரிவித்தார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச்செயலர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிவிப்பில் சிவிலியன் கட்டமைப்புகள் மீது நடைபெறும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். கடல்சார் போக்குவரத்தில் சர்வதேச மனிதாபிமான சட்ட நடைமுறைகளையும் சர்வதேச கடல்சார் போக்குவரத்து சட்டங்களையும் அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை, கருங்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் ஒரு பின்னர் விதிகளை மீறி தாக்குதல் நடத்துவதால் கப்பலில் செல்லும் மாலுமிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டின் அருகே சென்று கொண்டிருந்த பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது அடையாளம் தெரியாதவர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச கடல் வழித்தடங்களில் செல்லும் கப்பல்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இயக்கப்பட வேண்டும் என்றும் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை 238 ரன் பின்தங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் திரும்பதே டைம் கரெக்டா 7:25:33.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில்

0: சில்வர் காயின்கள் 50, 100, 250, அரை கிலோ, ஒரு கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
3: திருக்கோணத்தூர் ராஜா.
2: ஓகே, சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்பமான பாடல்.
3: படம் புது வசந்தம். போடு தாளம் போடு.
2: ஓகே, போட்டுடலாமா?
3: போட்டுங்க மேடம். நன்றி மேடம்.
2: ஓகே சார், அழைப்பிற்கு நன்றி.
3: நன்றி, நன்றி, நன்றி.
4: One, two, one, two, three, four.

0: நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். கூறுவது யார், எங்கிருந்து?
1: திண்டிவனம் தாலுகா விலங்கம்பாடியில இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஓகே சார், உங்களுடைய விருப்பமான பாடல்?

0: கேப்டன் பிரபாகர் படத்துல இருந்து பாசமுள்ள பாண்டியர்.
1: ஓகே, உங்களுடைய விருப்பமான பாடல் வருது சார், கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி.

0: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே டைம் கரெக்டா 7:36:33 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க, கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
3: நான் வாண்டர்பட்டல அந்தோனி சாமி பேசுறேன்
2: சார்.
3: வாண்டர்பட்டல அந்தோனி சாமி.
2: ஓகே சார், சொல்லுங்க உங்களுடைய ஃபேவரட்டான சாங்.
3: எனக்கு கருப்பு நிலால
2: உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு ரசிக்கலாம் சார். அழைப்பிற்கு நன்றி.
3: ரொம்ப நன்றிமா.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் என்ன சாங் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து அஞ்சு பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன் மேடம். நிலையத்துல அனைவரையும் கேட்டதா சொல்லுங்க.
0: கண்டிப்பா சார், எல்லாரையும் நான் கேட்டதா சொல்லிடுறேன்.
1: உங்களுடைய
0: ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு ரசிக்கலாம் சார். அழைப்பிற்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்த 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
2: திண்டிவனம் இளமங்கலம் ஆர் முருகன். படம் வந்து மாநகர காவல், பாடல் வந்து வண்டிக்கேரம் சொந்த ஊர் மதுரை, அந்த பாடல் வேணும் மேடம்.
0: ஓகே, சூப்பர் சார். உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: உங்களுக்கு இரவு வணக்கம்.
0: நன்றி சார். உங்களுக்கும் இரவு வணக்கம்.
2: நன்றி மேடம்.
0: நன்றி சார்.

0: நேயர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்க மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க மேம்.
0: சொல்லுங்க, உங்களுடைய விருப்பமான பாடல்?
1: படம் வந்து வானத்தை போல தாவணியே என்ன மயக்கீரிய சாங்.
0: அப்படிங்க அப்பா, அப்படியே பாடிடுங்க ஃபுல்லா.
1: போதுங்க மேம், நீங்க போட்டுருங்க மேம், பாட்டு நான் கேட்டுறேன்.
0: உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: தேங்க்யூ மேம், வாய்ப்புக்கு நன்றிங்க மேம்.

நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்று பாடல் கேட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளவு நேரம் கேட்டு ரசித்த நேயர்கள் எல்லாருக்குமே நன்றி. நிகழ்ச்சி நிறைவா பாடல் வருது கேட்கலாம். சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து.

0: இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். இந்தியாவின் டிஜிட்டல் பணப்பட்டுவாடா பயணத்தில் முக்கிய திருப்புமுனையாக திகழும் யுபிஐ தொழில்நுட்பத்தின் 10 ஆண்டு கால வெற்றியை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இது ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்பட வேண்டிய வெற்றி என்றும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். யுபிஐ வசதியின் பயன்பாடு தொடர்பான அனுபவங்களை மக்கள் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழ் செயல்படும் உயர்கல்வி நிறுவனங்களின் துணைவேந்தர்கள் மாநாட்டை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். வேளாண் படிப்புகளுக்கான பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு பாடங்களை சேர்க்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அறிவியல் தொழில் ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழ் புதுடெல்லியில் நடைபெறும் பாரம்பரிய அறிவு குறித்த டிஜிட்டல் நூலகத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். பாரம்பரிய ஞானத்தை நவீன அறிவியலுடன் மேலும் ஆழமாக ஒருங்கிணைத்து அதன் சமூக தாக்கத்தை பரவலாக்க வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். கிராமப்புற குடிநீர் ஆதாரங்கள் மற்றும் நீர் விநியோக கட்டமைப்புகள் பராமரிப்பு குறித்து மத்திய அரசின் குடிநீர் மற்றும் துப்புரவுத்துறை சார்பில் மெய்நிகர் முறையில் இன்று நடைபெற்ற சுஜல் கிராம் சம்வாத் விவாத நிகழ்ச்சியில் நாடெங்கிலும் இருந்து ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் உள்ளூர் சமூகத்தினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இந்த ஆண்டிலேயே செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார்.

இன்று சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களின் போது உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். முதலீடு மற்றும் தொழில் முனைவு கேந்திரமாக புதுச்சேரியை மாற்றும் நோக்கத்துடன் மாநில சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட புதுச்சேரி வணிக சீர்திருத்த சட்ட மசோதாவை இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் புதுச்சேரி பிரிவு வரவேற்றுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே கொழும்புவில் நடைபெறும் இரண்டாவது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று மழையினால் ஆட்டம் சற்று முன்கூட்டி நிறுத்தப்பட்டது. இலங்கை அணி தனது முதலாவது இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
5: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லாம் சண்முகம் ரெயின்போக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16, 4 நொடிகள். வண்ணங்களின் சங்கமம் வானவில், வண்ண பாடல்களின் சங்கமம் FM ரெயின்போ புதுவை 102.8. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் வருது, கேட்கலாம்.

காதல் சொல்லும் அழகான மொழி, ஒரு பார்வை போதும் மனதை தொட, ஒரு சிரிப்பு போதும் உயிரை வெல்ல. கண்ணாலே தொடங்கிய காதல் இதயத்தில் என்றும் தொடரும் கவிதை. பாடல் வருது கேட்கலாம்.

உன் கண்களில் விழுந்த நொடி, என் உலகமே மாறிய நொடி, வார்த்தைகள் இல்லாமல் காதல் சொன்னாய், பார்வையாலே கவிதை எழுதினாய். பாடல் வருது கேட்கலாம்.

நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். தேன் சுந்த தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 9:38:40. என் பார்வையில் எரியும் கணவடா, தொட்டிராமல் தொட்டு செல்லும் தென்றலின் தேன்றலடா, உன் விழிகள் பேசும் மொழியிலே என் இதயம் தொலைந்து போனதே, நீ அருகில் இல்லாத நேரத்திலும் உன் நினைவே என்னை தேடுதே. பால் வர்த்திக்கலாம், பாகுபலி திரைப்படத்திலிருந்து.

நீ சிரிக்கும் நேரம் என் மனசு சொல்லும் இவள்தான் என் உலகம், உன் பார்வை பட்டாலே இதயம் என்றும் உன்னிடம்தான். பாடல் வருது, கேட்கலாம். மாறி திரைப்படத்திலிருந்து.

நீ சிரிக்கும் நேரம் என் மனசு சொல்லும் இவள்தான் என் உலகம், உன் பார்வை பட்டாலே இதயம் என்றும் உன்னிடம்தான். பாடல் வர்த்திக்கலாம் மாறி திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்க போறோம். என் நினைவில் தினமும் நிறைந்திருக்கிறாய், அருகில் இல்லை என்றாலும் என் இதயத்தில் அருகிலேயே இருக்கிறாய். கண்களை மூடினால் தெரிகிறாய், கண்களை திறந்தால் தேட வைக்கிறாய். நீ இல்லாத இடமெல்லாம் வெறுமை, நீ இருக்கும் நினைவெல்லாம் கவிதை. பாடல் வருது கேட்கலாம். இது என்ன மாயம் திரைப்படத்திலிருந்து. நேரம் 9:47, 7:00.

சொல்லாமல் சொல்கிறது உன் பார்வை கொஞ்சம், கனவெல்லாம் உன் முகம், நினைவெல்லாம் உன் வாசம், காதலே நீ வந்தால் என் உலகமே புதியது. பாடல் வருது கேட்கலாம், சாண்டி வீரன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நேயர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். தேன் சுந்ததேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. என் மனது உன்னாலேயே மாறியது. நினைத்தாலும் நீயானாய், நினைக்காவிட்டாலும் நீயானாய், அனைத்துமே நீயாக மாறினாய். பாடல் வருது கேட்கலாம். த்ரிஷா இல்லைனா நயன்தாரா திரைப்படத்திலிருந்து.

அழகான ஒரு மௌனம். உன்னை பார்த்த நொடியில் என் மனதிற்குள் ஒரு மாற்றம். விலக நினைத்தாலும் முடியவில்லை. விழிகள் உன்னை தேடாமல் இருக்கவில்லை. பாடல் வருது, கேட்கலாம். பத்து என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:11:44 நொடிகள். நீங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். கண்ணாலே என்னை மயக்குகிறாய், காதலாலே தினம் தினம் என்னை சிரிக்க வைக்கிறாய், என் மனதை திருடியவளே. பாடல் வருதி கேட்கலாம். ஈடி திரைப்படத்திலிருந்து.

உன் பார்வை செய்த மாயம் சொல்ல, வார்த்தைகள் எல்லாம் தீர்ந்தாலும் உன்னை பற்றிய காதல் மட்டும் தீராதே. பாடல் கேட்கலாம் தங்கமகன் திரைப்படத்திலிருந்து.

கண்ணை விட்டு நீங்கவில்லை, நெஞ்சை விட்டு போகவில்லை, தொலைவில் நீ இருந்தாலும் தினமும் என் நினைவில் வாழ்கிறாய். பாடல் கேட்கலாம், இருமுகன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆப்பிலும் கேட்கலாம்.

உன் சிரிப்பில் மலரும் அழகே, விழி பேசும் மொழியிலே என் மனம் தேடும் உயிரே. பாடல் வருது, கேட்கலாம். பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து.

நீ சிரித்தால் போதும் என் மனம் உன்னோடு ஓடி வருகிறது, உன் பார்வை என்னை கொள்ளுகிறது. பாடல் வரதிக்கலாம் வெள்ளக்காரதுரை. திரைப்படத்திலிருந்து நேரம் 10:39:20. நேர்கள் கீழே ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே பாடம்.

என் மனதை மயக்கும் அழகே, உன் சிரிப்பை பார்த்தாலே என் உலகம் பூக்கும் அழகாக. பாடல் கேட்கலாம். ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:20. நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா அரவிந்த்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். பசுமை பாலைவனங்கள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:02 புதுவை புதுமை தமிழமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து கள்ளக்குறிச்சி சேவ மதிவாணன் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. நலமாய் வாழ புகையிலையை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒன்று இரண்டிற்கு ஹாய் சிநேகிதியே. நம்பிக்கை நட்சத்திரங்கள் செய்தி சித்திரம் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். அமைப்பின் உதவி ஆர் ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற கணங்கள். 3:00 ஹலோ டாக்டர். தலை மற்றும் தோல் பராமரிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் தோல் மருத்துவத்துறையின் கூடுதல் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் மாலதி முனுசாமி அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சுந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் பகல் 1:00 வரையிலும் மணிக்கொரு முறையும், இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்கள் இதுவரை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெர்ட்ஸில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.